ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948, அஸ்வினா மாதம் 17 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் புரட்டாசி திங்கள் 22 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 9 தேதி வெள்ளிக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வலையிலும் இன்று எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. மங்கள இசை ராகம் நளினகாந்தி.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:01. நேர்களை இன்றைய மத நிலையத்தில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் KS கல்யாணி சிவகாமி நாதன் அவர்கள். 6:15 அருளசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் தொல்கதைகள். வழங்குபவர் ஆவண காப்புக உரிமையாளர் மற்றும் ஆவண புகைப்பட கலைஞர் வி மதிமாறன் அவர்கள். 7:00 காந்தி அஞ்சலி. 7:15 தமிழ் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீல்கிரீஸ் நிகழ்ச்சியில் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். 7:40 புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவத்தின் முதல் பகுதி. 7:50 உணவே உன்னதம். உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ். 9:00 ரெட்ரோ ராகங்கள் மாஸ்ட்ரோ ஸ்பெஷல். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல். 9:15 ரெட்ரோ ராகங்கள். 9:30 உதகை உழவர் சந்தையின் காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 மகளிர் மட்டும். 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு மீண்டும் கணிதம் எழுதும் காலம் வந்தால் யாருக்கு எழுதுவீர்கள். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகானம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் குறும்பர் பாடல்கள். 2:30 இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் எளிமையே வாழ்வு என்னும் தலைப்பில் மாணவர் சிவா அவர்கள் வழங்கும் தமிழுரை. தொடர்ந்து கவிஞர் வாலி அவர்களின் பாண்டவர் பூமி புத்தகம் குறித்த விமர்சனம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:00 ஹலோ ஊட்டி வானவில் திரைப்பட பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி. மாலை 4:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 4

0: இரண்டிற்கு எதிரும் புதிரும். நான் யார்? 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை ஏஞ்சல், 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலல் ஹீரோயின் ஸ்பெஷல், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சல், 6:10 விளக்கேற்று மேரை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள், 7 மணிக்கு திரைகாணம், 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள், 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் அவகேடோ சாகுபடி குறித்து நீலகிரி மாவட்டம் தூதூர் மட்டம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஆர் மனோஜ்குமார் அவர்களுடன் நேர்முகம், கிராமிய பாடல் தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 9:30 அரங்கசை நிகழ்ச்சியில் பிரசன்னா வெங்கட்ராமன் அவர்களின் பாட்டு, வி ஐ குமார் அவர்கள் வயலின், பாலக்காடு ஹரிநாராயணன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சல். நேர்கள் இதுவரை கேட்டது இன்றைய மதநிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: This is Akashvani. The news read by Tanvi Khurana. The GST Council, during its 57th meeting in New Delhi, approved a series of measures to ease compliance for taxpayers. The decisions include scrapping the arrest powers of tax officers under the GST regime and raising the threshold for prosecution from 1 crore to 5 crore rupees. Finance Minister Nirmala Sitharaman made the announcement while addressing the media in national capital. The punishment, whether a fine, imprisonment or both, will be left to judicial discretion in each case. A taxpayer who files a return late, makes a mistake or falls behind on payment will face recovery proceedings, interest and proportionate penalty. The finance minister said no changes has been made to GST rates at the meeting and that the rate structure is settled. She said the GST council has recommended common standards for notices and proceedings. Prime Minister Narendra Modi has welcomed the new round of GST reforms approved by the GST Council yesterday. In a social media post, the Prime Minister said that the Council's recommendations on removal of arrest provisions, greater decriminalisation and simpler procedures will have a very positive impact. Mr. Modi said that the focus is on faster decisions, lower compliance costs, automated refunds, and trust-based administration. He added, these reforms are in line with constant efforts of the government to make GST more efficient, transparent, and citizen-friendly. Prime Minister Narendra Modi will participate in the valedictory session of Departmental Summit on Women and Child Development in New Delhi today. The two-day Departmental Summit, which began yesterday, is witnessing participation of political leadership and officials dealing with the women and child development sector from all states. It is the second in the series of departmental summits envisioned by the Prime Minister to strengthen cooperative federalism, foster collective ownership of national priorities and accelerate outcomes through closer center-state collaboration. Government has approved a cap on the margins charged for the supply and sale of non-scheduled anti-cancer drugs, limiting them to 30% of the maximum retail price, that is MRP. The Ministry of Chemicals and Fertilizers expects this measure to reduce medicine prices by up to 70%, helping cancer patients save 2,500 crore rupees annually. National Testing Agency, NTA, has opened registrations for the UGC NET December 2026 session. Eligible candidates can apply online for Junior Research Fellowship, JRF, Assistant Professorship or PhD through its website ugcnet.nta.nic.in. The application window closes on the 28th of this month, so aspirants are advised to submit their applications promptly to avoid last-minute delays. The examination is scheduled to take place between 14th and 19th of December. India has condemned the attacks over the past few days targeting Abha International Airport and King Khalid International Airport in Riyadh, which have resulted in civilian deaths and injuries. In a statement, Ministry of External Affairs said that the targeting of civilian infrastructure is completely unacceptable.

0: நேரம் 6:10. ஆகாஷ்வாணி.
1: இனித்தானும் நல்லவை கேட்க திருவினும் திட்பமே நன்று எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் கே எஸ் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள்.
2: எல்லா வகை செல்வங்களும் பெற்று திருவுடை மன்னர் போல வாழ விளைவது உலக இயல்பு. பொருளினம் பொய்யா விளக்கும் இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று என்று பொருளின் வலிமையை போற்றுகிறார் வள்ளுவர். திரு என்பது பொருட்செல்வம் மட்டுமன்று, எல்லா வகை செழுமைகளையும் குறிக்கும். அறன் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என்று பொருளின் பெருமை அதனால் விளையும் நன்மை ஆகியவற்றை பட்டியலிடுகிறார் வள்ளுவர். அதே நேரம் பொருளின் இயல்பை உலகுக்கு உணர்த்தும் போது அக்கா இயற்பிற்று செல்வம் என்று செல்வத்தினுடைய உண்மையான தன்மையை தெள்ளிதின் சுற்றுகிறார். ஆம், செல்வம் என்பது ஓரிடத்து நிலைத்து இருப்பதில்லை என அறிவுறுத்துகிறார். ஆற்றங்கரையின் மரமும் அரசறிய வீற்றிருந்த வாழ்வும் விழுமன்றே, ஏற்றம் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர் பழுதுண்டு வேறோர் பணிக்கு என்பது அவ்வை வாக்கு. ஆற்றங்கரையில் உள்ள மரமும் அரசனறிய பெருமையாக வாழ்கின்ற செல்வம் மிகு வாழ்வும் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். ஏனெனில் செல்வம் நிலையில்லாதது. உழுது வாழும் வாழ்வு ஒப்பற்ற உயர்ந்த வாழ்வு என்று போற்றுதற்கு காரணம் உழவு தொழிலை தொடர திட்பம் வேண்டும். அது பெரும்பொருளை ஈட்டித் தருவதில்லை, ஆனால் அத்தியாவசியமான உணவை விளைவித்து தருகிறது. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை. உழவு தொழில் உழன்று வருந்தி பாடுபட வேண்டிய ஒன்றுதான், ஆனால் அதுவே தலையாயது என்று உழவை உயர்த்தி புகழ்கிறார் வள்ளுவர். வித்தெல்லாம் வயலில் வீசி வருந்தி விண்ணோக்கும் ஓரேர் உழவன் என பரஞ்சோதி முனிவர் மலை நோக்கி வருந்தி விண்பார்க்கும் உழவர் என்று கூறுகிறார். அவர்கள் தம் தொழிலை தொடர்வதற்கு திட்பம் தேவை. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. எனவே ஊக்கம் ஒருவன் உள்ளத்தில் எவ்வித சலனமுமின்றி உறுதியாக நிற்குமேயானால் செல்வம் விசாரித்து அறிந்து அவனை வந்தடையும். செல்வம் இல்லாத நிலையில் ஒருவன் உள்ளம் தளராது நெஞ்சுரத்துடன் உழைப்பானே ஆனால் திரு உடையவனாக திகழ்வான். அதனால்தான் திருவினும் திட்பம் நன்று என்று நம் முன்னோர் மொழிந்தனர். உள்ளம் உடைமை உடைமை, பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஒருவனுக்கு உடைமை எனப்படுவது உள்ளத்தின் ஊக்கமே, மற்ற பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். மன ஊக்கத்தை வலியுறுத்தும் வள்ளுவர் எத்தகைய வினையை ஆற்றுவதற்கும் அதனை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கும் மனத்திற்பமே ஆணிவேர் என்பதை அறுதியிட்டு கூறுகிறார். இணைத்திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு என்று வினைத்திற்ப மேன்மை கூறி வினைத்திற்பம் என்பது என்ன என்பதை விளக்கி வரையறுக்கிறார். வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்றே எல்லாம் பிற. மனத்திற்பம் ஒன்று இருந்தாலே போதும், மற்றைய பொருள் படை கருவி என்பனவெல்லாம் அதற்கு இணையாகா. இது ஏதோ மன்னருக்கும் வீரருக்குமானது என கருத வேண்டாம். இன்றைய வாழ்வியல் இளைய தலைமுறையினர் தாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு உறுதுணை பணமோ பக்க பலமோ அல்ல. சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி இருந்தால் போதும். தான் மேற்கொண்ட முயற்சியில் ஒரு முறை எதிர்பாராத ஏமாற்றம் வந்தாலும் மனத்திற்பத்துடன் மீண்டும் முயன்றால் எண்ணியதை திண்ணமாக முடித்து உலகம் போற்றும் திரு எய்தி வாழலாம். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும் என்ற மகாகவி எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும் என இளைஞர்களுக்கு எண்ணம் நல்லனவாக அமையும் குறிக்கோளையும் அதனை திட்பத்துடன் முயன்றடைய வேண்டும் என்ற வழிமுறைகளையும் எடுத்துரைத்துள்ளார். நிலையில்லா செல்வத்தை எண்ணி இயங்காதே. செல்வத்தை விட மனத்திற்பமே சிறந்தது. ஏனெனில் செல்வம் ஒருவனை விட்டு நீங்கும், ஆனால் அவன் உள்ளத்து உறுதி நிலை பெறுமானால் அது என்னாலும் நீங்காது. எனவே திருவினும் திட்பமே நன்று என்று பழமொழி பறைசாற்றுகிறது.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் கே எஸ் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
3: ஆகாஷ்வாணி உலகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நிலையத்தில் நேரம் 6:15. நேரில் கேட்கலாம் அருளிசை பக்தி பாடல்கள்.

0: நேர்களை, கேட்ட பாடலோடு அருளிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:40. நேர்களை, மாவட்டம் முழுவதும் எதிர்பார்க்கப்படும் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்கலாம். முதலில் வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 16-20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 8-12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90-100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4-6 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். தொடர்வது விவசாயிகளுக்கான அறிவிப்பு. போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் மற்றும் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்க வேண்டும். கேரட் பயிரில் துருவி மேலாண்மைக்கு விதைத்த 45-50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரோரான் ரானிர புரோர் என்ற குறுணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசேப் 1 லிட்டருக்கு 2 கிராம் அல்லது குளோரோரனரோனில் 1 லிட்டருக்கு 2 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். இஞ்சி மின் அழுகல் நோய் மேலாண்மைக்கு போதுமான வடிகால் வசதிகளை ஏற்படுத்தலாம். நோயற்ற விதை கிழங்குகளை தேர்ந்தெடுத்து விதை கிழங்குகளுக்கு மான்கோசேப் அல்லது காப்பராக்சி குளோரைடு 1 லிட்டருக்கு 3 கிராம் அல்லது 200 ppm மூலம் 30 நிமிடங்களுக்கு விதைநீர்த்தி செய்யலாம். பீட்ரூட் பயிரில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளியை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். காப்பராக்சி குளோரைடு 0.3%, 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரின் மேலாண்மைக்கு நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அளிக்க வேண்டும். நாற்றங்கால் படுக்கையின் மீது நைலான் வலை வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது 2-3 வரிசை வங்காசோளம் சோளத்தை வரப்பு வாரியாக பயிரிட வேண்டும். தேயிலையில் கொப்புளக்கருகள் நோய் மேலாண்மைக்கு பாதிக்கப்பட்ட இலைகள் மற்றும் தயிர்களை கவாத்து மூலம் நீக்கி அளிக்க வேண்டும். நேர்கள் இதுவரை கேட்டது வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பு.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: உங்க 4,800 reward points இன்னைக்கே எக்ஸ்பயர் ஆக போகுது, இப்பவே ரிடீம் பண்ணுங்க.
3: அட வாவ், எனக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ் எப்படி வந்தது?
4: பாஸ், இங்க தான் வை னு கேளுங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் னு சொல்லி வர்ற அன்நோன் லிங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வை உங்களை ஃப்ராட்ல இருந்து காப்பாத்தலாம். எப்பவுமே வை னு கேளுங்க. This is Captain Y of SBI, உங்கள் சைபர் காவலன்.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்ந்த உச்சி மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றாத சாயப்பட்டறைகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்ந்த உச்சி மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றுகிறார். புதுதில்லியில் நேற்று தொடங்கிய இந்த மாநாட்டில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவை மேம்படுத்தி தேசிய முன்னுரிமை சார்ந்த திட்டங்களை அமல்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. குழந்தைகள் மற்றும் கருவுற்ற தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை வழங்குதல், அங்கன்வாடி மையங்களை மறுசீரமைத்தல் தொடர்பாகவும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. பெண்களுக்கான சட்டங்களை திறமையாகவும் முறையாகவும் அமல்படுத்துவதன் மூலம் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பாகவும், முக்கியமான நலத்திட்டங்களில் பெண்களுக்கான பங்களிப்பை உறுதிப்படுத்தவும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த மருந்துகளின் விநியோகம் மற்றும் விற்பனையின்போது விதிக்கப்படும் லாபத்திற்கு மத்திய அரசு உச்சவரம்பு விதித்துள்ளது. மருந்துகளின் அதிகபட்ச சில்லறை விலையில் லாபம் என்பது 30% வரை மட்டுமே இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் புற்றுநோய்களுக்கான மருந்துகளின் விலை 70% வரை குறையும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. லாபத்திற்கான உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்டுக்கு 2,500 கோடி ரூபாய் வரை சேமிக்க முடியும். நாட்டில் 100,000 மக்கள் தொகையில் சுமார் 60 பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலிருந்து வந்த கோரிக்கையை அடுத்து மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. மதுராந்தகம் தொகுதியில் பதிவான வாக்குகள் 22 சுற்றுகளாக எண்ணப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று செங்கல்பட்டு அடுத்த ஆத்தூர் பழத்தோட்டம் பகுதியில் உள்ள சமூக மேம்பாட்டிற்கான ஒருங்கிணைந்த பயிற்சி வளாகத்தில் நடைபெறுகிறது. 285 வாக்குச்சாவடிகளில் 184,423 வாக்குகள் பதிவாகியுள்ளது. இதில் 86.26% ஆகும். தமிழக வெற்றி கழகம் சார்பாக நரேந்திர குமரவேல், திமுக சார்பாக ஐ பரந்தாமன், அதிமுக சார்பாக கலிதா சம்பத், நாம் தமிழர் கட்சி சார்பாக ஜானகிராமன், இடதுசாரி கட்சி சார்பாக பி சுகந்தி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். 14 மேஜைகளில் 21 சுற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: தாராபுரம் தொகுதியில் பதிவான வாக்குகள் 23 சுற்றுகளாக எண்ணப்பட உள்ளது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை நடைபெறுகிறது. இதற்காக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள எல்ஆர்ஜி அரசு மகளிர் கல்லூரியில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த தேர்தலில் தாவேக்கா சார்பில் சத்யபாமா, திமுக சார்பில் சுகன்யா, அதிமுக சார்பில் பானுமதி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் லட்சுமணன், நாம் தமிழர் கட்சி சார்பில் கார்த்திகா உள்ளிட்ட 22 வேட்பாளர்கள் போட்டியிட்டுள்ளனர். மொத்தம் 223,306 வாக்காளர்களில் 179,214 பேர் வாக்களித்துள்ளனர். இது 80.25% வாக்குப்பதிவாகும். தொகுதியில் உள்ள 320 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் 14 மேஜைகளில் 23 சுற்றுகளாக எண்ணப்படுகின்றன. காலை 8 மணிக்கு தபால் வாக்குகளும், 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படுகின்றன. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமி கண்டக்டர் இயக்கம். இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: அஇஅதிமுகவைச் சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை ஏற்று சட்டப்பேரவைத் தலைவர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. சட்டப்பேரவையில் திரு விஜய் தலைமையில் தாவேக அரசு புதிதாக பொறுப்பேற்று நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை தாக்கல் செய்தபோது அஇஅதிமுக கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததாக அம்பாசமுத்திரம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு இசகி சுப்பையா, விராலிமலை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 6 பேரை தகுதி நீக்கம் செய்யக்கோரி அஇஅதிமுக சார்பில் பேரவைத் தலைவரிடம் அளிக்கப்பட்ட மனு நிலுவையில் இருக்கும்போது அவர்களின் ராஜினாமாவை பேரவைத் தலைவர் ஏற்றுக்கொண்டது சரியல்ல என்று அஇஅதிமுக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ராஜினாமாவை ஏற்றதில் எந்தவித விதிமீறலும் இல்லை என்றும் சட்டத்திற்குட்பட்டுதான் இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பேரவைத் தலைவர் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை முடிவடைந்துள்ள நிலையில் இன்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றாத சாயப்பட்டறைகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எருமாப்பாளையம் கலரம்பட்டி பகுதிகளில் உள்ள தனியார் சாயமிடும் தொழிற்சாலைகளில் நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மேலாண்மை முறைகள், மாசு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள், சுற்றுச்சூழல் விதிமுறைகள் ஆகியவற்றை சாயப்பட்டறைகள் கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சேலம் மாவட்டத்தில் அனுமதி பெற்று கட்டப்பட்டுள்ள சாயப்பட்டறை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் பணிகள் முறையாக நடைபெறுகிறதா என்பதையும் அடிக்கடி அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் கூறினார். வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரானுடன் பொருளாதார தொடர்பு வைத்திருந்ததாக 27 நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்கா புதிய தடையை விதித்துள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள இந்தியர்கள் தேவையில்லாமல் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. திபெத் குறித்த இந்திய கல்வியாளர்கள் மாநாடு தரம்சாலாவில் நேற்று தொடங்கியது. போதை மருந்துகளுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் திரிபுரா மாநகர காவல்துறையினர் 3000 கிலோமீட்டர் மோட்டார் சைக்கிள் பயணத்தில் ஈடுபட்டுள்ளனர். தில்லியில் ஆக்கிரமிப்பு கட்டிடங்கள் மீதான நடவடிக்கை தொடரும் என்று மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் உள்ள சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வாக்காளர் விழிப்புணர்வு குறித்த நிகழ்ச்சியை நேற்று மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தொடங்கி வைத்து உரையாற்றினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் வன்கொடுமை தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா கேட்டுக் கொண்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் பொது விநியோகத் திட்டம் தொடர்பான குறைதீர் முகாம் நாளை வாலிகண்டபுரம், கூடலூர், லாடாபுரம் உள்ளிட்ட 4 கிராமங்களில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தர நிர்ணயம் அமைவனம் சார்பில் நீர்வளத்துறை அலுவலர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி சென்னையில் நேற்று நடைபெற்றது. காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் இயக்கம் தொடர்பாக மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கான பயிற்சி முகாம் சென்னையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இன்று காலை 9 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ராஞ்சியில் இந்த போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் பி சிந்து இன்று தாய்லாந்தின் ரச்சனோக் இன்டானனை எதிர்கொள்கிறார். இதற்கு முன்பு இருவரும் 14 போட்டிகளில் பங்கேற்றுள்ளனர். அதில் ரச்சனாக் 10 முறையும் சிந்து 4 முறையும் வெற்றி பெற்றுள்ளனர். நடப்பு சீசனுக்கான ISL கால்பந்து போட்டிகள் நாளை தொடங்க உள்ளன. ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் சென்னை, மும்பை, டெல்லி உள்ளிட்ட 13 அணிகள் பங்கேற்கின்றன. முதன்முறையாக இந்த ஆண்டிற்கான ISL கால்பந்து சீசனில் புகழ்பெற்ற சர்ச்சில் பிரதர்ஸ் அணி பங்கேற்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்ந்த உச்சிமாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றாத சாயப்பட்டறைகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:55.

0: இயற்கையின் மொழி.
1: இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைந்து வாழும் பண்டைய பழங்குடி மக்களின் தொல்கதைகள் கேட்கலாம். வழங்குபவர் உதகை ஆவண மைய நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள்.
2: ஊட்டி எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் முதற்கன் வணக்கம்.
3: நீலகிரி மாவட்டத்தில் வாழ்ந்து வரும் பழங்குடி மக்களின் தொல்கதைகளை தொடர்ந்து நாம் கேட்டு வருகிறோம். பழங்குடி மக்கள் தங்களின் வாழ்க்கையில் நடைபெறும் நிகழ்வுகள், சந்தித்த பறவைகள், சந்தித்த வனவிலங்குகள், பேசிய மரங்கள், இவற்றையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கதைகள் மூலம்தான் கடத்தி வருகிறார்கள். அதனால்தான் தொல்கதைகள் பழங்குடி மக்களின் வாழ்வியலில் மிகச்சிறந்த இடத்தை பெற்றுள்ளது. இந்த தொல்கதைகள் மூலம்தான் அவர்களின் மருத்துவ அறிவு, தாவர அறிவு எல்லாமே அடுத்த தலைமுறைக்கு கடத்துறாங்க. இதுல வந்து இன்று நாம் கேட்க இருக்கும் கதை வந்து ஒரு கிராமத்தின் கதை. வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள், வரலாற்று ஆசிரியர்களுடன் ஒரு பயணம் எனக்கு இயற்கை அமைத்து கொடுத்தது. நடுக்கற்களையும் வீரக்கற்களையும் தேடி அந்த பயணம். நடுக்கற்களும் வீரக்கற்களும் வனப்பகுதியில், ஆழ்ந்த அடர்ந்த வனப்பகுதியில் தான் இருக்கும். இதை தேடி ஒரு கிராமத்தை நோக்கி பயணிக்கிறோம். அந்த கிராமத்தின் பெயர் பூதநத்தம். பூதநத்தமா? ஆம், அந்த கிராமத்தின் பெயர் பூதநத்தம் தான். இந்த கிராமத்தின் தலைவர் மணிகண்டன். நான் அவர்கிட்ட போய் இந்த நடுக்கற்களையும் வீரக்கற்களையும் கேட்கும்போது, காட்டுக்குள்ள இருக்கு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு ரொம்ப அன்பா உபசரிச்சு நடக்க ஆரம்பிச்சோம். பல ஆறுகளை கடக்கின்றோம், பல அருவிகளை கடக்கின்றோம். அடர்ந்த வனப்பகுதியிலே தொடர்ந்து பயணிக்கிறது எங்கள் பயணம். 5 மணி நேரம் பயணத்துக்கு பின்பு அந்த நடுக்கற்களை பார்க்க முடிந்தது. பார்த்துட்டு வரோம். ஏ, உங்க ஊர் பேர் என்ன, எப்படி இருக்கு அப்படின்னு ஒண்ணுதான். இந்த எங்க ஊரே ஒரு கதைங்க. நீங்க வந்து நிறைய விஷயங்கள் எடுக்க வந்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு இந்த பூதநத்தத்தை பற்றி ஊர் தலைவர் மணிகண்டன் சொன்ன கதை சுவாரஸ்யமான கதை. அந்த கதையை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். பூதி நத்தம். பூதி என்றால் இருளர் மொழியில் சாம்பல் என்று அர்த்தமாம். பூதி நத்த மாரி என்று விபூதி மாரியை வந்து அவர்கள் வணங்கி வந்தார்களாம். பூதி நத்தம் மாரி, அதுதான் மருவி பூதநத்தமா மாறியிருக்கு. அழகான கிராமம். இந்த கிராமத்தின் கதைகள் மிக அழகானவை, மிக சுவாரஸ்யமானவை. பூதநத்தம் என்ற ஒரு புது பெயரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துமாறு இயற்கை எனக்கு அறிவுறுத்தியது. பூதநத்தத்தை சார்ந்த கதைகளை எதிர்வரும் நாட்களில் நாம் கேட்கலாம். பழங்குடி மக்களின் தொல்கதை வரிசையில் இன்று நாம் கேட்ட கதை பூதநத்தம் என்ற கிராமத்தின் பெயர் வந்த கதை. நன்றி.

இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை பண்டைய பழங்குடி மக்களின் தொன்மையான கதைகள் கூற கேட்டீர்கள். வழங்கியவர் உதகை ஆவணமய நிறுவனர் மற்றும் புகைப்பட கலைஞர் வி. மதிமாறன் அவர்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் இன்னும் பல சுவாரஸ்யமான பழங்குடி மக்களின் தொல்கதைகளை கேட்கலாம் இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில்.

0: நிலையத்தில் நேரம் 7 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: சார், 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 8,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இதோ பாருங்க ப்ரூஃப் ஸ்கிரீன்ஷாட்.
3: வாவ், இந்த ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிற ப்ராஃபிட் நிஜமா இல்ல ஸ்கிரீன்ல மட்டும் தானா? வாட்ஸ்அப் இல்ல டெலிகிராம் இன்வெஸ்ட்மென்ட் குரூப்ஸ்ல ஃபேக் ப்ராஃபிட்ஸும் ஸ்மால் ரிவார்ட்ஸும் கொடுத்து முதல்ல நம்பிக்கையை உருவாக்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட் அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. எப்பவுமே வைனு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வாய் ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலன்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்,
4: ஊட்டி FM 101.8. காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள்.
5: நான் குழந்தைகளுக்கு பாடம் கற்பித்த போதே 1911-12 இக்கருத்தை கொண்டிருந்தேன் என்பது எனக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது. ஆனால் என்னுடைய இக்கருத்துக்களை இதே முறையில் நான் அப்பொழுது எடுத்துச் சொல்லாமல் இருந்திருக்கக்கூடும். அப்படியானால் ஆன்ம பயிற்சியை அளிப்பது எப்படி? குழந்தைகள் தோத்திர பாடல்களை மனப்பாடம் செய்து பாடும்படி செய்தேன். நல்லொழுக்கத்தை போதிக்கும் நூல்களிலிருந்து அவர்களுக்கு படித்து சொன்னேன். ஆனால் இவையெல்லாம் எனக்கு திருப்தி அளிக்கவில்லை. குழந்தைகளுடன் நான் நெருங்கி பழக ஆரம்பிக்கவே நூல்களின் மூலம் அவர்களுக்கு ஆன்ம பயிற்சியை அளித்துவிட முடியாது என்பதை கண்டேன். எவ்விதம் தேகாபியாசங்களின் மூலம் உடற்பயிற்சியும் அறிவு அபியாசங்களினாலேயே அறிவு பயிற்சியும் அளிக்க முடியுமோ அவ்வாறே ஆன்ம சாதனங்களினாலேயே ஆன்ம பயிற்சியை அளிக்க முடியும். ஆன்ம சாதன பயிற்சியோ முழுக்க முழுக்க உபாத்தியாயரின் வாழ்க்கையையும் ஒழுக்கத்தையும் பொறுத்தது. ஓர் உபாத்தியாயர் குழந்தைகளின் நடுவில் இருக்கும் போதும் சரி, தனியாக இருக்கும் போதும் சரி, தம்முடைய குணத்திலும் செயலிலும் எப்பொழுதும் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். ஓர் உபாத்தியாயர் மாணவர்களுக்கு பல மைல்கள் தொலைவில் இருக்கும் போதும் தமது வாழ்க்கை முறையை கொண்டு அம்மாணவர்களின் ஆன்ம பயிற்சிக்கு உதவவோ தீமை செய்யவோ முடியும். நான் பொய்யனாக இருந்து கொண்டு உண்மை பேசும்படி மாணவர்களுக்கு போதிப்பது என்பது வீண் வேலை. தாம் கோழியாக இருக்கும் ஓர் உபாத்தியாயர் தம்மிடம் படிக்கும் மாணவர்களை வீரர்களாக்கிவிடவே முடியாது. புலநடக்கம் என்பதே தெரியாத ஒரு ஆசிரியர் புலநடக்கத்தை மாணவர்களுக்கு போதித்து விடவும் முடியாது. ஆகையால் என்னுடன் இருக்கும் பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் நானே எப்பொழுதும் உதாரண பாடமாக இருக்க வேண்டும் என்பதை கண்டேன். இவ்விதம் அவர்கள் என் உபாத்தியாயர்களாயினர். அவர்களுக்காக நான் நல்லவனாக இருந்து நேர்மையுடன் வாழ வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். டால்ஸ்டாய் பண்ணையில் இருந்தபோது எனக்கு நானே அதிகமாக விதித்து கொண்ட கட்டுத்திட்டங்களும் புலநடக்கங்களும் பெரும்பாலும் என் பாதுகாப்பில் இருந்த குழந்தைகளுக்காகவே என்றும் சொல்லலாம். அங்கே இருந்த பையன்களில் ஒருவன் முரடன், அடங்காப்பிடாரி. அவன் பொய் சொல்லுவான், யாருடனும் சண்டை போடுவான். ஒரு நாள் அவன் துஷ்டத்தனம் எல்லை மீறி போய்விட்டது. எனக்கு ஒரே கவலையாகிவிட்டது. சிறுவர்களை நான் கண்டித்ததே இல்லை. ஆனால் அச்சமயமோ எனக்கு அதிக கோபம் வந்துவிட்டது. அவனுக்கு புத்திமதி கூறி திருத்தப் பார்த்தேன். அவனோ பிடிவாதமாக இருந்ததோடு என்னையும் எதிர்த்து மிதமிஞ்சி போக பார்த்தான். கடைசியாக பக்கத்திலிருந்த ரூல் தடியை எடுத்து அவன் கையில் ஓர் அடி கொடுத்தேன். அவனை அடித்த போதே என் உடம்பெல்லாம் நடுங்கியது. இதை அவனும் பார்த்திருக்கவே வேண்டும். அவர்கள் எல்லோருக்குமே இது புதிய அனுபவம். அப்பையன் கதறி அழுதான். தன்னை மன்னிக்குமாறும் வேண்டினான். அவன் அழுதது பட்ட அடி அவனுக்கு வேதனையாக இருந்ததனால் அல்ல. அவன் 17 வயதுள்ள திடகார்த்தனமானவன். விரும்பியிருந்தால் என்னை அவன் திருப்பி அடித்திருக்கவும் கூடும். ஆனால் அடிக்க வேண்டிய நிலைமை எனக்கு ஏற்பட்டதை குறித்து நான் அடைந்த மனவேதனையை அவன் அறிந்து கொண்டான். இச்சம்பவத்திற்கு பிறகு அவன் எனக்கு பணியாமல் இருந்ததே கிடையாது. என்றாலும் பலாத்காரத்தை உபயோகித்ததற்காக நான் இன்றும் வருத்தப்படுகிறேன். அன்று அவனுக்கு முன்னால் என்னுள் இருக்கும் ஆன்ம உணர்ச்சிக்கு பதிலாக மிருக உணர்ச்சியை காட்டிவிட்டேன் என்று அஞ்சுகிறேன். அடிப்பது போன்ற தண்டனையே கூடாது என்று நான் எப்பொழுதும் எதிர்த்து வந்திருக்கிறேன். என் குமாரர்களில் ஒருவனை ஒரே தடவை மாத்திரம் நான் அடித்து விட்டதாக எனக்கு ஞாபகம். ஆனால் அன்று நான் ரூல் தடியை உபயோகித்தது சரியா தவறா என்பதில் நான் இன்னும் ஒரு முடிவுக்கு வர முடியாதவனாகவே இருக்கிறேன். கோபத்தினாலும் தண்டிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தினாலும் தூண்டப்பெற்று நான் அபிதம் செய்ததால் ஒருவேளை அது தவறானதாகவே இருக்கலாம். என் மனவேதனையை வெளிப்படுத்துவதற்காக மாத்திரமே அது இருக்குமாயின் அது நியாயமானதே என்று நான் கருதியிருப்பேன். ஆனால் இவ்விஷயத்தில் நோக்கம் கலப்பானதாகவே இருந்தது. இந்த சம்பவம் என்னை ஆழ்ந்து சிந்திக்கும்படி செய்தது. மாணவர்களை திருத்துவதற்கு சிறந்த முறையும் அது எனக்கு போதித்தது. ஆனால் அம்முறை நான் கூறிய அந்த சந்தர்ப்பத்தில் எவ்வளவு தூரம் பயன்பட்டிருக்கும் என்று நான் கூற முடியாது. இளைஞன் சீக்கிரத்திலேயே அச்சம்பவத்தை மறந்துவிட்டான். எப்பொழுதேனும் அவனிடம் அதிக அபிவிருத்தி காணப்பட்டதாகவும் எனக்கு தோன்றவில்லை. ஆனால் இந்த சம்பவம் மாணவர்கள் விஷயத்தில் உபாத்தியாயரின் கடமை என்ன என்பதை நான் நன்றாக அறிந்து கொள்ளும்படி செய்தது. சிறுவர்கள் தவறாக நடந்து கொண்டுவிட்ட சம்பவங்கள் இதற்கு பிறகும் நடந்ததுண்டு. ஆனால் அடிகொடுக்கும் தண்டனையில் அதன் பிறகு நான் இறங்கியதே இல்லை. இவ்விதம் என்னிடமிருந்த சிறுவர்கள் சிறுமியருக்கு ஆன்ம பயிற்சி அளிக்க நான் செய்த முயற்சிகள் ஆன்மாவின் சக்தியை மேலும் மேலும் நன்றாக நான் அறியலானேன். அதற்கு முன்னால் எனக்கு என்றுமே தோன்றாத ஒரு பிரச்சனையை டால்ஸ்டாய் பண்ணையில் ஸ்ரீ காலன்பாக் என் கவனத்திற்கு கொண்டு வந்தார். பண்ணையில் இருந்த பயன்களில் சிலர் கெட்டவர்கள், கட்டுக்கடங்காதவர்கள் என்பதை முன்பே கூறியிருக்கிறேன். இவர்களில் ஒன்றுக்குமே உதவாதவர்களும் இருந்தனர். இவர்களுடன் என் குமாரர்கள் மூவரும் சேர்ந்து பழகி வந்தார்கள். என் குமாரர்களின் தரத்திலிருந்த மற்ற சிறுவர்களும் அதுபோலவே பழகி வந்தார்கள். இது ஸ்ரீ காலன்பாக்கு கவலையாகிவிட்டது. ஆனால் என் குமாரர்களை அடங்காப்பிடாரிகளாக அச்சிறுவர்களுடன் சேர்த்து வைப்பது சரியல்ல என்பதிலேயே அவருடைய கவனமெல்லாம் ஈடுபட்டிருந்தது. ஒருநாள் அவர் மனம் விட்டு சொல்லிவிட்டார், உங்கள் குமாரர்களை கெட்டவர்களுடன் பழகிவிடும் உங்கள் முறை எனக்கு பிடிக்கவே இல்லை. இதனால் ஏற்படக்கூடிய பலன் ஒன்றே ஒன்றுதான், இந்த கெட்ட சகவாசத்தினால் அவர்களும் கெட்டு போவார்கள் என்றார். இப்பிரச்சனை அச்சமயம் எனக்கு கலக்கத்தை உண்டாக்கியதா என்பது எனக்கு நினைவு இல்லை. ஆனால் அவருக்கு நான் பதில் சொன்னேன் என்பது எனக்கு ஞாபகம் இருக்கிறது.
4: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள் கேட்டீர்கள். இனி காந்திய பாடல் ஒன்று.

0: தொடர்ந்து அண்ணல் காந்தியடிகளின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவம் ஒன்று.
1: ஊரெங்கும் டைபாய்டு காய்ச்சல் பரவிக்கொண்டிருந்தது. சபர்மதி ஆசிரமத்திலும் சிலரை காய்ச்சல் பாதித்தது. மீராபென், சிமன்லால், நானாவதி போன்றவர்கள் காய்ச்சலில் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருந்தனர். இவர்கள் சுயநினைவில்லாமல் கிடக்கிறார்கள். சீக்கிரமே மருத்துவமனையில் சேர்ப்பதுதான் நல்லது என்று ஆசிரமவாசி ஒருவன் காந்தியிடம் தெரிவித்தார். காந்தி தமது வழக்கமான வேலைகளை செய்தபடி நோய்வாய்ப்பட்டவர்களையும் அக்கறையாய் கவனித்து வந்தார். எனினும் அவர் சொன்னார், நான் குறையில்லாமல் பார்த்துக் கொள்வேன், ஆனால் யாரேனும் மருத்துவமனைக்கு போக விரும்பினால் அதை தடுக்க மாட்டேன் என்று. சிமன்லாலின் காய்ச்சல் தீவிரமடைந்தது. சிமன்லாலின் மனைவி அகமதாபாத்தில் இருக்கிறார். கணவருக்கு துணையாக இருந்து பார்த்துக் கொள்ள அவரை இங்கே அழைக்கலாமே என்றார் ஒருவர். மனிதர் உயிர் பிழைப்பார் என்று தோன்றவில்லை, மற்றொருவர் வருத்தத்துடன் சொன்னார். காந்தி அவர்களிடம், நானே கவனித்துக் கொண்டு விடுவேன், ஆனால் சிமன்லால் விரும்பினால் தன் மனைவியை வரவழைத்துக் கொள்ளலாம் என்றார். சிமன்லால் மற்றவர்கள் யோசனையை மறுத்துவிட்டார். பாபு நமக்கு தாய் தந்தையாக மட்டுமல்ல மருத்துவராகவும் இருக்கிறார். உறவினர்கள் வந்தால் இல்லாத பயத்தை கிளப்பிவிடுவார்கள் என்றார் அவர். உண்மையிலேயே சிமன்லாலின் உடல்நிலை மோசமாகத்தான் இருந்தது. எல்லோரும் விழிப்புடன் இருந்து சிமன்லாலை கவனித்துக் கொள்ளுங்கள், நம்முடைய பணியில் எவ்வித குறைபாடும் இருக்கக்கூடாது என்று கண்டிப்பாக சொன்னார் காந்தி. இரவில் சிமன்லாலுக்கு துணையாக இருக்கும்படி பல்வந்த் சிங் என்பவரை பணித்தார். சில நாட்களிலேயே சிமன்லால் எழுந்து உட்கார்ந்தார். ஆசிரமத்தை அவதிக்குள்ளாக்கிய டைபாய்டு காய்ச்சல் அறவே ஒழிந்து போனது.
2: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள்.
3: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் அங்கீகரித்துள்ள புதிய சீர்திருத்தங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். துறைமுகங்கள், கப்பல் கட்டுமானங்களில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை இந்தியா தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உடனடியாக 3000 கனஅடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடகாவுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள 2 விமான நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ராஞ்சியில் நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் அங்கீகரித்துள்ள புதிய சீர்திருத்தங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வரி தொடர்பான கணக்குகளில் ஏற்படும் தவறுகளுக்காக வணிகர்களை கைது செய்யும் விதியை நீக்குதல் மற்றும் வரி நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டுள்ளது ஆகியவை சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். விரைவான முடிவுகள், பிடித்தம் செய்யப்பட்ட வரியை திரும்ப அளித்தல், நம்பிக்கையான நிர்வாகம் ஆகியவற்றிலும் ஜிஎஸ்டி கவுன்சில் கவனம் செலுத்தியிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரியை மேலும் திறமையாகவும் வெளிப்படையாகவும் பொதுமக்களுக்கு உகந்ததாகவும் மாற்றுவதற்கான அரசாங்கத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு ஏற்ப இந்த சீர்திருத்தங்கள் அமைந்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியா, பெல்ஜியம், பூட்டான் உள்ளிட்ட பல நாடுகளில் துறைமுகங்கள், கப்பல் கட்டுமானங்களில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை இந்தியா தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று இந்நாடுகளுடன் துறைமுகம், கப்பல் கட்டுமானம் உள்ளிட்டவற்றில் ஒத்துழைத்து செயல்படுவது தொடர்பாக நடைபெற்ற பேச்சுகளின்போது அமைச்சர் இவ்வாறு கூறினார். பெல்ஜியத்தில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத கடல்சார் போக்குவரத்து முனையங்களை ஏற்படுத்துதல், நவீன துறைமுகங்களை ஏற்படுத்துதல், பூட்டானின் பிரம்மபுத்ரா நதி வழியாக உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்திற்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் துறைமுகம், கட்டுமானம் மற்றும் கடல்சார் மேம்பாட்டுத் திட்டங்களுக்கு நிதியுதவி அளிக்க சவுதி அரேபியா விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத துறைமுகத்தை இயக்குவது மற்றும் அதற்கான எரிபொருள் விநியோகம் தொடர்பாக தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்திற்கும் பெல்ஜியத்தில் உள்ள ஆன்ட்வர்ப் துறைமுகத்திற்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். மொபைல் சாதனங்கள் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ள நாடாக உருவெடுத்து வருவதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய மொபைல் காங்கிரஸ் மாநாட்டில் பேசிய அவர், இந்தியாவில் அடுத்தகட்ட தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்தை வடிவமைப்பதில் அரசாங்கத்துடன் இணைந்து தொழில்துறையினர் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் அதற்கான கட்டமைப்பு வசதிகள் அதிகரித்து வருவதாகவும் அந்த தொழில்நுட்பத்திற்கு அடித்தளமாக தொலைத்தொடர்பு துறை விளங்குவதாகவும் அவர் கூறினார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உடனடியாக 3000 கனஅடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடகாவுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஒழுங்காற்றுக்குழு மற்றும் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டத்தில் இன்று முதல் இம்மாதம் 23 தேதி வரை 15 நாட்களுக்கு இந்த தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக அரசு அதிகாரிகள் கடந்த ஜூலை மாத இறுதியில் தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் வழங்க வேண்டிய 3.6 TMC தண்ணீரில் குறைந்த அளவே வழங்கியதாக கூறினர். இருப்பினும் தமிழக அரசின் தொடர் நடவடிக்கைகளால் கடந்த 7 தேதி வரை 46 TMC தண்ணீர் பெறப்பட்டுள்ளதாகவும் உரிய நீரை கர்நாடகம் தொடர்ந்து வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் தமிழக அரசு அதிகாரிகள் வலியுறுத்தினர். வரும் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள UGC நெட் தேர்வுக்கான நடைமுறைகள் தொடங்கியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இளநிலை ஆராய்ச்சி உதவித்தொகை, உதவி பேராசிரியர் மற்றும் முனைவர் பட்டத்திற்கு தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் UGCnet.nta.nic.in என்ற வலைதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை இம்மாதம் 28 தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் கடைசி நேர தாமதத்தை தவிர்க்க தங்களது விண்ணப்பங்களை உடனடியாக சரிபார்க்குமாறு விண்ணப்பதாரர்களை தேசிய தேர்வு முகமை கேட்டுக் கொண்டுள்ளது. கிரினடாவுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க இந்தியா விரும்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசு தலைமை

0: பொறுப்பில் சேவையாற்றி 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள பிரதமருக்கு கிரினடா நாட்டின் பிரதமர் திரு டிகான் மிச்சல் அனுப்பிய வாழ்த்துச் செய்திக்கு நன்றி தெரிவித்து சமூக வலைதளத்தில் இவ்வாறு அவர் பதிவிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவை தாம் உயர்வாக கருதுவதாகவும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வமுடன் இருப்பதாகவும் திரு நரேந்திரமோடி மேலும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள அபஹா சர்வதேச விமான நிலையம் மற்றும் பேரரசர் காலித் சர்வதேச விமான நிலையம் ஆகியவற்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக நடத்தப்பட்டு வரும் தாக்குதலில் பொதுமக்கள் உயிரிழந்தது மற்றும் பலர் படுகாயமடைந்தது கண்டிக்கத்தக்கது என்று வெளியுறவு அமைச்சகம் விடுத்துள்ள அறிக்கையில் கூறியுள்ளது. பொதுமக்கள் மற்றும் உட்கட்டமைப்பை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும், இந்த துயரமான தருணத்தில் சவுதி அரேபிய அரசுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் இந்தியா உறுதுணையாக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதுள்ள நிலைமையை உணர்ந்து வீடுகளுக்குள்ளே இருக்குமாறும் உதவி தேவைப்பட்டால் தூதரகத்தை அணுகுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள 2 சர்வதேச விமான நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பொறுப்பேற்றுள்ளனர். விமான நிலையம் மற்றும் ராணுவ தளத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது. சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் விமான நிலையங்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படும் என்றும், எனவே தொழிலாளர்கள் அங்கிருந்து வெளியேறுமாறும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர். இந்நிலையில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அவர்களது மறைவிடங்கள் மீது சவுதி அரேபியா தலைமையிலான பல்வேறு நாடுகளின் கூட்டுப்படைகள் தாக்குதல் நடத்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஜோர்டான், எகிப்த், குவைத் உள்ளிட்ட பல்வேறு அரபு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 2வது வெள்ளிக்கிழமை உலக முட்டைகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பொதுமக்களுக்கு எளிதாக கிடைக்கும் புரதச்சத்து நிறைந்த உணவாக கோழி முட்டை உள்ளது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: எளிமையாக கிடைக்கும் மலிவான புரத உணவான ஒரு முட்டையில் மனித உடலுக்கு தேவையான 72 முதல் 78 கலோரிகள் அடங்கியுள்ளன. நாமக்கல்லில் 1970களில் ஓலை கொட்டகையில் தொடங்கிய முட்டை தொழில் இன்று இந்தியாவின் முட்டை நகரம் என்ற அளவுக்கு உயர்ந்துள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் உள்ள 1300க்கும் மேற்பட்ட கோழி பண்ணைகளில் 8 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு நாள்தோறும் சுமார் 7 கோடி முட்டைகள் உற்பத்தியாகின்றன. நாமக்கல்லிலிருந்து நாள்தோறும் கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், துபாய், ஓமன், சவுதி அரேபியா, மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு 500,000 முட்டைகள் கடல் வழியாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. உலக அளவில் தனிநபர் ஒருவரின் முட்டை நுகர்வு ஆண்டுக்கு 200 உள்ள நிலையில் இந்தியாவில் அது 100 என்ற அளவிலேயே உள்ளதாக உலக முட்டை நிறுவனம் தெரிவித்துள்ளது. தனிநபரின் முட்டை நுகர்வு அதிகரிக்க வேண்டும் என்றும், கோழித்தீவன மூலப்பொருட்களான மக்காச்சோளம், சோயா ஆகியவற்றின் விலை உயர்வு காரணமாக முட்டையின் உற்பத்தி செலவு அதிகரித்து விட்டதால் மத்திய மாநில அரசுகள் கோழிப்பண்ணி தொழிலை மேம்படுத்த தீவன மூலப்பொருட்களை மலிவு விலையில் வழங்க வேண்டும், ஏற்றுமதிகளுக்கு அதிக வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் நாமக்கல் மண்டல கோழிப்பணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: கேரளா, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மாஹேயில் இன்று ஒருசில இடங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பீகார், உத்தரகண்ட் ஆகிய மாநிலங்களில் பகல் நேரத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்குவங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களிலும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ராஞ்சியில் இந்த போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இன்று காலை 9 மணிக்கு தொடங்குகிறது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் பி வி சிந்து இன்று தாய்லாந்தின் ரட்சனாக் இன்டர்னனை எதிர்கொள்கிறார். பின்லாந்தின் வான்டாவில் இன்று மாலை இந்த போட்டி நடைபெறவுள்ளது. நடப்பு சீசனுக்கான ISL கால்பந்து போட்டிகள் நாளை தொடங்கவுள்ளன. ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் சென்னை, மும்பை, டெல்லி உள்ளிட்ட 13 அணிகள் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் அங்கீகரித்துள்ள புதிய சீர்திருத்தங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி வரவேற்றுள்ளார். துறைமுகங்கள் கப்பல் கட்டுமானங்களில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை இந்தியா தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உடனடியாக 3000 கன அடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடகாவுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு உத்தரவிட்டுள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள 2 விமான நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ராஞ்சியில் நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25.

நேர்களை நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊட்டி எஃப்எம் 101.8 குட் மார்னிங் நீல்கிரிஸ். நேர்களை இன்னைக்கு குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சியா ஒரு அழகான சிந்தனையோடு தொடங்கலாம். நேர்களே, ஒரு நல்ல வார்த்தை, ஒரு சிறிய புன்னகை ஒருவரின் முழு நாளையும் மாற்றிவிடலாம். இன்று நாம் சந்திக்கும் ஒவ்வொருவரையும் ஒரு சிறிய சிரிப்போடு சந்திப்போம், நம் நாளும் மகிழ்ச்சியாக மாறும். நேர்களை, இன்னைக்கே குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான தகவல்கள், பல நியூ இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நேர்களே, முதல்ல ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டே டியூன் FM 101.8 எங்கெல்லாமே சமஹிட்டு.

0: Nada.
1: One last dance.
0: Okay, da. Pode.
2: நீங்களே கேட்ட அந்த சூப்பரான பாடல் ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து விஜய் அனிருத் ரவிச்சந்திரன் அறிவு இணைந்து பாடிய பாடல். அனிருத் ரவிச்சந்திரோட இசையமைப்பில் விவேக் வரிகளில் ஒலித்தது. நேர்களே, இன்னைக்கு குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சியில முதல்ல நம்மளுடைய பாடிக்குள்ள இருக்க சிக்னலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது நம்மளுடைய உடலுக்கே ஒரு சிக்னல். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிரிப்பு தாங்க நம்மளுடைய உடலுக்கே ஒரு சிக்னல். ஸோ நம்ம வாழ்க்கையில நம்ம எத்தனையோ விஷயங்களை தேடி ஓடிட்டே இருக்கோம். சந்தோஷத்தை தேடுறோம், நிம்மதியை தேடுறோம், மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நாளை நம்ம தேடுறோம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இந்த எல்லாத்தையும் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நம்மக்கிட்டே இருக்கு. அதுதான் என்ன தெரியுமா? ஒரு அழகான புன்னகை, அதாவது ஒரு அழகான சிரிப்பு அப்படின்னே சொல்லலாம். ஆமாம், நேர்களே, காலையில் எழுந்ததும் நம்ம முகத்தில் வர சின்ன அந்த புன்னகை நம்முடைய நாளை அழகாக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சின்ன கேள்வி என்னென்னா, காலையில் தூங்கி எழுந்த உடனே உங்களுடைய முகம் எப்படி இருக்கும்? நேற்றைய கவலைகளை நினச்சி சீரியஸாக இருக்குமா, இல்லை இன்னொரு நாள் நமக்கு கிடச்சிருக்கு இந்த நாளாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சந்தோஷமாக இருக்குமா? சில நேரங்களில் நம்ம மனசில் ஆயிரம் கவலைகள் இருந்தாலும், அலுவலக வேலை, குடும்ப பொறுப்பு இருக்கும், குழந்தைங்களோட படிப்பு விஷயம் இருக்கும், பணப்பிரச்சனைகள் இருக்கும், இப்படி எத்தனையோ விஷயங்கள் நம்ம மனசை அழுத்திட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை மறந்துடுறோங்க, நம்மளுடைய முகத்தில் இருக்க புன்னகைக்கு கூட ஒரு அழகான சக்தி இருக்குது அப்படின்னு. சிரிப்பு அப்படின்றது முகத்தில் மட்டும் நடக்கிற விஷயம் கிடையாதுங்க, அது நம்முடைய மூளையோடும் உணர்வுகளோடும் தொடர்புடையது அப்படின்னே சொல்லலாம். நம்ம சிரிக்கும் போது முகத்தில் உள்ள தசைகள் இயங்குது. அதே நேரத்தில் சிரிப்புடன் தொடர்புடைய மூளையோட செயல்பாடுகளும் நம்மளுடைய உணர்வுகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளுதுங்க. சில நேரங்களில் மனசு கவலையாக இருக்கும்போது நமக்கு பிடித்த ஒருவரோட பேசுறது, ஒரு நகைச்சுவையை கேட்டு நம்ம சிரிக்கிறது, மனதார சிரிக்கிறது, இவையெல்லாம் நம்மளுடைய மனநிலையை மாற்ற உதவலாங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிரித்தா எல்லா கவலைகளும் உடனே மறைஞ்சிரும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தேவைதான். இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள நம்மளுக்கு ஒரு சிறிய மனநிம்மதியை கொடுக்குற விஷயம் சிரிப்பு மட்டும்தாங்க. ஸோ எங்களை இன்னைக்கு உங்களுக்கான ஒரு சின்ன ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, வேலைக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாலும் சரி, பிஸியான ஷெடியூலில் இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்குங்க. முகத்தை ரொம்ப இறுக்கமாக வச்சுக்காம மெதுவாக ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுங்கள், அவ்வளவுதான். இதோ உங்கள் மனசுக்குள்ள நல்ல நினைவுகளை நினச்சி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர்கிட்ட பேசி சிரித்த அந்த தருணம், உங்கள் குழந்தைங்களோட பேசி சிரித்த அந்த அழகான விஷயம், உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சந்தோஷமான சம்பவத்தை நினச்சி இந்த நாளை அந்த நினைவுகளோட தொடங்கி பாருங்கள். சில நேரங்களில் பெரிய விஷயங்களை வந்து நம்ம தேடி வர்றதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ரசிக்க கற்றுக்கணும்னு இருக்கலே. ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் வந்து நீங்கள் உங்களுடைய பழைய நினைவுகள், சந்தோஷமான நினைவுகளை வச்சு நீங்கள் சிரித்து பாருங்கள். ஆரோக்கியம் அப்படின்றது உடலை பராமரிப்பது மட்டும் கிடையாதுங்க, மனதையும் அன்போடு கவனித்து கொள்வது தான் அப்படின்னே உங்களுக்கு சொல்லலாம். ஸோ உங்களுடைய புன்னகை உலகத்தை மாற்றிடும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் அது உங்களுடைய நாளை வந்து ரொம்பவே அழகாக்கலாம். ஸோ சுற்றி இருப்பவர்களும் நாளையும் ரொம்பவே சின்ன சின்ன சந்தோஷத்தும் சின்ன சின்ன சிரிப்பையும் இந்த நாள் அழகாக்கலாம். ஸோ சிரித்து கொண்டே இருங்கள், ஆரோக்கியமாக இருங்கள், மற்றவங்க முகத்திலையும் இந்த புன்னகையை மலர செய்யுங்க நேர்களே. ஸோ மனசு லேசாகட்டும், எண்ணங்கள் வந்து பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக இன்றைக்கி வெற்றியாக ஊட்டியஃபம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததாக திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டு தொடர்ந்து பேசலாம். இது ஊட்டியஃபம் 90.8 எல்லாமே செமஹிட்டு.

திரு சிற்றம்பலம் படத்திலிருந்து தனுஷ் பாடிய பாடல் அனிருத் ரவிச்சந்திரோட இசையமைப்பில் ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம் நேர்களே. அடுத்ததாக நம்ம குட் மார்னிங் நீல்கிரீஸ் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னையோட ஊட்டியோட வானிலை அறிக்கையை பற்றி தான், அதாவது வெதர் ரிப்போர்ட்டை தான் நம்மளுக்கு இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ மலைகளுடைய அரசி அப்படின்னு சொல்கிற ஊட்டியில் இன்றைக்கி குளிர்ந்த காற்று இருக்குங்க. மேகங்கள் தழுவும் மலைகள் நம்மை வரவேற்க தயாராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு அக்டோபர் மாதம் 9 வெள்ளிக்கிழமை நம்மளுடைய ஊட்டியின் நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்ச வெப்பநிலை 17 டிகிரி செல்சியஸாக இருக்கும், அதிகபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸாக இருக்கும். ஸோ வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவது மட்டும் இல்லைங்க, மழை பெய்வதற்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. காலை நேரத்தில் இதமான குளிர்ச்சியாக இருக்கலாம், பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் மழை பெய்ய அதிகமாக வாய்ப்பு இருக்குங்க. ஸோ வெளியே செல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொடையையும் ரெயின்கோட்டையும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ ஊட்டி அப்படின்றனாலே தனி அழகு தான் சொல்லலாம், ஆனால் இந்த அழகோடு கூடிய உங்களுடைய ஹெல்த்தையும் நீங்கள் ரொம்பவே பார்த்துக்கலான் இருக்கலே. ஸோ வெளியே போகிறவங்க குடை மறந்துடாதீங்க, ரெயின்கோட் எடுத்துகிட்டு போங்க, ஜாக்கெட்டெல்லாம் போட்டுட்டு போங்க. அதாவது நீங்கள் வண்டி ஓட்டுனீங்கன்னா அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக போகாமல் தர வழுக்கும் அப்படின்றனால ரோடெல்லாம் வழுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக போனீங்கன்னா ரொம்பவே நல்லதுன்னு இருக்கலே. இன்றைக்கி மழை பெய்ய அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாமே கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக கொஞ்சம் இருந்துக்கலாம்.

0: நேர்களை கேட்டிருந்த சுப்ரண பாடல் குஷி திரைப்படத்திலிருந்து ஹேஷம் அப்துல் வஹாம் பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் ஐந்தாம் பருவத்தின் முதல் பகுதி.

திரு என்ற சொல்லுக்கு கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம் என்ற பொருள் விரிவு கூறியிருக்கிறார்கள் உரையாசிரியர்கள். தத்துவ ஞானிகளோ இன்னும் ஒருபடி மேலே போய் பொருள் உடைமையும் பொருள் சேர்த்து நுகர்வதுவும் திரு அல்ல, அழகு கருணை முதலிய உயர்குணங்கள் இடையறாமல் எண்ணங்களில் நிறைந்திருக்கும் மன நிகழ்ச்சிதான் திரு என்று பொன்னும் பொருளும் சேர்வதை திருவாக கருதாமல் நிறைந்த மனதையே திருவாக கூறினார்கள். பெரியவர்களும் அரியவர்களும் கண்ட இந்த நிறை வாழ்வைதான் இளங்குமரன் இறுதியாக அடைகிறான். மங்களமான நற்குணங்களையே நிதியாக கொண்டு நிற்கும்போது வாழ்வில் தனக்கு வரும் சோதனைகளை வெல்ல வேண்டிய அவசியமும் அவனுக்கு ஏற்படுகிறது. கொலை என்பது பிறருடைய உயிரையோ உடல் உறுப்புகளையோ கொல்வது மட்டுமல்ல, பிறர் அறிவையும் புகழ் முதலியனவற்றையும் கொன்று உரைப்பது கூட கொலைதான் என்று எண்ணி சொல்லிலும் நினைப்பிலும் செயலிலும் சான்றாண்மை காத்து வந்த இளங்குமர்

அவற்றை கைவிட வேண்டிய சோதனைகளை எல்லாம் சந்திக்க நேரிடுகிறது. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே என்று எண்ணி எண்ணி அந்த எண்ணமே செல்வமாகி நிற்க தொடங்கிவிட்ட அவன் மனதிலும் உலகியல் வாழ்வின் சலனங்கள் குறுக்கிடுகின்றன. அறிவின் வலிமையாலும் சேர்த்து வைத்துக் கொண்ட தத்துவ குணங்களின் நிதியாலும் அந்த சலனங்களையும் வென்று நிற்கிறான் அவன். தன்னுடைய காலடியில் வந்து ஒதுங்கிய சங்குகளையும் பூங்கொத்துகளையும் குறிப்பிட்டு வளநாடுடையாரும் ஓவியன் மணிமார்வனும் விசாகையும் மணிநாகபுரத்து மண்ணின் பெருமையை சொல்லி மங்கள வாழ்த்து கூறிய போதும் அவனுடைய உணர்வுகள் தன் வாழ்வில் ஏதோ சில புதிய அனுபவங்களை எதிர்பார்த்தனவே அன்றி எந்த விதமான செருக்கும் அடையவில்லை. பிறருடைய வாழ்த்தும் புகழ் வார்த்தைகளும் தன் மனதை கிளர்ச்சி கொள்ள செய்ய முடிந்த அளவு தனது எண்ணங்களையோ நம்பிக்கைகளையோ மலிவாக வைத்துக் கொண்டிருக்கும் பலவீனமான வேளைகள் தன் வாழ்வில் வரலாகாது என்று அவன் உறுதியாய் இருந்தான். உலகத்தில் தூய்மையான புகழ் என அவன் நம்பியது, நான் பழி வருவன எவற்றையும் எண்ணுவது இல்லை, செய்வது இல்லை, பேசுவது இல்லை என்று ஒவ்வொரு மனிதனும் தனக்குத்தானே சத்தியத்தில் மனப்பூர்வமாக நம்பிக்கை வைத்து தன்னை சோதித்துக் கொள்கிறானே அதுதான். மெய்யான புகழ் ஒரு மனிதனுடைய ஏதாவது ஒரு திறமையை மட்டும் சார்ந்து நிற்பது இல்லை. அந்த திறமையை ஆள்கின்றவன் தன் வாழ்வில் எவ்வளவுக்கு நியாயமான குணங்களை சார்ந்து நிற்கிறான் என்பதையும் பொறுத்துதான் இருக்கிறது. பழிக்கு அஞ்சுவதுதான் பெரும் புகழ், புகழுக்கு ஆசைப்பட்டு தவிப்பதுதான் பெரும் பழி என்று தொல்காப்பியருடைய மெய்ப்பாட்டியலில் புகழ் என்னும் பெருமிதத்தை பற்றி இளங்குமரனுக்கு கற்பிக்கும் போது திருநாங்கூர் அடிகள் கூறியிருந்தார். அறிவினால் வலிமையடைந்து மனம் வளர்ந்த பின் நிறைவு குறைகளை பற்றிய இந்த புதிய தத்துவத்தை உணர்ந்திருந்தான் அவன். ஆசைகள் குறைவதே பெரிய நிறைவு. ஆசைகள் குறைந்தால் அவற்றை சூழ்ந்திருக்கும் பல துன்பங்களும் குறைந்து விடுகின்றன. மலைமேல் ஏறுகிறவன் கனமான பொருள்களை தலைச்சுமையாக சுமந்து கொண்டு மேலே போக முடியாதது போல் மனதில் ஆசைகளை சுமந்து கொண்டு எண்ணங்களால் உயரத்திற்கு போக முடிவதில்லை. ஆசைகளுக்கு நடுவிலும் ஆசைகளால் குறைந்து நிற்கும் வாழ்வே பண்புகளால் நிறைந்து நிற்கிறது. குறைவில்லாத வாழ்வு எதுவோ அதுவே நிறைவாழ்வு. அந்த வாழ்வுக்கு திரு நிறைந்த மனம் வேண்டும். அது இளங்குமரனுக்கு வாய்த்திருந்தது. குறைகளை முடிக்க தவித்து தவித்து அதற்காக மனதில் எழும் முனைப்பே ஆசை, பற்று, விருப்பம் எல்லாம். ஆசைகள் தேவையில் தொடங்கி குறைகளாலே வளர்ந்து துன்பங்களோடு முடிகின்றன. நெடுநாட்களாய் மண்ணில் கிடக்கிற கல்லை புரட்டினால் அதன் மறுபுறம் தேளும் பாம்பும் பூரானும் போன்ற நச்சுப்பிராணிகள் இருப்பதை ஒப்ப ஆசைகள் மறுபுறத்தை புரட்டி பார்த்தால் அந்த மறுபுறத்தில் எத்தனையோ துன்பங்கள் தெரிகின்றன. எனவே ஆசைகள் நிறைந்த வாழ்வை நிறைவாழ்வு என்று இளங்குமரன் நம்பவில்லை. எல்லையற்ற திரு நிறைந்த மனம், திரு நிறைந்த எண்ணங்கள், உலகமே அன்புமயமானது, அந்த அன்பே இன்பமயமானது என்ற பாவனையுடன் வாழுதல், இவையே நிறைவாழ்வு என்று நம்பினான் அவன். தன் வாழ்க்கையின் நம்பிக்கைகள் நிறைந்த வேளையில் மங்களமான சுப சகுனங்களோடு மணிநாகபுரத்து மண்ணில் இறங்கி நின்ற இளங்குமரன் நிறைக நிறைக என்று விசாகை தன்னை வாழ்த்திய வாழ்த்துக்களை இப்படிப்பட்ட நிறைவாகவே பாவித்துக் கொண்டான். ஆசைகளால் குறைந்து குணங்களால் நிறைந்த வாழ்வுக்கு அவன் ஆசைப்பட்டான். அந்த வினாடியில் அவன் மனம் இடைவிடாமல் என் எண்ணங்களில் திரு நிறைய வேண்டும் என்று உருவேற்றிக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு முறை ஆசைப்படும் போதும் மனம் ஒரு விதத்தில் எதற்காகவோ எரிந்து அழிந்து போகிறது. ஆசை என்பது என்றும் நிறைவில்லாத இயல்புடையது. நிறைந்த வாழ்வு வேண்டுமானால் நிறைவில்லாத இயல்புகளை நீக்கிவிட வேண்டும். மனம் எதற்காகவும் அழியாமல் நிறைந்தே நிற்க வேண்டும் என்ற உறுதியுடனும் அப்படியே அழிந்தாலும் அந்த அழிவானது தங்கம் நெருப்பில் அழிவதைப் போல முன்னிலும் நிறைந்து ஒளிரும் அழிவாக வளர வேண்டும் என்ற எண்ணத்துடனும் உடன் வந்தவர்களோடு மணிநாகபுரத்து மண்ணில் நடந்து சென்றான் இளங்குமரன். புண்ணிய பேராற்றல் நிறைந்த நாகநாட்டு மண்ணில் இறங்கிய போது அவனுடைய வாழ்வில் ஐந்தாவது பருவம் பிறந்தது. கவலைப்படாதே தம்பி, உன்னுடைய வாழ்வில் இனிமேல்தான் எல்லாமே இருக்கிறது என்று வளநாடுடையார் கூறிய சொற்களில் ஏதோ பெரிய விளைவுக்கான அர்த்தம் இருக்க வேண்டும் என்று தோன்றினாலும் அது என்ன என்று அவரிடமே கேட்கும் துடிப்பு அப்போது அவனுக்கு ஏற்படவில்லை. ஏதோ வரவிருக்கிறது என்று அவன் மனதிலேயே ஒருவாறு புரிந்தது. தன்னுடைய வாழ்வில் இப்போது வரவிருக்கும் அனுபவங்கள் எவையோ அவை தன்னை முழுமையாக கனிவிக்க பயன்பட போவதாக உணர்ந்து தன்னுடைய உள்ளத்தையும் உணர்வுகளையும் அவற்றுக்கு பக்குவமாக பாத்திரமாக்கிக் கொண்டிருந்தான் அவன். என்னுடைய எண்ணங்களில் இதற்கு முன்பும் இனியும் நீ ஒரு காவிய நாயகனாக உருவாகிக் கொண்டிருப்பவன் என்று திருநாங்கூர் அடிகள் என்றோ அவனை வாழ்த்திய வாழ்த்துக்கு விளக்கமாய் நிறைகிற வாழ்வு இந்த கதையின் ஐந்தாம் பருவத்தில் இளங்குமரனுக்கு எய்துகிறது. தான் ஒளிமயமாக இருத்தல், தன்னை அணுகுவதற்கு அருமை, தன்னிடமிருந்து பிறர் ஒளிபெறுதல், தான் சார்ந்த இடத்தை தன்னுடைய சார்பில் தூயதாக்குதல் ஆகிய பொற்குணங்கள் இந்த பருவத்தில் இளங்குமரனின் வாழ்வில் நிறைந்து விளக்கமாக தோன்றுகின்றன.
எல்லையற்ற நிதானத்தில் போய் நின்று கொண்டு இந்த உலகத்தை பார்த்து சிரிக்க வேண்டும் என்ற அவனது எண்ணமும் இந்த பருவத்தில் முழுமையாக நிறைகிறது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 5 பருவத்தின் முதல் பகுதி. குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம்.
1: மீண்டும் திங்களன்று சந்திப்போம்.
2: நீர்களே, குட் மார்னிங். நீல்கிரீஸ் நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்கலாம் உணவே உன்னதம்.
3: உணவே உன்னதம். இன்றைய உணவே உன்னதம் நிகழ்ச்சியில் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள் சிறுநீரக நோய் ஏற்படுவதற்கான காரணங்களும் அவற்றை தவிர்க்கும் உணவு முறைகளும் குறித்த தகவல்களை வழங்க கேட்கலாம்.
4: எல்லாருக்கும் வணக்கம். கிட்னிக்கு பார்க்க போகிறோம். ஸோ கிட்னி வந்து சிறுநீரக நோய். ஸோ நம்ம கிட்னியில் வந்து பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அவங்கெல்லாம் என்னென்ன சாப்பாடு இது பண்ணுவாங்க. ஸோ கிட்னியை பொறுத்த வரைக்கும் கிட்னி பாதிப்பு இருந்துச்சுன்னா சில பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் இருந்துச்சா நம்ம டயாலிசிஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, டயாலிசிஸ் பண்ணுவாங்க. சில பேர் பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் கூட பண்ணியிருப்பாங்க, ரொம்ப ஒரு எண்ட் ஸ்டேஜாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ கிட்னி தாக்கத்தினால என்ன பிரச்சனைகள்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா யூரின் வந்து கம்மியாக போயிருக்கணும், கால் வீக்கம் அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் வந்து இதாக இருக்கும். ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலும் அது வந்து பிரச்சனைக்குரியது தான். சில நேரம் யூரினே வந்து ரத்தமாகவும் போகிற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கிட்னியில் இதாக இருக்குது. ஸோ கிட்னி வந்து ரொம்ப முக்கியம். உப்புச்சத்து அதிகமாக இருந்தால் தான் நம்ம கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவோம். அதுலேயும் சில பேருக்கு அக்யூர் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவோம், க்ரானிக் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவோம். அதுக்கேற்ற மாதிரி சில உணவு முறைகளையும் சில நீர் வகைகளையும் குட்கொள்ளு பொறுத்து தான் நம்ம மாறும். அதே மாதிரி கிட்னி வந்து பிரச்சனையாயிருச்சுன்னா உடம்புல இருக்கிற தாது வகைகளில் பாஸ்பரஸ் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது, பொட்டாசியமும் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பொட்டாசியம் இதை பொறுத்தும் பாஸ்பரஸ் அளவை பொறுத்து தான் நம்ம சாப்பாடோட இதை வந்து தீர்மானிக்க வேண்டிய வரும். ஸோ அதுலேயும் மெயினாக வந்து சில பேர் வந்து டயாலிசிஸ்லாம் இது பண்ணுறாங்கன்னா ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் பொட்டாசியம் அதிகமாக இருக்கா இல்லை பொட்டாசியம் குறைஞ்சிருக்கான்னு பார்க்க வேண்டியது. சில பேர் வந்து பொட்டாசியம் இன்கே கொஞ்சம் பேருக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களாம் சில பொட்டாசியம் எது அதிகமாக இருக்கோ அதெல்லாம் தவிர்க்க வேண்டிய வரும். உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் மெயினாக வந்து வாழைப்பழம். ஸோ வாழைப்பழமாக இருக்கட்டும் இல்லை வந்து நம்ம தேங்காய் தண்ணீராக இருக்கட்டும், பழங்கள் இது வேறு மற்றதில் வந்து ஆரஞ்சு இது இருக்கும், அப்புறம் கிழங்கு வகைகளில் உருளைக்கிழங்கு, தக்காளி, கீரை இதிலலாம் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அதிகமாக இருக்கும். ஸோ ஏற்கனவே கிட்னி ஃபெயிலியராக இருக்கவங்களுக்கு பொட்டாசியம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து இந்த உணவுகளெல்லாம் வந்து கண்டிப்பாக தவிர்க்கலாம். அதே நேரத்தில் பொட்டாசியம் வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னு பட்சத்தில் வந்து அவங்க முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், வெள்ளரிக்காய், கேரட்டு, வெங்காயம், கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். அதே நேரத்தில் சாப்பாடு ரீதியாக பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே முந்தையே சொன்ன மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி அதை வறுத்து இது பண்ணிக்கலாம். முட்டையிலையும் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கறி இது பண்ணி சேர்த்துக்கலாம். ப்ரோட்டீன் வந்து கண்டிப்பாக, அதே மாதிரி பாஸ்பரஸ் சத்துன்னு சொல்லியிருந்தேன். ஸோ சில பேருக்கு பாஸ்பரஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு பட்சத்தில் வந்து சில சாப்பாடுகள்லாம் நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்ட் ட்ரிங்க்ஸ் சொல்லுவோம், இந்த மாதிரி இதாக இருக்கட்டும். சில பேர் அதை பற்றி சீஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் நம்ம ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க, அதை தவிர்க்கலாம். மற்றபடி நட்ஸு வந்து தவிர்க்கலாம், கடலை வகைகள் சொல்கிறேன். ஸோ கடலை வகைகள் தவிர்க்கலாம். இறைச்சியும் ரொம்ப பாஸ்பரஸ் இருந்தாலும் கொஞ்சம் தவிர்க்கலாம். அது போக பாஸ்பேட், சில பேருக்கு ஃபுட்லேயே வந்து பாஸ்பேட் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணியிருப்பாங்க. சில நேரம் இந்த அதிகளில் பருப்பு பயிரெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கண்டிப்பாகவே தவிர்க்கலாம். சொன்ன மாதிரி உப்பு வந்து உப்பு சத்துன்னு இதுவே இருக்கும்போது நம்ம கிட்னியில் தான் வந்து கிட்னி பிரச்சனையாக இருந்துச்சு, கிட்னியில் ஏதாவது ஒரு மார்பட்டு இருந்துச்சுன்னா யூரியாவும் கிரியேட்டினின்னு சொல்லுவோம், அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இன்னும் உப்புகள் வெளி உலகம் கொடுத்தோம்னா இன்னும் கிட்னியோட பாதிப்பு ஏற்படுறதுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி உப்பு எதுலலாம் நம்ம இந்த இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸு, அப்பளம், ஊறுகாய் வகைகள், அப்புறம் வந்து கடலை வகைகளில் உப்பு போட்டு இது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உப்பு அதிகமாக இருக்கிறனால அதை தவிர்க்கிறது நல்லது. அப்புறம் மெயினாக வந்து தண்ணீர் உட்கொள்ள வேண்டியது.

0: ஸோ தண்ணீர் உட்கொள்ள வேண்டியது வந்து குறைக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது, பட் தேவைக்கு ஏற்ப இது பண்ணணும். ஸோ ஒரு நார்மல் சராசரி ஒரு ஆணாக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு 3 லிருந்து 3.5 லிட்டர் வந்து தண்ணீர் வந்து கண்டிப்பாக பருக வேண்டும். அதே மாதிரி பெண்ணும் வந்து ஒரு 2.5 லிட்டர்லேருந்து 3 லிட்டராவது பருக வேண்டும். சில பேர் கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு வந்து உள்ளே இருக்கிற நீர்ச்சத்தே வெளியேறாமல் கால் வீக்கம், முகம் வீக்கம், வயிறு வீக்கம் அந்த மாதிரிலாம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அவங்கள மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் வந்து எடுக்க வேண்டிய அளவு வந்து, அதுவும் கிட்னியோட ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ கிட்னி ஃபெயிலியர் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்டேஜஸ் இருக்குது, அதை பொறுத்து டயாலிசிஸை பொறுத்து தேவையானதாக கூடுதலாக என்னது நம்ம சரி பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இப்போ கிட்னி பிரச்சனை உள்ள பேஷண்ட்ஸுக்கு வந்து வீக்கமும் ஹார்ட் ஃபெயிலியரும் இருக்குது, யூரினும் கம்மியாக போகுதுன்னா அவங்க வந்து தேவையான உட்கொள்ள வேண்டிய நீர் அளவை குறைச்சிக்கலாம். எவ்வளோ அளவுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 1.5 லிருந்து 2 லிட்டர் வரைக்கும் குறைச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உப்பு இதெல்லாம், அதே மாதிரி ப்ரோட்டீன், இப்போ இன்கேஸ் வந்து டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க ப்ரோட்டீன் வந்து கண்டிப்பாக அதிகமாகவே தேவை. ஸோ முன்கூட்டியே சொன்ன மாதிரி ப்ரோட்டீன் எதெல்லாம் வந்து அதிகப்படியான தேவைன்னு பார்க்கும்போது நம்மளோட பாசிப்பயிராக இருக்கட்டும், கொண்டைக்கடலையாக இருக்கட்டும், வேர்க்கடலையாக இருக்கட்டும், சென்னை மசாலா இருக்கட்டும், சென்னைக்கடலைன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, சென்னைக்கடலாக இருக்கட்டும், உளுந்தம்பருப்பு, இதில் பட்டாணி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து தேவை கேட்கறதுலேயும் ரொம்ப அதிகமான ஊட்டச்சத்தும் மிகுந்தது. ஸோ நம்ம மெயினாக ஏற்கனவே சொல்கிறது மாதிரி கிட்னி பேஷண்ட்ஸ்னு சொல்லும் போது தண்ணீர் இதை பார்த்து இது பண்ணியிருக்கணும், தேவைக்கு ஏற்ப ப்ரோட்டீன் பண்ணணும், பொட்டாசியம் பாஸ்பரஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்து கட் பண்ணணும், சாப்பாடு ரீதியாகவும் இது பண்ணிக்கணும். இவங்களுக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் போக உங்களுக்கு வந்து காலையில் 11 மணி ஒட்டியும் ஒரு சின்ன ஸ்மால் ஈவினிங் மார்னிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் வச்சுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இது பண்ணி ஆட் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம்.
1: இன்றைய உணவை உண்ணதம் நிகழ்ச்சியில் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜெயராமகிருஷ்ணன் அவர்கள் சிறுநீரக நோய் ஏற்படுவதற்கான காரணங்களும் அவற்றை தவிர்க்கும் உணவு முறைகளும் குறித்த தகவல்களை வழங்க கேட்டீர்கள்.
2: நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் இந்த நிகழ்ச்சி. குட் மார்னிங் நீல் கிரேஸ். டைமிங் 7:58 ஆயிடுச்சுங்க. ஸோ ஊட்டியோட ஹாட் நியூஸ், ஊட்டியில் நடந்த ஹாட் நியூஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ காடுகள் அப்படின்றது பூமியோட நுரையீரல் அப்படின்னு சொன்னால் கூட வனவிலங்குகள் இயற்கையோட உயிர் துடிப்புகள் அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரம் வன உயிரின வார விழாங்க, இந்த வாரம் ஃபுல்லாகவே வன உயிரின வாழ விழா. இதனையொட்டி இயற்கை எழில் கொஞ்சும் நம்மளுடைய நீலகிரியில் சுமார் 65% வனப்பகுதியை கொண்ட மாவட்டமாக இந்த நீலகிரி நம்மளுக்கு திகழ்ந்துங்க. இத்தகைய இயற்கை வளம் நிறைந்த நம்மளுடைய நீலகிரியில் வனங்களையும் வன விலங்குகளையும் பாதுகாப்பதற்காக வனத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் வன உயிரின வார விழாவை முன்னிட்டு உதகை தலக்குந்தா பகுதியில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டுச்சுங்க. இந்த பேரணியில் மாவட்ட வன அலுவலர், சுற்றுச்சூழல் பயணிகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் வனத்துறை பணியாளர்கள் அப்படின்னு பலரும் கலந்து கொண்டிருக்காங்க. வனங்களையும் வன விலங்குகளையும் பாதுகாப்பது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவருடைய கடமை அப்படின்றத வலியுறுத்தும் வகையில் அனைவரும் உறுதிமொழி கூட எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வனப்பகுதியில் தேங்கியிருந்த குப்பைகளை அகற்றும் தூய்மை பணியிலும் மாவட்ட வன அலுவலர், பழங்குடியின மக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இணைந்து வந்து அந்த செஞ்சுருக்காங்கங்க. வனங்களை பாதுகாப்பது அப்படின்றது மரங்களை மட்டும் பாதுகாப்பது இல்லை, அங்கு வாழும் எண்ணற்ற உயிரினங்களுடைய வாழ்விடத்தையும் நம்ம எதிர்கால தலைமுறையினுடைய இயற்கை வளத்தையும் பாதுகாப்பது தாங்க வனங்களை பாதுகாப்பது அப்படின்னு சொல்லலாம். நாம் வனப்பகுதிக்குள்ளே செல்லும்போது குப்பைகளை அங்கே வீசாமல் வன விலங்குகளுக்கு இடையூறு செய்யாமல் இருப்பதும் இயற்கையை அதோட இயல்பிலேயே பாதுகாப்பது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கடமை பொறுப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இயற்கையை நேசிப்போம், வனங்களை பாதுகாப்போம், வன உயிர்களுடைய வன உயிரினங்களுடன் இணைந்து வாழ்வோம் அப்படின்னே சொல்லலாம். இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு அழகிய நீலகிரியை நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கும் அதே பசுமையாக நம்ம பாதுகாக்கலான்னு இருக்கலே. ஸோ இதுதான் நம்மளுடைய நீலகிரி ஊட்டியோட ஒரு ஹாட் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக மருது திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்கலாம். ஸ்டேடியோனி ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

நேர்களை கேட்ட அந்த சூப்பரான பாடல் மருது திரைப்படத்தில இருந்து வந்தனா ஸ்ரீனிவாசன் ஜித்தின்ராஜ் இணைந்து பாடிய பாடல் டி மானோட இசையமைப்பில் வைரமுத்து வரிகளில் ஒலித்தது.

நேர்களே, இன்னைக்கு குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நேர்களே. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புக்கோட ரிவ்யூ பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த புத்தகத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டோமிக் ஹேபிட்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகம். இதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் கிளியர் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. ஸோ இந்த புக்கில் அப்படி என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வாழ்க்கையில் பலருக்கும் பல ஆசைகள் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் நான் வந்து வெயிட் கம்மி பண்ணி நான் ஃபிட்டாக மாறணும் அப்படின்னு சில நேரம் எல்லாருமே யோசிச்சிருக்கலாம். சில தினமும் நான் வந்து ஏதாவது ஒரு புக்கை படிக்கணும்னு நினச்சிருக்கலாம். சில நேரம் நான் ரொம்ப கோவப்படுறேன், நான் கோபத்தை குறைச்சிக்கணும் அப்படின்னு சில பேர் நினச்சிருக்கலாம். சில பேர் என்ன நினச்சிருக்கலாம், நான் பணத்தை வந்து ரொம்பவே செலவு பண்ணுறேன், நான் கொஞ்சம் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர வேணும் அப்படின்னு சொல்லி கூட நினச்சிருக்கலாம். ஸோ ஆனால் இந்த மாற்றம் எங்கேருந்து தொடங்குவது அப்படின்றது தான் பல நேரங்களில் நமக்கு தெரியாது. ஒரு நாள் நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நாளைக்கு எப்படியாவது வாக்கிங் போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக தொடங்கலாம். ரெண்டாவது நாள் நம்ம உற்சாகமாக போகலாம். மூன்றாவது நாள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம். மழை வருது, வந்து தூக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான அனுபவம் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இருக்கும். அப்படியானால் இன்று நம்ம தெரிந்து கொள்ள போகும் இந்த புத்தகம் உங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதனால் அந்த வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையை ஒரே நாளில் மாற்றிவிடக்கூடிய மந்திரத்தை இந்த புத்தகம் சொல்கிறது இல்லைங்க. மாறாக ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யும் சின்ன விஷயங்கள் எப்படி நம்மளுடைய எதிர்காலத்தை மாற்றுது அப்படின்றது தான் இந்த புத்தகம் அழகாக சொல்லுது. ஸோ இந்த புத்தகத்தோட சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட்டோமிக் ஹேபிட்ஸ் அப்படின்றத ஒரு புத்தகம். அட்டோமிக் அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்தை குறிக்குது. ஹேபிட் என்றால் நம்மளுடைய பழக்க வழக்கத்தை குறிக்குது. நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மிக சிறிய பழக்க வழக்கங்களை தாங்க இது சொல்லுது. தினமும் ஒரு மணி நேரம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும் அப்படின்னு முடிவு செய்கிறோம் அப்படின்னா, அந்த பழக்கத்தை தொடங்கவே ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். முதல் நாளில் 5 நிமிஷம் செய்யலாம். அடுத்த நாளில் நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப நேரத்தை வந்து அதிகப்படுத்திக்கலாம். தினமும் 10 பக்கம் நம்ம படிக்கிறோம்க்கு நம்ம முயற்சி செஞ்சால் முதல் நாளில் 1 பக்கம் இல்லாட்டி 2 பக்கம் படிக்கலாம். ஸோ சின்ன மாற்றம் தாங்க பெரிய விஷயத்துக்கு வழிவகுக்கும். ஸோ பெரிய மாற்றத்தை நம்ம வந்து செய்யணும் அப்படின்னா சின்ன மாற்றத்தை வந்து நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த புக்கு வந்து ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுதுங்க. ஸோ இந்த புத்தகத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம், ஒரு பிரபலமான கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட் 1% பெட்டர் எவ்ரிடே அப்படின்னு சொல்லுது. அதாவது ஒவ்வொரு நாளும் 1% நான் வந்து சிறப்பாக மாற்ற முயற்சி செய்கிறேனா அப்படின்னு நீங்களே கேட்டுங்க. கெட் 1% பெட்டர் எவ்ரிடே அப்படின்னு இந்த புத்தகம் ஸ்ட்ராங்காக வலியுறுத்துதுங்க. ஒரே நாளில் எல்லாவற்றையும் மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. நேற்று உங்களால் செய்ய முடியாத ஒரு சின்ன விஷயத்தை இன்னைக்கு செஞ்சு நீங்கள் முயற்சிடுங்க. ஸோ நேற்று 10 நிமிஷம் நடந்தீங்க, இன்று உங்களுடைய உடல்நிலைக்கும் வசதிக்கும் தகுந்த மாதிரி ஒரு 20 நிமிஷம் சேர்த்து நடங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விஷயத்தை வந்து அந்த புத்தகம் வந்து வலியுறுத்துது. எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு நம்ம பெட்டரா நம்ம மாறணும்னா, பெரிய விஷயத்தை நம்ம செய்யணும்னா, சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து நம்ம எப்படி பெரிய விஷயத்தை அடையலாம் அப்படின்றத இந்த புத்தகம் ஸ்ட்ராங்காவே வலியுறுத்துதுங்க. வெற்றி அப்படின்றது ஒரே நாளில் நிகழும் அதிசயம் கிடையாது, தொடர்ந்து செய்யப்படும் வந்து ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லி இந்த புத்தகம் சொல்லுது. ஸோ சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம நேசிக்கலாம், நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம வளர்த்துக்கலாம், நம்ம உங்கள் வாழ்க்கையை நீங்களே அழகாக ஒரு ஷேப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகம் சொல்லுதுங்க. ஸோ இந்த புத்தகத்தோட பேர் அட்டாமிக் ஹேபிட்ஸ். இதை எழுதினவர் ஜேம்ஸ் கிளியர் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்கள், உங்களுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நேர்களே. ஸோ உங்களுடைய வாழ்க்கையை ரொம்பவே அழகாக வடிவமைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் டெடி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். ஸ்டேடியம் இதோட எஃப்எம் 90.8 எல்லாமே செம ஹிட்டு.

நேர்களை நம்ம கேட்ட அந்த சூப்பரான பாடல் டெய் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திர பாடிய பாடல் டேமானோட இசையமைப்பில் மதன் கார்கியோட வரிகளில் ஒழிச்சுதுங்க. ஸோ இதோட நம்மளுடைய குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுங்க. ஸோ இன்றைய பொழுத இனிமையான சிந்தனைகளோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், புன்னகையோடு நம்ம தொடங்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு அப்படின்றத நம்ம மனசில் வச்சுட்டு அதை நம்பிக்கையோடு பயன்படுத்தலாம். நேர்களே, இன்றைக்கி நம்ம குட் மார்னிங் நிகழ்ச்சி நீல்கிரிஸ் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய பாடியோட சிக்னல் என்ன, ஊட்டியில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன, அதுக்கு மட்டும் இல்லாமல் ஊட்டியில் இன்னைக்கு என்ன கிளைமேட் இருக்கு அப்படின்னு கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடைசியாக ஒரு புக்கை பற்றி நம்ம சூப்பராக ஒரு ஜேம்ஸ் கிளியர் எழுதிய அந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்ற புக்கை பற்றி கூட நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்னும் குட் மார்னிங் நேர்களின் நிகழ்ச்சியில் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறோம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜி எல்ஷியா பிராங்க்லின், சைனிங் ஆஃப். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: நேர்களை, நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் ஊட்டி எஃப்எம் 101.8 டிரைவ் டைம் பீச். நேர்களே, இன்னைக்கு டிரைவ் டைம் பீச்சில் பேக் டு பேக்கான 3 சாங்கை கேட்டு நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம் நேர்களே. ஸோ எல்லாருமே அவசர அவசரமாக ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப ரெடி ஆகிட்டு இருப்பீங்க, இல்லை வண்டியில் உங்கள் பயணத்தை தொடங்கிட்டு இருப்பீங்க. எங்கே இருந்தாலும் என்ன வேலை செஞ்சுருந்தாலும் உங்கள் காலை பொழுதை இன்னும் கலர்ஃபுல்லாக மாற்ற வந்துருச்சு உங்களோட ஃபேவரட் நிகழ்ச்சி டிரைவ் டைம் பீச். ஸோ காலையில் ஒரு கப் டீ குடிக்கிற உற்சாகத்தை விட சில நேரங்களில் நமக்கு பிடிச்ச பாடலை கொடுக்குற உற்சாகம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படின்னா இந்த நாளை சூப்பராக தொடங்க உங்களுடைய ஊட்டிஎஃப்எம் 101.8 டிரைவ் டைம் பீச் பேக் டு பேக் சாங்ஸை கேட்டு நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் இது ஊட்டிஎஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே செம ஹிட்டு.

0: நேர்களை டிரைவ் டைம் பீச்சில் பேக் டு பேக் ஆன 3 சாங்ஸை கேட்டு நம்ம என்ஜாய் பண்ணோம். நேர்களை எல்லாமே அந்த பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இத்துடன் டிரைவ் டைம் பீச் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 9 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
0: நிகழ்ச்சியில மாஸ்ட்ரோ ஸ்பெஷலா தான் நம்ம கிட்ட என்ஜாய் பண்ண போறோம். நேர்களை, காலங்கள் மாறலாம், தலைமுறைகள் மாறலாம், ஆனா நம்ம மனதை விட்டும் என்றும் நீங்காத இசைக்கு ஒரே உதாரணம் நம்மளுடைய மாஸ்ட்ரோ ஸ்பெஷல் ஆன சாங்ஸ் அப்படின்னே சொல்லலாம். காதல், சோகம், மகிழ்ச்சி அப்படின்னு நம்மளுடைய உணர்வுகள் அத்தனைக்கும் இசையால் உணர்வு கொடுத்த அந்த மேதைகளுடைய மாஸ்ட்ரோ சாங்ஸை தான் நம்ம கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில மாஸ்ட்ரோ ஸ்பெஷல் சாங்ஸை கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். ஸோ எல்லாருமே இதை ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடல் 16 வயது நிலை திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். ஸ்டேடியோ நிதோட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

நேரில் நீங்கள் கேட்ட அந்த சூப்பரான பாடல் 16 வயது நிலை திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடல். இளையராஜாவோட இசையமைப்பில் கங்கை அமரன் வரிகளில் ஒலித்தது.

0: நேர்களை நீங்க கேட்ட அந்த சூப்பரான பாடல் அவதாரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜா எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல். இளையராஜாவோட இசையமைப்பில் வாலி வரிகளில் ஒலித்தது.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: ஒரு நண்பர் அவசர அவசரமாக என்கிட்ட ஓடி வந்தார். அப்புறம் சொன்னார், என்னால் நம்பவே முடியல சார், என் பையனா இப்படி அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். உங்கள் பையன் அப்படி என்ன தான் செஞ்சுட்டான்னு கேட்டேன். என்னால் முடியாத ஒரு காரியத்தை அவன் சுலபமாக செஞ்சுட்டான் சார் அப்படின்னார். அது என்ன உங்களால் முடியாத காரியத்தை அவன் செஞ்சுட்டாங்கிறீங்க, அது என்ன காரியம்னு தான் சொல்லுங்களேன். என்ன, அஞ்சாம் வகுப்பில் அவன் ஒரே தடவையில் பாஸ் ஆகிட்டான் சார், அதாவது ஒரே அட்டம்ப்டில் பாஸ் ஆகிருக்கிறான் அப்படின்னார். மூச்சு வாங்க, கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதினவன் அவன், இவருக்கு மூச்சு வாங்குது. நம்மால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இன்னொருத்தர் செய்யும்போது அது நமக்கு ஆச்சரியமாக தெரியுது. இப்போ சர்க்கஸ் பார்க்குறோம், அங்கே ஒருத்தர் அந்தரத்தில் தொங்குறார், அதை பார்க்குறப்போ அது நமக்கு ஆச்சரியமாக தெரியுது. ஏன்னா அது மாதிரி அந்தரத்தில் தொங்குறதுங்கிறது நம்மால் முடியாத காரியம். நம்மால் முடியாத ஒன்றை அடுத்த ஒருத்தர் ரொம்ப சுலபமாக செய்கிறப்போ நாம் வந்து மருள்வது இயற்கை. இதைத்தான் தொல்காப்பியம் மருட்கை அப்படின்னு சொல்லுது. இந்த வியப்பு இருக்குதே, இது நாலு வகையில் ஏற்படுதான், அதையும் தொல்காப்பியம் தான் சொல்லுது. அது என்ன நாலு வகை அப்படின்னா, முதல் வகை எப்படின்னா புதுமையான அரிய செயல்களை செய்வது. ரெண்டாவது வகை என்னென்னா பெரிய செயல்களை செய்கிறது. மூணாவது வகை எப்படின்னா மிக நுட்பமான செயல்களை செய்கிறது. நாலாவது வகை வந்து ஆக்கம் தரும் செயல்களை செய்கிறது. புதுமை, பெருமை, சிறுமை, ஆக்கமோடு மதினம் சாலா மருட்கை நான்கே அப்படிங்கிறது தொல்காப்பியம். இன்றைக்கி விஞ்ஞானம் புதுசு புதுசாக எதை எதையோ கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்குது. அந்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் பார்க்குறப்போ ஆரம்பத்தில் ஆச்சரியமாக இருக்குது, அதுக்கப்புறம் நமக்கு பழகி போடுது. இப்போ வானொலி பெட்டி புதுசாக வந்தப்போ அதை சுற்றி எவ்வளவு கும்பல், ஒரு பெட்டி பேசுது அப்படிங்கிறது எவ்வளவு வியப்புக்குரிய விஷயம். இப்போ யாரும் வானொலி பெட்டியை ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறதில்ல, வச்சிருந்தால் தான் ஆச்சரியமாக பார்ப்பாங்க சில பேர், இந்த காலத்தில் இப்படி வச்சுருக்கிறாரேன்னு சொல்லி. மாறாக அதை அலட்சியமாகவும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. மதினம் சாலா மருட்கை அப்படின்னு ஒரு சொற்றொடர் வருது பாருங்கள், அதில் கருத்தாழம் உண்டு. எதை பற்றியும் போதுமான அளவு புரிஞ்சிக்காதப்போ ஒருத்தர் ஆச்சரியப்படுறார், புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஆச்சரியம் மறைஞ்சு போடுது. மிக நுட்பமான செயல்களும் நம்மளை வந்து ஆச்சரியப்பட வைக்குது. ஒரு அரிசியில் ஒரு திருக்குறள் எழுதி காட்டுறாங்க, ஒரு முட்டை ஓட்டுக்குள்ளே ஓவியம் தீட்டி காட்டுறாங்க, கருங்கல் சிற்பங்களில் எவ்வளவு நுட்பமான வேலைப்பாடுகள், அதையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறோம். இது மாதிரியே ஆக்கப்பூர்வமான செயல்களும் நம்மளை வந்து வியப்பில் ஆழ்த்தும். குப்பை கூளங்களை கூட வாழ்க்கைக்கு பயன்படுகிற பொருளாக மாற்றுறவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய செயல் நமக்கு ஆச்சரியத்தை தருது. இடைக்காட்டு சித்தர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் பாடிய மூவடி முப்பதுங்கிற நூலில் ஒரு பாட்டு வருது, ஆற்றல் பிறர் அறிதலின் ஆகம் கிளர்வு உறுதலின் கற்று அறிவாணர் கெழுமிய கோடலின் தோற்றம் உருகவே போற்றல் சால் வியப்பே. ஒருத்தருடைய ஆற்றல் தெரியாமல் இருந்தது, அவருடைய அரிய செயல்களை பார்க்கும் பொழுது வியப்பாக இருந்தது, மனசுக்குள்ளே கிளர்ச்சி. பாவலர்கள் இவர்கள் வந்து புகழப்பாடி மற்றவர்களும் தெரிந்து கொள்ளுமாறு செய்கிறார்கள். ஆக எல்லா வகையிலையுமே மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வழிகாட்டுகிற ஒரு மெய்ப்பாடு தான் வியப்புங்கிறது. இன்றைக்கு இளைஞர்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆச்சரியப்படுங்கள், ஆச்சரியப்பட வைப்பீர்கள். இந்த காலத்தில் நம்ம எப்படியெல்லாமோ ஆச்சரியப்பட வைக்கிற அதிசய மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒரு ஆளை பிடிச்சி ஜெயிலுக்கு கொண்டுகிட்டு வந்தாங்க. சிறை அதிகாரி அவனை ரொம்பவும் ஆச்சரியமாக பார்த்தார். இவன் கேட்டான், ஏன் சார் அப்படி பார்க்குறீங்க, நான் இப்போ இங்கே வந்தது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா அப்படின்னு கேட்டான். இதுக்கு சிறை அதிகாரி சொன்னார், நீ இப்போ இங்கே வந்ததில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லைப்பா, ஏற்கனவே நீ இங்கேருந்து விடுதலை ஆகி போய் 6 மாதம் ஆச்சு, இவ்வளவு லேட்டாக திரும்பி வர்றியா, அதுதான் எனக்கு ஆச்சரியம் அப்படின்னாராம். இது ஒரு வகையான ஆச்சரியம். ஆனால் வாழ்க்கையில் வியப்புங்கிறது ஒரு தேவைப்படுகிற மெய்ப்பாடு. ஆச்சரியப்படுவோம், ஆச்சரியப்பட வைப்போம். அப்படி இந்த உண்மையை புரிந்து கொண்டோம்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: ஓடி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இசை சிதறல்களால் இமயம் தொட்டவர்களின் தேனிசை படைப்புகளாக இது மேஸ்ட்ரோ ஸ்பெஷல்.

0: நேற்று நீங்கள் கேட்ட அந்த சூப்பரான பாடல் ஹேராம் திரைப்படத்திலிருந்து ஆஷா போன்ஸ்லே ஹரிஹரன் இணைந்து பாடிய பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில் கமல்ஹாசன் வரிகளில் ஒலித்தது.
1: ஓட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இசை சிதறல்களால் இமயம் தொட்டவர்களின் தேனிசை படைப்புகளாக இது மேஸ்ட்ரோ ஸ்பெஷல்.

நேர்களை நீங்க கேட்ட அந்த சூப்பரான பாடல் சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட இசையமைப்பில் ஒலித்தது. நேர்களை நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள். ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு மாஸ்ட்ரோ ஸ்பெஷல் சாங்ஸ் தான் நேர்களை நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து.

நேர்களை கேட்டிருந்த சூப்பரான பாடல் ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட இசையமைப்பில் ஒலித்தது. நேர்களை உதகை உழவர் சந்தையின் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம் கேட்கலாம். முதலில் காய்கறிகளின் விலை நிலவரம். விலை நிலவரங்கள் அனைத்தும் கிலோ ஒன்றிற்கானவை. கத்தரிக்காய் 38 ரூபாய், வெண்டைக்காய் 54 ரூபாய், தக்காளி நாட்டு ரகம் 40 ரூபாய், தக்காளி ஆப்பிள் ரகம் 45 ரூபாய், அவரை 58 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், பீர்க்கங்காய் 56 ரூபாய், சுரைக்காய் 28 ரூபாய், பாகற்காய் 55 ரூபாய், கொத்தவரை 40 ரூபாய், பூசணிக்காய் 20 ரூபாய், அரசாணிக்காய் 28 ரூபாய், பச்சை மிளகாய் 54 லிருந்து 58 ரூபாய், சின்ன வெங்காயம் 78 ரூபாய், பெரிய வெங்காயம் 63 ரூபாய், பொரியல் தட்டை 35 ரூபாய், பச்சை மிளகாய் 90 ரூபாய், முருங்கைக்காய் 54 ரூபாய், தேங்காய் 63 ரூபாய், மாங்காய் 120 ரூபாய், வாழைக்காய் 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், கருணைக்கிழங்கு 40 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு 35 ரூபாய், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், மேரக்காய் 25 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 40 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், நூல்கோல் 50 ரூபாய், டர்னிப் 40 ரூபாய், முட்டைகோஸ் 20 ரூபாய், காலிஃப்ளவர் 55 ரூபாய், பட்டாணி 130 ரூபாய், வெள்ளைப்பூண்டு 290 ரூபாய், இஞ்சி 170 ரூபாய், கரி பீன்ஸ் 85 ரூபாய், புஷ் பீன்ஸ் 110 ரூபாய், டபுள் பீன்ஸ் 80 ரூபாய், ஊட்டி அவரை 130 ரூபாய், கலர்கோஸ் 40 ரூபாய், குடைமிளகாய் 70 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 60 ரூபாய், புரொக்கோலி 120 ரூபாய், கருவேப்பிள்ளை 50 ரூபாய், கொத்தமல்லி 70 ரூபாய், புதினா 60 ரூபாய், கீரை வகைகள் அனைத்தும் 60 ரூபாய், வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 45 ரூபாய், வாழைப்பூ 10 ரூபாய், நெல்லிக்காய் 110 ரூபாய், வெள்ளரிக்காய் 45 ரூபாய், மக்காசோளக்கதிர் 30 ரூபாய், எலுமிச்சை 220 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேர்களை தொடர்ந்து கேட்கலாம் பழங்களின் விலை நிலவரம். கொய்யாப்பழம் 80 ரூபாய், பப்பாளி 55 ரூபாய், மாதுளம்பழம் 170 ரூபாய், திராட்சை 110 ரூபாய், வாழைப்பழம் பூவன் 55 ரூபாய், ரஸ்தாலி 60 ரூபாய், மோரஸ் 45 ரூபாய், நேந்திரன் 50 ரூபாய், செவ்வாழை 94 ரூபாய், கற்புள்ளவல்லி 55 ரூபாய், ஆப்பிள் 180 ரூபாய், ஆரஞ்சு 80 ரூபாய், சாத்துக்குடி 80 ரூபாய், அன்னாசி பழம் 90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டது உதகை உழவர் சந்தையின் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம். நேர்களை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள். இன்னைக்கு ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில மாஸ்டர் ஸ்பெஷல் சாங்ஸ் தான் நேர்களை நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் இதய கோவில் திரைப்படத்திலிருந்து.

0: கோயில் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட இசையமைப்பில் இளையராஜாவின் வரிகளில் ஒலித்தது.
1: எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இசை சிதறல்களால் இமயம் தொட்டவர்களின் தேனிசை படைப்புகளாக இது மேஸ்ட்ரோ ஸ்பெஷல்.

நீங்களே நீங்க கேட்ட அந்த சூப்பரான பாடல் மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட இசையமைப்பில் ஒலித்தது. நீங்களே நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள். இன்னைக்கு ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில மாஸ்ட்ரோ ஸ்பெஷல் சாங்ஸ் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கிளி பேச்சு கேட்கவா திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களை நீங்க கேட்ட அந்த பாடல் கிளிப்பாத்து பேசவா திரைப்படத்தில இருந்து கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில் ஒலித்தது.
1: ஓட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இசை சிதறல்களால் இமயம் தொட்டவர்களின் தேனிசை படைப்புகளாக இது மேஸ்ட்ரோ ஸ்பெஷல்.

ஏற்கனவே நீங்க கேட்ட அந்த சூப்பரான பாடல் உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் திரைப்படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட இசையமைப்பில் ஒலித்தது. ஏற்கனவே கேட்ட பாடலோடு இன்னைக்குடைய ரெட்ரோ ராகங்கள் மாஸ்ட்ரோ ஸ்பெஷல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

டயல் பண்ணி டயல் பண்ணி போர் அடிச்சு போச்சா, இனி டைப் பண்ணா போதும், உங்க விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் வழியாக உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தினமும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை உலாவரும் தென்றல். இது உங்கள் விருப்பம், இசையாகும் நேரம்.

0: ஹாய், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: என் பேர் அர்ச்சனாங்க.
0: என்ன பண்ணுறீங்க?
1: ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்.
0: ஓகே, எப்படி போயிட்டுருக்குங்க ஒர்க்?
1: ஒர்க்லாம் ஓகேங்க, நல்லா போயிட்டுருக்கு.
0: ஓகே, அதை தவிர வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறீங்களா?
1: இப்போ தான் யோசிச்சுட்ருக்கேங்க, இதுக்கு மேலே தான் ஏதாவது பண்ணணும்.
0: எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறீங்க ஒர்க்கையும் லைஃபையும்?
1: இல்லைங்க, அந்த டைம் கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு அந்த டைமுக்குள்ளே ஒர்க் முடிச்சுட்டு அதை முடிச்சுக்குவேங்க. லைஃப்பில் வந்து எப்படின்னா சேம் அதே டைம் தான்.
0: சரி, ஓகே, ஏதாவது ஒரு டிப் சொல்லுங்களேன் எங்களுக்காக.
1: ஏதாவது வாய்ப்பு வந்துச்சுன்னா அதை உடனே பயன்படுத்திக்கோங்க. அது வந்து நாளைக்கு நாளைக்குன்ட்டு தள்ளி போடாதீங்க. எதுவும் வாய்ப்பு வந்து ஒரு டைம் தான் வரும், நெக்ஸ்ட் டைம் அதை யோசிக்க கூட நமக்கு டைம் இல்லாமல் போயிடும். எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அப்பவே யூஸ் பண்ணிக்கோங்க, இதுதாங்க.
0: ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதை சொல்லுங்க.
1: என்னன்னா, நான் ஹையர் எஜுகேஷன் வந்து படிக்கணும்னு நினைச்சேன். அது அந்த டைம்ல நான் ஓகே அப்படின்னு கொஞ்சம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு விட்டதுதான். இப்போ வந்துட்டு அதனால படிக்க முடியாமையே போயிடுச்சு, அதுதாங்க.
0: உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் சாங் இருந்தா இந்த ப்ரோக்ராம்ல ப்ளே பண்றோம்.
1: ரஜினி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரஜினி சாங், எனி சாங் என்ன போடுங்க.
0: ஓகேங்க, தேங்க்யூ சோ மச்.
1: ஓகே.

0: ஹலோ, வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: என் பேர் மேக்டலின் சிசிலியா.
0: என்ன பண்ணுறீங்க?
1: நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான்.
0: ஓகே, எத்தனை குழந்தைங்க இருக்காங்க?
1: எனக்கு ஒரு பேபி, பாய் பேபி.
0: ஓகே, கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு?
1: கல்யாணம் 4 இயர்ஸ் ஆச்சு.
0: கல்யாணத்துக்கு அப்புறம் என்னென்ன மிஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க? எந்த விஷயத்தை ரொம்ப அதிகமாக மிஸ் பண்ணுறீங்க?
1: மிஸ் பண்ணுறதுன்னு பார்த்தா சமைச்சு கொடுக்குறது நம்மளுக்கு ஒருத்தவங்க,
0: அதை தான் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? பயங்கரமான விஷயம் சொல்லியிருக்கீங்க. இது வரைக்கும் இந்த கேள்விக்கு இந்த மாதிரி ஆன்சர் யாரும் சொல்லலை. இல்லை, இது நிஜமாவே எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்க ஃபீலிங் தான். ஆனால் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. பரவாயில்ல, நீங்கள் ஓப்பனாக சொல்லியிருக்கீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போ நீங்கள் சமைச்சிருக்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக?
1: இல்லை, சமைக்குவேன். அப்பவும் சமைக்குவேன்.
0: அப்பப்போ சமைப்பீங்களா? இப்போ எப்போவுமே சமைக்கிறீங்க, அது ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க இல்லையா? சரி, ஓகே. உங்களுக்கு பிடிச்ச சமையல்னா என்ன சொல்வீங்க?
1: பிரியாணி.
0: சிக்கனா மட்டனா?
1: சிக்கன்.
0: நல்லா பண்ணுவீங்களா நீங்க?
1: ஆ, பண்ணுவேன்.
0: ஓகே, ஏதாவது டிப்ஸ் அண்ட் ஏதாவது ட்ரிக்ஸ் வச்சிருக்கீங்களா பிரியாணி நல்லா வர்றதுக்கு? ஏதாவது டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்களா?
1: கடையில வாங்குற மசாலா அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஓன் மசாலா தான்.
0: உங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன். பிரியாணி விட்டா என்ன அடுத்து?
1: நான்வெஜ் தான்.
0: ஃபுல்லாவே நான்வெஜ் தான் பிடிக்கும். நீங்க நான்வெஜ் லவரா?
1: ஆமா.
0: லைஃப்ல இதெல்லாம் அச்சீவ் பண்ணனும் அப்படிங்கற மாதிரி ஏதாவது விஷயம்?
1: இப்ப கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்.
0: அதுதான் இப்போ உங்களோட ஏம். ஸ்டடி டிப்ஸ் ஏதாவது கொடுங்களா?
1: அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். மக்கப் பண்ணாம அண்டர்ஸ்டாண்ட்
0: படிக்கணும், அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி
1: படிக்கணும். அதுதான்.
0: சரி, ஓகே. உங்களுக்கு பிடிச்ச சாங் ஏதாவது இருந்தா சொல்லுங்க, ப்ளே பண்றோம்.
1: விஸ்வாசம் படத்துல இருந்து கண்ணான கண்ணே.
0: ஓகே, ப்ளே பண்ணிடலாமா?
1: ஓகே,
0: தேங்க்யூ சோ மச்.
1: தேங்க்யூ மேம்.

0: ஹலோ அக்கா, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: என் பேர் ரேச்சல்.
0: என்ன பண்ணுறீங்க?
1: ஹவுஸ் ஒய்ஃப்.
0: ஓகே, வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸில் இருக்கீங்களா? ஹவுஸ் ஒய்ஃப், வீட் வேலையும் பார்த்துட்டு வேறு ஏதாச்சும்
1: சோசியல் சர்வீஸ், இந்த முனிசிபல் ஆஃபீஸு வேலைங்கோ இதெல்லாம் பண்ணுவேன்.
0: ஓ, சோஷியல் சர்வீஸும் பண்ணுறீங்க. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் ஏரியாவுக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த மாதிரி விஷயங்கள்லாம்
1: பண்ணுவேன். இப்போ ஏதாவது தெரியாமல் இந்த போஸ்ட்மேனே யாரும் அட்ரஸ் தெரியாதுனாக்கா இப்போ அவங்களுக்கு காமிக்குவேன். இப்போ இந்த முனிசிபல் ஆஃபீஸ்லேருந்து வந்து ஏதாவது அவங்களது டீட்டெயில் கேட்டாக்கா காலையில் கூட போய் ரெண்டு மூணு எடுத்து கொடுத்துட்டு வந்தேன்.
0: ஓ, சென்சஸ் மாதிரி.
1: சென்சஸ் மாதிரி பண்ணுவேன். அதனால யாருனாலும் என்ன ரேச்சல் கிட்ட வந்தால் எல்லாம் தெரியும்ட்டு அந்த மாதிரி வந்துடுவாங்க.
0: அப்போ ஏரியாவில் நீங்கள் பிரபலம்
1: அப்படின்ட்டு இல்லை, சரி வரவங்களுக்கு ஒரு ஹெல்ப் தானே. அது கரண்ட்டு போயிடுச்சுன்னா இல்லை ரெண்டு மூணு நாள் இந்த போஸ்ட்டில் போயிடுச்சுன்னா கூட என்கிட்ட நம்பர் வாங்கி சொல்லுவேன். அந்த மாதிரி ஏதாவது கேட்டாக்கா நான் ஹெல்ப் பண்ணுவேன்.
0: அதாவது எமர்ஜென்சி நம்பர்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, இபி நம்பரு எல்லாமே? சரி, ஓகே. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க?
1: எனக்கு மூணு குழந்தைங்க.
0: என்ன பண்ணுறாங்க?
1: பெரியவ வேலைக்கு போகிறா, கோர்ட்டில் வேலைக்கு போகிறா. சின்னவங்க ரெண்டு பேர் ட்வின்ஸு, 12th படிக்கிறாங்க.
0: 12th படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க எப்படி படிக்கிறாங்க நீங்கள் எதாவது சொல்லித்தரீங்க?
1: நல்லா படிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் டியூஷன் வைக்கணும்னு இல்லை, அவங்களே படிச்சுக்கிறாங்க. 3 மணிக்கு எழுந்துச்சி படிக்கிறாங்க, நைட்லேயும் படிச்சுக்கிறாங்க, எந்த தொந்தரும்.
0: சரி, ஓகே. மூணு குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, மூணு பேரில் யார் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, யார் அமைதியாக இருப்பாங்க?
1: சின்னது ட்வின்ஸுங்க ரெண்டு, கொஞ்சம் பரவாயில்ல. பெருசு கொஞ்சம் இது செல்லம், அதுக்கு கேட்டது உடனே கிடைக்கும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா கூட அவங்களுக்கு அந்த மனசு இருக்கு,
0: அவங்க தான் பண்ணுவாங்க, ஆர்ப்பாட்டமும் பண்ணுவாங்க.
1: உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கல வேணான்னா கூட, மா பாவம் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருமா, இதப்பா அப்புறம் பார்த்துக்கலாமா அப்படின்றவா.

0: கேட்டது என்னை விட அவ செய்வா.
1: தங்கச்சி தம்பிக்கு என்ன பண்ணுவோம் பண்ணுவாங்க. சரி ஓகே, உங்களுக்கு பிடிச்ச சமையல் என்னங்க?
0: எனக்கு பிரியாணி தான்.
1: எல்லாருமே ஊட்டி மக்கள் ஃபுல்லாவே மேக்ஸிமம் பிரியாணி தான் சொல்றாங்க. சரி ஓகே, பிரியாணியில என்ன வெரைட்டி? இப்போ மஷ்ரூம் பிரியாணியா இல்ல சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அந்த மாதிரி?
0: சிக்கன் பிரியாணி.
1: சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி நல்லா பண்ணுவீங்க. வேற என்னக்கா உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன?
0: நான் தைக்குவேன்.
1: டெய்லரிங் தெரியுமா?
0: டெய்லரிங் தெரியும். இந்த குழந்தைங்க சுடிதார் அந்த மாதிரிலாம் தைக்குவேன். இப்போ இந்த போட் நெக் பிளவுஸ் பொண்ணுங்களுக்கு ரெண்டு தைச்சேன்.
1: உங்கள் டைம் பாஸிங்க்கு வீட்டு வேலை முடிச்சுட்டு அதில்
0: டெய்லரிங்கும் பண்ணுவேன்.
1: சரி ஓகேங்க, ரொம்ப அழகாக பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்காக ஒரு சாங் ப்ளே பண்ணிடுறோம். தேங்க்யூ.
0: தேங்க்யூ.

0: ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம், என்னோட பேர் சந்தியா.
0: என்ன பண்றீங்கப்பா?
1: நான் ஒர்க் போயிட்டு இருக்கேன், கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
0: கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கீங்களா? சரி, ஓகே, சொல்லுங்க. அப்போ ரொம்ப ஹீட் ஆகிடும் இல்லையா? ஆல்ரெடி சம்மர் டைமு, இன்னும் கம்ப்யூட்டர் ஜாப் அப்படின்னு போது இன்னும் கொஞ்சம் ஹீட். மகளிர் மட்டும் ப்ரோக்ராமில் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது சம்மர் டிப்ஸ் கொடுங்களேன்.
1: கண்டிப்பாங்க. இந்த சம்மருக்கு வந்து நம்ம நிறைய வாட்டர்ஸ் நிறைய குடிக்கணும். நம்ம ஆல்ரெடி சொல்கிறத டாக்டர்ஸ் எப்போவுமே நம்மளுக்கு சொல்கிறது தான், தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ இன்ஹேல் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஹீட்டு கம்மியாகும். நம்ம நார்மல் வாட்டர் கன்சியூம் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஸ்பெசிஃபைடாக கொஞ்சம் திங்ஸ் போட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு அது வந்து கூலிங் நல்லா கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, மண்டே பார்த்தீங்கன்னா தண்ணி, பாதாம் பிசின் எல்லாத்துக்குமே தெரியும், பாதாம் பிசின் வாங்கி ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து குடிக்கலாம். அதுவே டியூஸ்டேக்கு வந்து நீங்கள் சப்ஜா சீட்ஸ் குடிக்கலாம். தேர்ஸ்டே வெனஸ்டேக்கு வந்து நீங்கள் வெந்தயம் போட்டு கூட குடிக்கலாம். அப்படி நீங்களே உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் வந்து ஒவ்வொரு தண்ணி வந்து நீங்கள் குடிக்கிறப்போ, இந்த சம்மர் டைமுக்கு வந்து மோஸ்ட்லி நம்ம ஃப்ரூட்ஸ் நிறைய இன்ஹேல் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. வெஜிடேபிள்ஸும் இப்போது இந்த கேரட்டு, பீட்ரூட்டு அதெல்லாம் வந்து தண்ணியில் போட்டு நீங்கள் வந்து குடிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து நல்லது, ஃபேஸுக்கும் நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும். இது வந்து நம்ம வீக்லி ஒன்ஸும் குடிக்கலாம், இல்லைனா டெய்லியும் நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தண்ணி குடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டிஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கும் நம்மளுக்கு.
0: இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் சாங் இருந்தால் சொல்லுங்கள், ப்ளே பண்ணலாம்.
1: கண்டிப்பாக காற்றின் மொழியே சாங் எனக்காக ப்ளே பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது பர்சனலி.
0: ஓகே, ப்ளே பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச்.
1: தேங்க்யூ.

És... आमे पिल्लो देवी, यम प्रिया सतीश।

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. மதுராந்தகம் தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திருமதி மரகதம் குமாரவேல் முன்னிலையில் உள்ளார். தாராபுரம் தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திருமதி சத்யபாமா முன்னிலையில் உள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் முன்னிலையில் உள்ளார். அசாம் மாநிலம் நகோன் மக்களவை தொகுதி, மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம் ரெஜிநகர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகின்றன. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 3 நாள் பயணமாக சிங்கப்பூர் சென்றுள்ளார். உலக அஞ்சல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி அஞ்சல் ஊழியர்களுக்கு மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா வாழ்த்து தெரிவித்துள்ளார். தியாகி இம்மானுவேல் சேகரனின் பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். தமிழக அரசின் உள்துறை செயலர் திரு மணிவாசன் மாற்றப்பட்டு அந்த பதவியில் திரு கார்த்திக் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தலைவராக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு ராஜேஷ் லகானி நியமிக்கப்பட்டுள்ளார். பெங்களூர் ஒசூர் இடையே மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து தாய்லாந்தின் ரச்சனக் இன்டானனை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நிலையத்தில் நேரம் 11:02.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
3: கடந்த தினங்களில் தொடுக்கப்பட்ட

0: கேள்விக்கணைகளும் அதற்கு சரியான பதிலளித்த நேயர்களின் பெயர்களும்
1: அறிவிக்க கேட்போம். 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தடகளத்தில் 4x400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்திய பெண்கள் அணி வென்ற பதக்கம் என்ன? கேள்விக்கான சரியான பதில் தங்கப்பதக்கம். சரியான பதிலளித்த நேயர்கள் வெள்ளிப்பாளையம் தாமரை செல்வி, கவுண்டம்பாளையம் அபிஷேக், உதகை தேவராஜ், பெரியகுளம் மாதவன், திருச்சி புவனா, அவிநாசி கதிர்வேல், தொண்டாமுத்தூர் பரமசிவம். அடுத்த கேள்வி, 20வது ஆசிய விளையாட்டு போட்டியில் ஆண்களுக்கான 1500 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியா சார்பில் குல்வீர் சிங் பங்கேற்றார், இவர் பெற்ற பதக்கம் என்ன? சரியான பதில் வெள்ளி பதக்கம். சரியான பதிலளித்த நேயர்கள் திண்டுக்கல் பிரபு, சூலூர் ஆனந்த், காஞ்சிபுரம் சரோஜா, எடக்காடு கார்த்திக், மூலனூர் ராஜாத்தி, மானாமதுரை ஜீவா, கரூர் ஆதிரை. அடுத்த கேள்வி, சர்வதேச மொழி பெயர்ப்பு தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? சரியான பதில் செப்டம்பர் 30ஆம் தேதி. சரியான பதிலளித்த நேயர்கள் பொள்ளாச்சி கலா, சென்னை முகிலன், கோவை வரலட்சுமி, திருப்பூர் கவிதா, வெள்ளையங்காடு சாந்தி, மஞ்சூர் சகாயநாதன், சூலூர் வடிவழகி, துடியலூர் அந்தோணி. அடுத்த கேள்வி, தகவல் அறியும் உரிமை சட்டத்தை மத்திய மாநில அரசுகள் எந்த ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தி வருகின்றன? சரியான பதில் 2005ஆம் ஆண்டு. சரியான பதிலளித்த நேயர்கள் செங்கல்பட்டு சி பன்னீர்செல்வம், கணக்கம்பாளையம் கதிர்வேல், சிம்ஸ்பார்க் மலர், மசினங்குடி காயத்ரி, பவானி கோகிலா, வேதாரண்யம் சரஸ்வதி, பந்தலூர் ராஜாத்தி, நீலகிரி பிரியங்கா, கரிமலை நகர் ராஜா, காட்பாடி தாமோதரன், திருப்பூர் கிரிஜா, மத்தம்பட்டி சரளா. அடுத்த கேள்வி, நாட்டின் முதல் இயற்கை எரிவாயு ரயில் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? சரியான பதில் குஜராத். சரியான பதிலளித்த நேயர்கள் கோயமுத்தூர் முருகன், உடுமலை ரேவதி, கோத்தகிரி ராஜா, தாராபுரம் உதய், கூடலூர் வனஜா, திருப்பூர் மாவட்டம் ராஜ்குமார், பந்தலூர் தாரிகா, சென்னை கிருஷ்ணசாமி, குன்னூர் லக்ஷ்மி. இரண்டு கேள்விகளுக்கு மேல் சரியான பதிலளித்த நேயர்கள் உதகை தீபா, அவிநாசி, கிழக்கு ரத வீதி, சாய் அதியன், தேவி. அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதிலளித்த நேயர்கள் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன், தேவனூர் ஜோதிலக்ஷ்மி, கோவை சேரன் மாநகர் ராஜேஷ், ராஜேஸ்வரி புவனேஸ்வரி, கும்பகோணம் மனோகரன், கோயமுத்தூர் எஸ் சத்யநாராயணன், மதுரை மணிநகரம் சோ சண்முகசுந்தரம், எஸ் மித்ரன், ஐஸ்வர்யா, அக்ஷய மீனாட்சி, திருவிகா நகர் அக்ஷயா, சாய் ஹரிஷ், தூத்துக்குடி மாவட்டம் முல்லக்காடு பாபு, சென்னை முகப்பேர் பிரமிளா தமிழ்ச்செல்வன்.
0: தொடுக்கப்பட்ட கேள்விக்கணைகள் அனைத்திற்கும் சரியான பதிலளித்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பல நேயர்கள் சரியான பதிலளித்துள்ளீர்கள், அவர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: இன்றைய கேள்வி, 20வது ஆசிய விளையாட்டு போட்டியில் இந்தியா பெற்ற மொத்த பதக்கங்கள் எவ்வளவு? கேள்வி மீண்டும் ஒருமுறை, 20வது ஆசிய விளையாட்டு போட்டியில் இந்தியா பெற்ற மொத்த பதக்கங்கள் எவ்வளவு?
2: சரியான பதில் அடுத்த நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதில் அளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300019101018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
3: என் நேர்களை நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊட்டி எஃப்எம் 101.8 எண்ணங்களின் வண்ணங்கள். நேர்களே, இன்னைக்கு நம்மளுடைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் கடிதம் எழுதும் காலம் வந்தால் யாருக்கு எழுதுவீர்கள்? மீண்டும் கடிதம் எழுதும் காலம் வந்தால் யாருக்கு எழுதுவீர்கள் அப்படின்ற டாப்பிக்கில் தான் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களிடம் ஷேர் பண்ணிக்கவே போகிறீங்க. நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கால் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9342901018 நம்பருக்கும், 9344901018 நம்பருக்கும், 8300191018 நம்பருக்கும் கால் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்லேயும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களிடம் ஷேர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் 8300191018 நம்பருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சமூக ஊடகங்களிலும் ஃபேஸ்புக்லேயும் சரி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களிடம் ஷேர் பண்ணிக்கலாம் நேர்களே. ஸோ இன்றைக்கி நம்மளோட டாபிக் வந்து, மீண்டும் கடிதம் எழுதும் காலம் வந்தால் யாருக்கு எழுதுவீர்கள் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்ம டாப்பிக்கை நம்ம கேட்டிருக்கோம். ஸோ உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருக்க நண்பர்களாக இருக்கலாம், நம்ம இன்னும் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்மளுடைய காதலுக்காக கூட இருக்கலாம், உங்களுடன் இல்லாத அம்மா அப்பா அல்லது உங்களுடைய உறவினர் யாருக்காக கூட இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத யாராவது ஒரு நபர் இருக்கலாம், அந்த நபருக்கு நீங்கள் எழுதியிருக்கலாம். யாருக்கு எழுதுவீங்க அப்படின்னு மட்டும் சொல்கிறது இல்லாமல் அதில் என்ன எழுதுவீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் நேர்களே. ஸோ நீங்கள் யாருக்கு எழுதுவீங்க, அந்த கடிதத்தில் என்ன எழுதுவீங்கன்னு கூட எங்களிடம் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய மனதில் இருக்க அந்த கடிதத்தை இன்றைக்கி எங்களிடம் நீங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ நிகழ்ச்சியில் நம்மளோட இணையும் முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
4: அன்புசால் அறிவிப்பாளருக்கும் நேயர் சொந்தங்களுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை கூறிய நிகழ்ச்சியில் இணைவது கோவை மாவட்டத்திலிருந்து இடையர்பாளையம் பெருமாள் சுவாமி.
3: நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் மேடம். நீங்கள் நிலையத்தவரெல்லாம் நலமா?
3: எல்லாம் சூப்பரா இருக்கும். கோயம்புத்தூர்லாம் எப்படி இருக்கு?
4: ஒரே வெயிலா இருக்குது மேடம். அப்பப்ப மழை எட்டி பாக்குது, பெய்ய மாட்டேங்குது. வர மாதிரி இருக்குது, வர்றதில்ல.
3: ஓகே ஓகே, சொல்லுங்க.
4: வருமானால் வராது, வராது ஆனால் வருமல்ல, அந்த கதையா இருக்குதுங்க மேடம்.
3: ஓகே சொல்லுங்க, எனக்கு டாபிக் கேட்டிங்களா, யாருக்கு நீங்க கடிதம் எழுதுவீங்க?
4: சொல்றேன் மேடம். மீண்டும் கடிதம் எழுதும் காலம் வந்தால் யாருக்கு கடிதம் எழுதுவீர்கள் என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறீர்கள். மீண்டும் கடிதம் எழுதும் காலம் வந்தால் என்ற சொற்களிலேயே அப்படி ஒரு காலம் வராது என்ற அர்த்தமே துணிக்கிறது. இருந்தாலும் இப்படி ஒரு வினாவை தொடுத்து விட்டதால் நாங்கள் அதற்கு பதிலளிக்கும் விலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதன் பொருட்டு நன்றிகளையும் பாராட்டுகளையும் நிலையத்தாருக்கு உரித்தாக்கிக்
3: கொள்கிறேன்.
4: நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே நல்ல வழிமுறைகளை நேயர்களுக்கு காட்டிவிட்டீர்கள். எப்படி வந்து இந்த நிகழ்ச்சிகள் நீங்கள் எப்படி கலந்து கொள்ள வேண்டும், யார் யாருக்கு கடிதம் எழுதலாம், அந்த கடிதத்தில் என்னென்ன இருக்கலாம் என்றெல்லாம் கேட்டிருக்கிறீர்கள். அப்படி ஒரு காலம் வந்தால் எல்லாம் வல்ல இறைவனுக்கே மடல் வரைவேன். அதில் என்னதான் இடம்பெறும் என்பதையும் நான் இங்கு மிக சுருக்கமாக பகிர்ந்து கொள்கிறேன். இரக்கம், கருணை, நியாயம், தர்மம், அன்பு, அறிவு, நேர்மை, மனிதநேயம் போன்றவை மனித வாழ்வில் நீக்கமரம் இருந்திருக்க வேண்டும். இல்லாமை இருமிலை எவருக்கும் எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் இயந்திரக்கூடாது. இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்திட வேண்டும் என்று மந்தாடி சிறந்தாழ்த்தி அவர் பாதங்களை தொட்டு இறைவனிடம் வேண்டி விரும்பி
3: கேட்டுக்கொள்வேன்.
4: நிச்சயமா மேடம். அந்த வந்து இது வந்து ஒரு எழுத்துக்காகவோ சொல்லுக்காகவோ வார்த்தைக்காகவோ சொல்லப்பட்ட விஷயம் அல்ல,
3: என்னுடைய
4: மனதிலிருந்து ஆழமாக வெளிப்படுத்தப்பட்ட விஷயம்.
3: அது வந்து அந்த கடிதத்தின் மூலமா நீங்க வந்து வெளிப்படுத்துவீங்க இல்லையா?
4: ஆமாங்க மேடம்.
3: ஓகே ஓகே, ஒரு சூப்பரான ஒரு வந்து உங்களோட கடிதத்தை சொன்னீங்க, நன்றி.
4: ஓகே, தேங்க் யூ மேடம்.
3: நேர்களை நீங்களும் இந்த நிகழ்ச்சியில நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 8300191018 நம்பருக்கும், 9344901018 நம்பருக்கும், 9342901018 நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் நேர்களே. ஸோ இன்றைக்கே நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் மீண்டும் கடிதம் எழுதணும் அப்படின்னா யார் வந்துக்கு யாருக்கு நீங்கள் கடிதம் எழுதுவீங்கன்றது மட்டும் இல்லாமல் அந்த கடிதத்தில் என்ன எழுதுவீங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். ஸோ வாட்ஸ்அப்லேயும் உங்களுடைய கருத்துக்கு எங்களிடம் ஷேர் பண்ணிக்க சொல்லியிருந்தோம். அந்த ஒரு நேயர் வந்து அவரோட கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்காரு. மயிலாடுதுறை செம்பனார் கோயில் ஸ்ரீராமலு அப்படின்றவர் வந்து அவரோட கடிதத்தை அவரை ஷேர் பண்ணியிருக்கார். அவர் என்னன்னு சொல்கிறாருன்னு பார்த்தா, என்னோட முதல் கடிதம் என்னுடைய தாய் மாமா கேசவ நாயுடுவுக்கு தான் எழுதுவேன். எனது இளம் பிராயத்திலிருந்து அவரே எங்கள் குடும்பத்தின் நலனும் அக்கறையும் கொண்டு நலம் விசாரித்து எழுதுவார். என்னை மேல்படிப்பு படிக்க வைத்தவர். அவர் எங்களுக்கு எழுதிய கடிதங்கள் ஏராளம். ஏராளம் கடிதங்கள் என்றாலே அவருடைய முகம் கண்முன் தோன்றும். தபால்காரரிடம் ஆவலோடு வாங்கி அவசரமாக பிரித்து படிப்போம்.

0: ஆகவே அவருக்கே முதல் கடிதம் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு அவருடைய தாய்மாமாக தான் எழுதுவேன், அவரோட பேர் கேசவன் நாயுடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ அவங்களுக்கு தான் வந்து சில விஷயம், சில பேர் நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சாலோ அது லைஃப் லாங் நம்மளால் மறக்க முடியாது. அதே மாதிரி என்னை மேற்படிப்பு படிக்க வைத்தவர் அவர் தான் அப்படின்னு சொல்லி அவரோட தாய்மாமாக்கு உருக்கத்தோட ஒரு கடிதத்தை மயிலாடுதுறையிலேருந்து ஸ்ரீராமலு அப்படின்றவர் எழுதியிருக்காரு. ஸோ நீங்களும் உங்களுடைய எமோஷ்னல் ஆகட்டும், சந்தோஷமாகட்டும், ஏதாவது வந்து உங்களுடைய உணர்வுகள் வந்து வெளிப்படுத்தக்கூடிய அந்த லெட்டர்ல வந்து நீங்க என்ன எழுதுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நீங்க சொல்லலாம் நேயர்களே. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
1: ஈரோடு சூரப்பட்டி வளர்ந்து
0: இளங்கோ. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கமா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லுங்க, யாருக்கு நீங்க கடிதம் எழுதுவீங்க? அந்த கடிதத்துல என்ன எழுதுவீங்க?
1: நிலை இயக்குனர். ஊட்டி பண்பலை.
0: ஓ, எங்களுக்கு எழுதுவீங்களா? எங்களுக்கு கொஞ்சம் எங்களுக்கே வருதா? என்ன எழுதுவீங்க?
1: எங்களை மாதிரி நேயர்களுக்கு நீங்களே வந்து அலைபேசி மூலமா ஏதோ ஒரு நிகழ்ச்சி கொடுத்து எங்களை வந்து சிறப்பிக்கலாம்ல. ஏன்னா ஒவ்வொரு வானொலியெல்லாம் பாத்தீங்கன்னா வென்றார் வந்தார், கொடைக்கானல்லாம் வென்றார் வந்தாருன்னு நேயர்களை கூப்பிட்டு ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி கொடுத்து போக்குவரத்து செலவுக்கு எல்லாம் பணம் கொடுத்து இந்த கௌரவிக்குது. அதே மாதிரி ஊட்டி பண்பலையில எங்களை மாதிரி எல்லாம் நாங்க எப்ப ஊட்டி வந்து பாக்குறது? எப்பம் எங்களை நேருக்கெல்லாம் நீங்க என்ன பண்ண நிலைய இயக்குநர்களை எங்களை ஊக்கப்படுத்துறத பார்க்க நாங்க ஈரோட்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுருக்கிறோம், நல்லா தெளிவா கேட்டுருக்கிறோம். அப்ப நாங்க ஆன்லைன் மூலியமா கேட்டு கருத்துக்களை பரிமாறுறோம். அப்ப வந்து நீங்க எங்களை சிறப்பிக்க விதமாக ஏதோ ஒரு எங்களை கூப்பிட்டு கௌரவிக்கிற விதமாக எங்களை அழைச்சி நீங்க எங்கிட்ட பேசுற எங்கள் கருத்துக்களை என்ன நீங்க தெரிஞ்சுக்கொள்ளலாம், தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி நிகழ்ச்சிகளை கொடுக்கும் பொழுது இன்னும் ஏதுவாக இருக்கும். நல்ல நேர்கள், நிறைய நேர்கள் நிகழ்ச்சியில் பயன்பெறுவார்கள். இப்படி எல்லாம் கடித எழுதி இதை நான் ஆவலுடன் உங்கள் பதிலுக்காக காத்திருக்கிறேன். நான் பா இளங்கோ ஈரோடு சூரம்பட்டி வளசு அப்படின்னு கடிதத்தை முடிச்சிருப்போம்மா.
0: கண்டிப்பா கண்டிப்பா, அவங்க ஏதாவது வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா வந்து இதை நாங்க ஷேர் பண்றோம்.
1: இதை வந்து இயக்குநருக்கு இதை நீங்க தெரிவிக்குமா? இப்படி இப்ப சொன்னாரு இளங்கோ ஈரோட்ல இருந்து அப்படின்னு நீங்க சொல்லுங்கம்மா.
0: ஏன்னா
1: இப்ப வானொலிகள்லாம் இன்னைக்கு என்ன எல்லாமே நேர்களை உற்சாகப்படுத்துற அளவு கொண்டு வந்துட்டாங்க.
0: ஆமா,
1: அந்த உற்சாகத்தை வந்து ஊட்டிய பண்பலை குடுக்கறீங்க, இன்னும் நாங்க உற்சாகப்படுத்தணும். உதாரணத்துக்கு எங்க அலைபேசி எண்ணே நீங்க வாங்கறது இல்ல, எப்படி நீங்க எங்கிட்ட பேசுவீங்க?
0: அதனால கடிதம் மூலமா நீங்க வந்து எல்லாத்தையும் உங்களோட உணர்ச்சிகளை நீங்க என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எங்க கிட்ட கேக்குறதெல்லாம் நீங்க எழுதிருவீங்க இல்லையா?
1: ஆமா ஆமா.
0: ஓகே ஓகே, நன்றி நன்றி
1: நன்றிங்கம்மா.
0: நேற்று அடுத்ததாக ஃபேஸ்புக் மூலயமாக வந்துட்டு தேனா மணிகண்டன் தென் பொன்முடியிலிருந்து அவர் அவருடைய கடிதம் அனுப்பிச்சிருக்காரு. மீண்டும் கடிதம் எழுத வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பது வானொலிக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. வானொலிக்கும் அவங்களுடைய நண்பர்களுக்கும் நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக மதுரையிலேருந்து சோ சண்முக சுந்தரம், நான் தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களுக்கும் ஒரு நாளைக்கு 5 அஞ்சல் அட்டைகள் எழுதி அனுப்பி வருகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓ, காலம் வரும்ன்றதெல்லாம் இல்லை, நான் ரெகுலராகவே இப்போவே நான் 5 அஞ்சல் அட்டை எழுதி அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நேர்களே. இந்த மாதிரி உங்களுடைய நீங்கள் யாருக்கு கடிதம் எழுதுவீங்க, அதில் என்ன எழுதுவீங்க அப்படின்னு நம்ம கேட்டுட்ருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கேன் இந்த ஷோவில். அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டேடியோ நிதோட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எண்ணங்களின் வண்ணங்கள். இன்னைக்கு நம்மளுடைய எண்ணங்களின் வண்ணங்களோட டாபிக், மீண்டும் கடிதம் எழுதும் காலம் வந்தால் யாருக்கு எழுதுவீர்கள் அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். நிகழ்ச்சி நிலையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நல்லா இருக்கீங்களா மேம்? சாந்தா பேசுறேங்க மேம்.
0: நல்லா இருக்கு சாந்தா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க மேம். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
0: நல்லா இருக்காங்க சாந்தா. சொல்லுங்க, நீங்க யாருக்கு லெட்டர் எழுதுவீங்க?
1: நான் கடிதம் எழுதுறதுக்கு அப்படி ஒரு இது சம்பவம் நடந்தால் மேம், எங்க கூட படிச்ச பொண்ணு இருக்காங்க மேம்.
0: ஓகே.
1: நானும் அவள எல்லாம் ஒன்னா படிச்ச, ஒன்னாம் கிளாஸ் இருந்து எயித் வரைக்கும் படிச்சோங்க மேம்.
0: ஓகே.
1: இப்ப மேரேஜ் ஆகி பாம்பே செட்டில் ஆயிட்டாங்க மேம். அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதணும்னு ஆசையா இருக்கு மேம். இப்ப ஃபர்ஸ்ட் மாதிரில செல்லுல பேசினாலும் அவங்க ஒவ்வொரு டைம் எடுக்கிறதே இல்லைங்க மேம். அங்கே லைன் போறது இல்லன்றே வருதுங்களா? நம்ம இப்ப தொடர்புக்குள்ளேயே இல்லைங்க மேம். இப்ப ரொம்ப வருஷம் ஆச்சு பேசிய, எல்லாம் ஒன்னா இருந்தோம், ஒரே பக்கம் பக்கம் இருந்தோம், எல்லாம் விளையாடினோம், சிரிச்சோம், ஒரே இடத்துல படிச்சோம். மேரேஜ்னு வந்ததுக்கு அப்புறமா அவங்க எல்லாம் அங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க மேம்.
0: ஏதோ
1: நம்ம ஊருக்குள்ள இருந்தா கூட எங்கேயாவது போய் பாக்கலன்னாவது இருக்கும் மேம். அதுவும் பாக்க முடியறது இல்ல அவங்கள.
0: என்ன எழுதுவீங்க அதுல?
1: என்ன, நம்ம நலம் விசாரிக்கிறது தானங்க மேம். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நம்ம எழுதுவோம். ஃபர்ஸ்ட் எப்படி லெட்டர் எழுதுவோமோ அது மாதிரி எழுதுவோம். அதுக்கப்புறம் நம்ம சொந்த விஷயம், சோக கதை, நல்ல கதை, அந்த மாதிரி அதாவது இப்ப லெட்டர் எழுதணும்னு தொடங்க அந்த காலம் வந்த மேம், நம்ம பழைய ஞாபகங்கள் வரும் இல்லையா மேம். அந்த விளையாட்டுல எல்லாம் நம்ம கேட்டு

0: பேசிக்குவோம். நீங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு, எல்லாத்தையும் நல்லா விசாரிக்கிற மாதிரி எழுதுவோம் மேம். திரும்பி நம்ம முதல்படியா பார்த்த மாதிரியே இருக்கும் இல்லைங்களா மேம், அந்த லெட்டர்ல எழுதி படிக்கும் போது. அவ்வளவு லெட்டர் எழுதி நம்மளும் எழுதுனா அது படிக்கும் போது நேரடியா பேசுற மாதிரி இருக்கும் இல்லையா மேம்.
1: ஓகே, அப்போ உங்களோட பழைய நினைவுகள், உங்களுடைய பள்ளி நினைவுகள் எல்லாம் வந்து நீங்க வந்து இந்த மாதிரி ஆச்சு இல்லைன்னு சொல்லி எல்லாம் எழுதுவீங்கல்ல?
0: ஆமாங்க மேம், ஆமாங்க மேம், பழைய நினைவுகள் எல்லாம் சொல்லி எழுதுவோம். ஒன்னா படிச்சோம்ல, எப்படி விளையாடணும், இந்த காலக்கதையெல்லாம் தானே மேம் நம்ம லெட்டர் எடுப்ப. போன்ல பேசுறதா, ஒரு நிமிஷம் பேசுறதுக்குள்ள அவங்க அப்படி கட் பண்ணிடுறாங்க, லைன் போறது இல்ல, பிஸின்னு வந்துருதுங்க மேம். லெட்டர் இருந்தா நிதானமா படிக்கலாம் இல்லைங்களா மேம், உங்க எழுதி விட்டா நம்மளும் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அதை படிச்ச மாதிரி இருக்கும், நேரடியா பாத்து பேசின மாதிரி இருக்குங்க மேம். அந்த மலரும் நினைவுகள் எழுதுவோம் அப்படி வந்ததுன்னா, அந்த ஒரு காலம் வந்தால்.
1: நன்றி. இதுலேயே வந்து சமூக ஊடகங்கள்லையும், அதாவது ஃபேஸ்புக்லேயும் உங்களுடைய கருத்துக்கை எங்களிடம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அதில் ஒருத்தவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ஒரு நேயர் ஜோதிலக்ஷ்மி தேவனூர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம், உள்ளத்தின் உணர்வுகளை வார்த்தைகளாக்கி கடிதம் எழுதி தபால் உரையில் முத்துரை ஒட்டி தபால் பெட்டியில் போட்டுவிட்டு பதில் கடிதத்தை எதிர்பார்த்து தபால்காரரின் வருகையை வாசலில் எட்டி எட்டி பார்த்த அந்த கால நிகழ்வுகள் இன்றும் என் மனதில் நீங்காத நினைவுகளாயிருக்கிறது. மனிதர்களின் மனதோடு உறவாடுவதற்கு கைப்பட எழுதிய கடிதங்களே உதவிகரமாக இருந்தது. இன்று தொழில்நுட்ப வளர்ச்சியால் உலகத்தில் எங்கு இருந்தாலும் உடனுக்குடன் நேரடியில் பார்த்தாலும் கடிதம் எழுதி விசாரித்த உணர்வின் சுவை ருசிகரமானது. அந்த வகையில் நான் கடிதம் எழுத நினைப்பது நவீன அலைபேசியை கையாள தெரியாதவர்களுக்கும், உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு வானொலிகளுக்கும், வானொலி நண்பர்களுக்கும் முன்பு போலவே கடிதம் எழுத ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே உணர்ச்சி பூர்வமாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இப்போவுமே வந்துட்டு ஃபோனை வந்து கையாள தெரியாத நிறையா பேர் வந்து இருக்காங்க. மேலும் கடிதம் எழுதி வந்து இன்னுமே ஷேர் பண்ணுற நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே வந்துட்டு அது அந்த லெட்டர் எழுதுனா ரொம்பவே இதாக இருக்கும். அந்த காலத்துலலாம் வந்துட்டு நம்ம லெட்டரை எழுதி போஸ்ட் பண்ணி திருப்பி ரிட்டன் லெட்டர் வர்றது வந்துட்டு அந்த போஸ்ட்மேனுக்காக வெயிட் பண்ணி அவங்ககிட்ட போய் இந்த லெட்டர் வந்துச்சா, ரிட்டன் லெட்டர் வந்துச்சான்னு கேட்குற அந்த ஒரு காலம் எல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் ஒரு ரொம்பவே ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். அது அந்த மாதிரி வந்து கடிதம் எழுதி வந்து எல்லாத்துக்குமே வந்து பழக்கம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் நம்ம கூட இணைப்பில் இருக்கார், அவர்கிட்டையும் பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம். நேயர் வந்து இணைப்பு கட் ஆயிடுச்சு நேர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். நான் கோயில்பட்டத்துல துரை பேசணும்.
1: துரை, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறேங்க. நேட்டிங் நல்ல மழைங்க எங்க ஊர்ல.
1: அப்படிங்களா? ஓகே ஓகே, சொல்லுங்க. நீங்க யாருக்கு கடிதம் எழுதுவீங்க, என்ன எழுதுவீங்க?
3: நான் எப்பொழுது எழுதினாலும் முதல்ல எழுதுறது அன்பே கடவுள் அப்படின்னு எழுதுவேங்க. அப்புறம் நண்பர்களுக்கு எழுதுவேங்க.
1: ஓகே,
3: எழுதிட்டு எல்லாம் சாம்சங் எல்லாம் நல்லா இருக்கீங்களா, வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கிறேன்னு
1: கேட்டுட்டுங்க.
3: அப்புறம் எதாவது விசேஷம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க, எழுதணுங்க. அப்புறம் எங்க உறவுகளுக்கு எழுதும் போது நம்ம எப்ப ஏதோ நிகழ்ச்சியில பார்த்தோம்னா அதுக்கு வரைக்கும் பார்க்கவே இல்லையே, நீ எப்பப்பாவும் நீ உங்களை பாக்குறது பாக்காட்டியும் போச்சு, அது ஒரு கடிதமாவது எழுது அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லுவனு.
1: ஓகே ஓகே ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் எழுதுவீங்க இல்லையா?
3: ஆமாங்க.
1: ஓகே, நன்றி. நன்றிங்க.
3: நன்றி நன்றி.
1: இங்கிலேயே அடுத்ததாக நம்மளுடைய இணையத்து வழியிலும் சொல்லிட்டு அவங்க வந்து பிரகதீஷ் அப்படின்றவர் வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருக்காரு. தென் பொன்முடி சுரேஷ்குமார் ராஜாமணி, மீண்டும் கடிதம் எழுதும் வாய்ப்பு கிடைத்தால் எங்கள் உறவினர்களுக்கு கடிதம் எழுதி அவர்கள் அதற்கு திரும்ப எங்களுக்கு கடிதம் எழுத அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து கடிதம் மூலம் வரும் செய்தியின் பெருமையை உணர செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுடைய உறவினர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையிலேருந்து அந்தோனி ராஜ் அப்படின்றவர், மீண்டும் கடிதம் எழுத வேண்டும் என்றால் நண்பர்களுக்கு எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு நேர்களே. ஸோ நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களிடம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இணைய வழியிலும் சரி, நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதாவது ஃபோன் மூலயமாவும் சரி, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
4: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்டாடியிலேருந்து பேசுகிறேன்.
1: சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க?
4: ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருக்கேன் மேம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன் சந்திரசேகர். சொல்லுங்கள், யாருக்கு கடிதம் எழுதுவீங்க?
4: நான் வந்து என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கடிதம் அப்படிங்கறத எழுதுவேன் மேம். பேர் வந்து அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு வந்து வெளிநாட்டுல இருக்கான் அவன். இப்ப எல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன், அவன் கூட பேசுறது அதெல்லாம் கிடையாது. அவனுக்கும் டைம் அப்படிங்கறது இருக்கிறது இல்ல. சோ அவனுக்கு ஒரு கடிதம் அப்படிங்கறத எழுதி அவனுக்கு போஸ்ட்

0: பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படுவேன். அவன் கிட்ட நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்பேன், எப்படி இருக்கான், அவனுடைய அந்த அயல் நாட்டு அனுபவங்கள் எல்லாம் எப்படி இருக்கு, அவனுடைய வாழ்க்கை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்க, அது மாதிரி எல்லாம் நல்லா
1: விசாரிப்பேன்.
0: அதே மாதிரி மேம், எனக்கு அதிக கான்வர்சேஷன் அப்படிங்கறது கடிதத்துல இருந்ததுன்னா என்னுடைய பாட்டியோட தான் சொல்லுவேன் மேம். சின்ன வயசுல பாட்டிக்கு போடுவேன். இப்ப கூட பாருங்க, 2 weeks பிஃபோர் என்னுடைய பாட்டிக்கு நான் லெட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் போட்டேன். பாட்டி வந்து லாஸ்ட் வீக் தான் அதுக்கு பதில் கடிதம் அப்படிங்கறத போடுறாங்க. பாட்டிக்கு நிறைய கடிதங்கள் மூலியமா பண்ணுவேன். பட் நான் ஒரு பர்சனை சூஸ் பண்ணி போனோம்னா என்னுடைய ஃப்ரெண்டு தான், டெக்னாலஜியோட தான் இருக்கான். சொல்லுவான், டே கடிதம் போடுற அப்படின்னா, சந்திரசேகருக்கு டைமே இல்லடா, டைமே இல்லடா அப்படிமா. சரி, நம்ம வந்து கடிதத்தை இனிஷியேட் பண்ணி அவன் வந்து கடிதத்தை மறுபடியும் நமக்கு எழுதும் பொழுது அந்த நினைவுகள்
1: அடுத்ததாக நேர்களே, நம்மளுடைய நிகழ்ச்சியில அடுத்த நேயர் ராமகிருஷ்ணன் கொழும்பு கொண்டான்ல இருந்து வாட்ஸ்அப் மூலமா நம்மளுடைய அவருக்கு நம்மளுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. மீண்டும் கடிதம் எழுதும் காலம் வந்தால் எனது பழைய வானொலி நண்பர்களுக்கு கடிதம் எழுதி நட்பினை புதுப்பிப்பேன். வானொலிக்குள்ளேயே ஒரு வந்து அவங்க ஒரு நண்பர்கள் இருக்கிறாங்க போல இருக்கு, அதனால அவங்களுக்கு நட்பு எழுதி நான் நட்பினை புதுப்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ராமகிருஷ்ணன் கொழும்பு கொண்டான்ல இருந்து சொல்லியிருக்காரு. ஸோ நீங்களும் நேர்களே இந்த நிகழ்ச்சியில கால் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 9344901018 நம்பருக்கும், 9342901018 நம்பருக்கும், 8300191018 நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சமூக ஊடகங்களிலும் வந்துட்டு நம்மளுடைய கடிதங்களை உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களிடம் ஷேர் பண்ணிக்கலாம் நேர்களே. நிகழ்ச்சியோட அடுத்த பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டேடியோ நிதி எஃப்எம் 101.8 எங்கள் எல்லாமே சமஹிட்டு.

0: பேக் டு த ஷோ. எண்ணங்களின் வண்ணங்கள் நேர்களை. இன்னைக்கு எண்ணங்களின் வண்ணங்களோட டாபிக் வந்து மீண்டும் கடிதம் எழுதும் காலம் வந்தால் யாருக்கு எழுதுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்வெஸ்சன் கேட்டிருந்தோம். அதுக்காக வந்து சுவாரஸ்யமான பதில்களையும் அதில் என்ன எழுதுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேர்கள் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு சி பன்னீர்செல்வம் அப்படின்றவர் செங்கல்பட்டுலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் கடிதம் எழுதும் வேண்டுமெனில் நண்பர்களுக்கு எழுத வேண்டும். இக்காலத்தில் நட்புகளுக்கிடையே தகவல் பரிமாற்றம் செய்வது எழுது எனினும், கடிதம் எழுதி அதுவும் வெளியூரில் இருக்கும் நண்பர்களுக்கு கடிதம் எழுதி அவர்கள் பதிலுக்கு காத்திருப்பது தனி சுகம். பண்டிகை தினங்களில் நண்பர்களிடமிருந்து வாழ்த்து அட்டை வருமா என்று தபால்காரர் வரும் நேரத்திற்கு காத்திருப்பதே தனி சுகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக பண்டிகை நாளில் வந்து நம்மளுடைய க்ரீட்டிங்ஸ் வந்துட்டு வாழ்த்து மடல் வருமா அப்படின்னு சொல்லி காத்திருந்த காலமெல்லாம் அந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அதெல்லாம் வந்து இந்த காலத்தில் மறைஞ்சு போயிருந்தாலும் அந்த லெட்டர் எழுதுறதுலாம் எல்லாருமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அவங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்லிட்டுருக்கீங்க. அடுத்ததாக மும்பையிலிருந்து நடராஜன் அப்படின்றவர் கூட அவருடைய லெட்டர் சொல்லியிருக்காரு. நான் கடிதம் மும்பையிலிருந்து எழுத வேண்டும். எழுதினால் போஸ்ட் கார்டில் என் அம்மாவுக்கு எழுதுவேன். இங்கு மும்பைக்கு ட்ரெயினில் சௌகரியமாக வந்து சேர்ந்த கடினமாக இருக்கும். முன்பெல்லாம் மும்பை கல்யாண் ஜங்ஷன் வந்து சேர்ந்தவுடன் ரெடியாக எழுதி வைத்திருந்த கார்டை ரயில்வே RSSயில் அனுப்பிய காலம். இப்போ எல்லாம் மொபைல் பேசி உணர்வை வெளிப்படுத்தும் காலம் இக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அந்த காலத்தில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது கூட ஒரு லெட்டர் எழுதுவாங்க. ஸோ இந்த காலத்தில் வந்துட்டு எல்லாருமே மொபைல் வந்துருச்சு, ஆனாலும் கடிதத்தோட மகிமை இன்னுமே அப்படி நம்ம மனதில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நிகழ்ச்சியிலினையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: நீலகிரி மாவட்டம் எடக்காடு ரங்கநாதன் மேடம்.
0: ரங்கநாதன் எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கீங்க மேடம், நிகழ்ச்சியில கேட்டே இருக்கீங்க மேடம்.
0: ஓகே ஓகே, நன்றி நன்றி. சொல்லுங்க, என்ன கடிதம் எழுதுவீங்க, யாருக்கு எழுதுவீங்க?
1: நம்மது வானொலி நினைத்துக்கங்க மேடம்.
0: என்ன எழுதுவீங்க வானொலி நேயர்களுக்கு?
1: எல்லாம் நிகழ்ச்சியில கேட்டு அருமையா இருக்குங்கன்னு கடிதம் எழுதுவேன்.
0: அப்படி எழுதுவீங்களா? எல்லா நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்களா?
1: எல்லா நிகழ்ச்சி கேட்டு எழுதுவ கண்டிப்பா எல்லா கடிதமும் எழுதுவீங்க.
0: ஓகே ஓகே ஓகே, நன்றி நன்றி.
1: நன்றிங்க மேடம்.
0: நன்றி. நம்மளோட நிகழ்ச்சி நிறையும். அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கிருஷ்ணமூர்த்தி, நாகர்கோவிலிருந்து பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறோம், நீங்களா எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேங்க. சொல்லுங்க, யாருக்கு எழுதுவீங்க?
2: யாருக்கா? இது வரைக்கும் அதாவது அப்பா அம்மா அண்ணன் அக்கா தங்கச்சி நண்பர்கள் வானொலி நிலையம் டிவி எல்லாருக்கும் ரெண்டு பேசி எழுதியாச்சு. எழுதாத கடிதம் ஒன்று உண்டும்னா அது காதல் கடிதம் தான்.
0: எழுதலாம்
2: ஒரு ஆசை.
0: மனைவிக்கு வந்துட்டு

0: எழுதுவீங்க இல்லையா?
1: நம்ம மேகத்தை எல்லாம் காகிதமாக்கி வானில் உள்ள நீளத்தை எல்லாம் மையா ஊற்றி அந்த காதல் கடிதம் தீட்ட போறேன்.
0: அதுதான் அதுதான் அந்த சிச்சுவேஷன் சாங்கா நான் போட்டேன். ஓகே ஓகே ஓகே, நன்றி நன்றி.
1: நன்றிங்க. ஓகே, வணக்கங்க.
0: நன்றி. நேரிலே நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களிடம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8300-1910-18 நம்பருக்கும், 9344-901018 நம்பருக்கும், 9342-901018 நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் நேரிலே. அது மட்டும் இல்லாமல் சமூக ஊடகங்கள் அதாவது ஃபேஸ்புக்லேயும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களிடம் ஷேர் பண்ணிக்கலாம் நேரிலே. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: ஹலோ ஹலோ, வணக்கம் அம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஈரோடு மாவட்டம் கவந்தப்பள்ளி புதுல இருந்து பாட்டப்பன் பேசுறேன்மா.
0: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கமா, அருமையா இருக்கமா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேங்க. சொல்லுங்க, யாருக்கு நீங்க கடிதம் எழுதுவீங்க, என்ன எழுதுவீங்க?
2: அவன் நல்ல தலைப்பாமா, அருமையா பழைய ஞாபகம் பண்ணி. ஆமா, முதல் வந்து எப்பமுக்கு எழுதுமா? முதல்ல நம்ம கொடைக்கானல் எப்பமுக்கு வந்து சிந்தனை கட்டணம் சொல்லி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்கம்மா. அந்த சிந்தனை கட்டத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து எழுதி நம்மளுக்கு தலைமுறை இது வந்தது. அதை வாழ்த்தி விஜயமங்கலம் குலசீலன் வந்து நம்மளுக்கு ஒரு லெட்டர் போட்டிருந்தாரு. அது எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அது வாழ்த்து போட்டிருந்தாரு. அதே மாதிரி எனக்கு கரையத்தை கும்பு கத்து கொடுத்த குமாரசாமி அவர்கள் வந்து மாசு ஒரு வாழ்த்து மடல் போட்டு வச்சிருந்தாரம்மா, எனக்கு அனுப்பினாரு. அவரு கலமாட்டே இருந்த மாதிரி நான் பத்திரமா வந்து பிரேம் போட்டு பத்திரம்
0: வச்சிருக்கிறேன் வச்சிருக்கீங்க அப்படியே?
2: வச்சிருக்கோம்.
0: நன்றி நன்றி, அழைத்ததற்கு
2: நன்றி அம்மா.
0: நேர்களை அடுத்ததாக வாட்ஸ்அப்லேருந்து வந்து குமார் இடுக்கி மாவட்டம் கேரளாவிலேருந்து வந்து அவருடைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அவருக்கு யாருக்கு எழுதுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிலைய இயக்குனர் ஊட்டி பண்பலைக்கு எழுதுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் நேயர் விருப்பம் தரவும் நன்றி அப்படின்னு எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்கு நேயர் விருப்பம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாங்கள் பிளான் பண்ணி இந்த மண்டேலேருந்து வந்துட்டு நீங்கள் நேயர் விருப்பம் வந்து நாங்கள் 11-12 வந்துட்டு நாங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய அந்த லெட்டரோட லெட்டருக்கான ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தேவா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். ஸ்டே டியூன் இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: நேர்களே, நம்மளுடைய நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம். நல்லா இருக்கல மேடம்?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க?
1: சூப்பரா இருக்கேன் மேடம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் மெக்கானிக் சக்தி பேசுறேன் மேடம்.
0: ஓகே சக்தி, சொல்லுங்க, நீங்க யாருக்கு லெட்டர் எழுதுவீங்க, அதுல என்ன எழுதுவீங்க?
1: நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1982 எழுதிருக்கேன் மேடம். எங்க மாமாவுக்கு எழுதிருக்கேன் மேடம், எங்க அத்தைக்கு எழுதிருக்கேன்.
0: ஓகே.
1: அன்புள்ள மாமாவுக்கு நலம் நலமறிய ஆவல். அது இன்ன வரைக்கும் மனசுக்குள்ளே இருக்கு மேடம். ஆமா,
0: ஓகே.
1: எல்லாம் எழுதி முடிச்சிட்டு கடைசியில இப்படிக்கு அப்படின்ட்டு கீழே நம்ம அட்ரஸ போட்டு அனுப்பிடுவேன். ஆமா, அதெல்லாம் ஒரு வாழ்க்கையில மறக்க முடியாது மேடம். அந்த காலகட்டம் எல்லாம் வந்து 1982 இருந்து கடிதங்கள் வந்து நிறைய எழுதிருக்கேன் மேடம். ஆமா,
0: இப்போ வந்து அது எப்படி இருக்கு?
1: என்ன என்ன மேடம்,
0: இப்ப யாருக்காவது எழுதுனீங்கன்னா யாருக்கு எழுதுவீங்க அப்படி ஒரு காலம் வந்தால்?
1: இப்பவும் அதே அதே எங்க மாமாவும் எங்க அத்தை. ஆமா, எனது அப்பாவுக்கு கடைசியா எழுதுனது 1997 எங்க அப்பாவுக்கு வந்து நான் ஓசூர்ல வேலை பார்த்துருந்தேன் மேடம். அப்ப வந்து நான் லெட்டர் அதிகமா எழுதுவேன், எங்க அப்பாவுக்கு எழுதிருக்கேன் மேடம்.
0: ஓகே, ஆமா.
1: நான் எழுதாத கடிதம் அப்படின்னா காதல் கடிதம் மட்டும்தான் நான் இதுவரைக்கும் எழுதுனதே இல்ல.
0: முன்னாடி சொன்ன நேயர் மாதிரி வந்து காதல் கடிதம் எழுதுனதுதான் இருந்தாலும் என் ஒய்ஃப்க்கு எழுதுறேன்னு சொன்னாரு. இல்லாட்டி நீங்க உங்க ஒய்ஃப்க்கு எழுதுவீங்கல்ல?
1: இல்ல, ஒய்ஃபு வந்து இப்ப வந்து எல்லாம் அந்த காதல் கடிதம் இல்ல, இல்ல இப்ப எல்லாமே செல்லும் வந்துச்சுல்ல,
0: அதனால செல்ல மெசேஜ் பண்ணிக்க வேண்டீங்களா?
1: ஆமா ஆமா ஆமா.
0: ஓகே,
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. நேர்களே, நிகழ்ச்சியில அடுத்த நேரம் இணைந்திருக்கா யாருன்னு பாக்கலாம். நேரம் இனிப்பு கட்டாச்சு. நேரில் இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, மீண்டும் கடிதம் எழுதும் காலம் வந்தால் யாருக்கு எழுதுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம் நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம். நான் மகா தாராபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா மகா?
2: நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாம் எல்லாம் நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் மேடம்.
0: சொல்லுங்க, நீங்க யாருக்கு லெட்டர் எழுதுவீங்க?
2: எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு மேடம், அவர் நிறைய மது அருந்துவாரு. அப்ப அவருக்கு நான் லெட்டர் எழுதி மது அருந்துனா ஆயில் குறையும் அப்படின்னு எழுதணும். ரெண்டாவது வந்து பிறன்மனை நோக்கினால் பேராபத்து அப்படின்னு எழுதணும்னு நினைக்கிறேன். அப்புறம் முதல்ல எல்லாம் மேடம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு லெட்டர் எழுதும் போது பாட்டெல்லாம் போட்டு எழுதுவாங்க, அந்த கண்ணும் கண்ணல் அப்படின்னு எல்லாம் எழுதுவாங்க. ஒரே சிரிப்பா இருக்கும், நல்லா இருக்கும், ஹாப்பியா இருக்கும்.
0: நேர்களே, நீங்களும் உங்களுக்கு கால் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9342901018 நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களிடம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் கூட உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களிடம் ஷேர் பண்ணிக்கலாம் நேர்களே. ஸோ எல்லாருமே அவங்களுடைய கருத்து வந்துட்டு யாருக்கு எழுதுவாங்க, அதில் என்ன எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்மளுடைய நிகழ்ச்சியினையும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?

0: கோயம்புத்தூர்ல இருந்து செல்வராஜ் பேசுறேன் மேடம்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லுங்க, யாருக்கு கடிதம் எழுதுவீங்க?
0: யாருக்கு? எங்க பாப்பா கிட்ட எழுதுங்க மேடம்.
1: ஓகே, என்ன எழுதுவீங்க?
0: அந்த வாய்ப்பு இன்னும் வராதுங்க மேடம்.
1: ஓகே,
0: ஆனா ஒரு ஒரு காலத்து பாத்துட்டு பொங்கலை பார்த்து போஸ்ட்மேன் கொண்டு வர காலம் எதிர்பார்த்துட்டு இருந்த காலம் ஒரு காலம் மேடம்.
1: ஆமா,
0: ஆனா அந்த காலம் இன்னும் வராம அது ஒரு பொற்காலம் மேடம்.
1: ஓகே,
0: இந்த அந்த காலம் அந்த காலம் வந்தா பரவாயில்லைங்க மேடம், ஆனா அந்த காலம் வரக்கு வாய்ப்பே இல்லைங்க மேடம்.
1: ஓகே, இருந்தாலும் ஒரு வந்து ஒரு கற்பனையா நீங்க யாருக்கு எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி?
0: அதான் மேடம், கொண்டு கேளு மேடம்.
1: ஓகே ஓகே, நன்றி நன்றி
0: நன்றி.
1: நேர்களை நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டேடியோனி தோட்டி எஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே சமஹிட்டு.
2: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்லை கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும், படி.
3: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
2: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
3: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
2: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
3: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
2: அதான்,
3: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
2: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவு நடுவுல மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதை எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமான.

0: உனக்கு புரியுமா?
1: நேர்லையும் நம்மளுடைய நிகழ்ச்சியின் இணையும் கடைசி நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா, நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
1: ராஜேஸ்வரி, எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கோங்கம்மா. லைனே கிடைக்க மாட்டேன்.
1: கடைசி நேரம் உங்களுக்கு லைஃப் லைன் கிடைச்சிருச்சு.
2: ஆமாங்கம்மா, எவ்வளவோ கடிதங்கள், எத்தனையோ கடிதங்கள் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கு, எத்தனையோ கடிதங்கள் சாம்ராஜ்யங்கள் அழிஞ்சிருக்கு, எத்தனையோ கடிதங்களால இல்லையா? அந்த காலத்துல
1: நீங்க யாருக்கு எழுதுவீங்க?
2: என்னங்கம்மா,
1: நீங்க யாருக்கு எழுதுவீங்க, என்ன எழுதுவீங்க?
2: நான் வந்து அதாவது உயர்வாவே எதையுமே என்னன்னு இல்லையா, அதனால பிரதமருக்கு தான் எழுதணும்.
1: ஓ, இப்பவே நம்ம திங்கிங் வந்து ரொம்ப ஐயா இருக்குன்றதுக்கு பிரதமருக்கே எழுதுவேன்னு சொல்லிட்டீங்க.
2: ஆமா, பிரதமருக்கு என்ன எழுதுனா, ரயில்ல வந்து இந்த பேசஞ்சர் வண்டி எல்லாம் நிறைய வண்டிகள் வருது, ஆனா அவங்க வந்து வயசானவங்க எல்லாம் சென்னை டு மதுரை அது இதுன்னு பல ஊர்களுக்கு போறாங்க, வயசானவங்களை ஏத்தி விட்டுறாங்க பிள்ளைங்க எல்லாம். ஆனா அவங்க கரெக்டான ஊருக்கு இறங்கும் போது ரொம்ப தட்டு தடுமாறி வேற வேற ஊர்கள்ல பயணிச்சு இறங்கிடுறாங்க, அதனால கஷ்டப்படுறாங்க. அதனால அந்தந்த ஊரை வந்து பேசஞ்சர் வண்டியிலேயே மணி மாதிரி பொருதி அலோஸ் பண்ணணும், இந்த ஊர் வந்து விட்டது இறங்கவும் அப்படின்னு. ஒவ்வொரு அந்த பெட்டியிலையுமே அலோஸ் பண்ணுனா அவங்க உரிய இடத்துல இறங்குவாங்க. பத்திரமா அவங்க இறங்குறதுக்கும் அவங்க வழித்தட தெரியாம சிரமப்படாம இருக்கிறதுக்கும் உதவியா இருக்கும்னு நான் நம்புறேன் அம்மா.
1: ஓகே ஓகே, ஒரு அருமையான கருத்தை சொன்னீங்க, நன்றி.
2: நன்றிங்க அம்மா.
1: நீங்களே இன்னைக்கு நிகழ்ச்சியில் எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணீங்க. கடைசியாக வாட்ஸ்அப்லேருந்து வந்து திண்டுக்கல்லேருந்து நாகல் நகர் நடராஜன் அவரை வந்து அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. கடிதம் எழுதும் காலம் வந்தால் சிறப்பாக இருக்கும், எழுத்து பிழைகள் வராது, நம்முடைய எண்ணங்கள் உறவுகள் மேலே நல்ல நட்பு கொள்ளும், அதாவது அந்த எழுத்து பிழைகள்லாம் எதுவும் வராது, அதனால் நான் இன்னும் உறவினர்களாக எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நேரில் இன்றைக்கி எல்லாமே வந்து அவருடைய அவங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்ன இப்போ ஷேர் என்ன யாருக்கு எழுதுவீங்க, அதில் என்ன எழுதுவீங்க அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் சொன்னீங்க, உணர்வுபூர்வமாகவும் நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் பலரோட நினைவுகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், மறக்க முடியாத உறவுகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், சொல்லப்படாத உணர்வுகள் மீண்டும் ஒரு முறை வந்து நம்மளுடைய நினைத்து பார்க்குற ஒரு நேரம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். காலம் மாறலாம், தொழில்நுட்பம் வந்து வளர்ந்துட்டே போகலாம், ஆனால் சில உறவுகள் மட்டும் எப்போதுமே மாறவே மாறாதுங்க. ஒரு சின்ன மெசேஜில் சொல்ல முடியாத விஷயங்களை நம்ம கடிதத்தோட சிறு வரிகளில் சொல்லிவிடலாம். மீண்டும் கடிதம் எழுதும் காலம் வருதோ இல்லையோ, உங்கள் மனதில் இருக்கும் அன்பு வைத்திருக்கும் யார் மேலே நீங்கள் அன்பு வச்சுருக்கீங்களோ அதை கண்டிப்பாக அவங்ககிட்ட சொல்ல தயங்கிறாதீங்க. ஏனென்றால் சில வார்த்தைகள் சொல்லாமல் விட்டுவிட்டால் அவை வந்து நினைவுகளாக மட்டுமே மாறி நம்மளுடைய மனதில் தங்கிவிடும். ஸோ இன்றைய நம்மளுடைய பயணம், மீண்டும் கடிதம் எழுதும் காலம் வந்தால் யாருக்கு எழுதுவீர்கள் அப்படின்ற கேள்வியோடு தொடங்கிய நம்மளுடைய பயணம் பல அழகான நினைவுகளோடு நிறைவடைந்து நேர்களே. ஸோ உங்கள் மனதில் இருக்கும் அன்பை வெளிப்படுத்துங்கள், உறவுகளை போற்றுங்கள். மீண்டும் ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே எல்ஷா பிராங்க்லின், சைனிங் off.

0: ஆகாஷ் வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 12 மணி. நேர்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்,
1: உங்க 4800 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கே எக்ஸ்பயர் ஆக போகுது, இப்பவே ரிடீம் பண்ணுங்க.
2: அட வாவ், எனக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ் எப்படி வந்தது?
3: பாஸ் இங்க தான் வை னு கேளுங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் னு சொல்லி வர்ற அன்நோன் லிங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வை உங்களை ஃப்ராட்ல இருந்து காப்பாத்தலாம். எப்பவுமே வை னு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வை ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலன்.
0: நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சியின் நிரலை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், பிற்பகல் 12:10 ஸ்னேஹிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைக்காணம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். இரண்டு 15 நீலமலை நேரம் குறும்பர் பாடல்கள், 2:30 ஆங்கிலத்தில் இலக்கிய இன்பம், எளிமையே வாழ்வு எனும் தலைப்பில் மாணவர் சிவா அவர்கள் வழங்கும் தமிழ் உரை, தொடர்ந்து கவிஞர் வாலி அவர்களின் பாண்டவர் பூமி புத்தகம் குறித்த விமர்சனம். இரண்டு 55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், பிற்பகல் 3:00 ஹலோ ஊட்டி வானவில் திரைப்பட பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சி, மாலை 4:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 4:02 எதிரும் புதிரும் நான் யார், 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் ஹீரோயின் ஸ்பெஷல், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள், 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள், 7:00 திரைக்கானம், 7:10 கள்ளுக்குறிச்சி மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 தோட்டமும் தொழிலும் அவகேடோ சாகுபடி குறித்து

குறித்த நீலகிரி மாவட்டம் தூதூர் மட்டம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஆர் மனோஜ்குமார் அவர்களுடன் நேர்முகம். கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும். தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்திச் சுடர். 9:30 அரங்கிசை. பிரசன்னா வெங்கடரமன் பாட்டு, குமார் அவர்கள் வயலின், பாலக்காடு ஹரிநாராயணன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை சிநேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: சார்லி சாப்ளின் திரைப்படத்திலிருந்து திப்பு ஹரணி இருவரும் இணைந்து பாடிய அருமையான அந்த பாடலை கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டிருக்க இந்த நேரம் 12:15 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய முதல் சிநேகிதி யாருங்கன்னு பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம், நான் மகாதாராபுரத்திலிருந்து பேசுறேன் மேடம். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் சூப்பரா இருக்கும் மகா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, இன்றைய சிநேகிதி நிகழ்ச்சியில நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? டிப்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா?
1: வாழ்க்கை வளமாக, அதாவதுமா நம்ம வாழ்க்கையில மனிதலா பிறந்துட்ட என்னாலே எதுவுமே நிலையா நான் இருக்காது. நிறைய 100 ஏக்கரா வச்சிருப்போம், ஒரு கால போக்கு வரும்போது மாறி போயிரும். அதனால நம்ம எதுவுமே நிலையில்லாத இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுனால நிலையானத கொஞ்சம் நம்ம நிலையானது எதுன்னு தெரிஞ்சுட்டு அதப்படி வாழணும். நிலையானது எதுன்னா, ஒரு பிரபல நடிகர் கூட சொல்லியிருக்காரு, முதல்ல நீங்க வந்து மனைவி குழந்தைகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னால் நல்ல நண்பனை தேர்ந்தெடுங்கன்னு கூட சொல்லியிருக்காரு. அதுதான் உண்மை மேடம். நல்ல நண்பர்களை நம்மளுக்கு வந்து எதுவுமே பணத்தை எதிர்பார்க்காம, வேற எதையுமே நம்மளுடைய பதவியை எதிர்பார்க்காம உண்மையான அன்புனா அந்த சின்ன வயசுல நம்ம பழகிறோம் இல்லைங்களா, அதுதான் உண்மையான அன்பா இருக்கும். அவங்கள நம்ம இறுக்கமா புடிச்சுக்கணும், அப்படியே கெட்டிமா. கடவுள் வந்து நம்ம கிட்ட பேச மாட்டாரு, ஆனா இவங்க கடவுளுக்கு சமமானவங்க, நம்ம கிட்ட பேசுவாங்க, நம்மளுக்கு ஒரு ஆபத்துனா உதவாங்க. அது வந்து நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு 2-3 அப்படிதான் கிடைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களை நம்ம இறுக்கமா புடிச்சிட்டு நாளைக்கு நம்ம வீட்டுல இருக்கிறவங்களே நம்மளுக்கு வந்து எதிரியா மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பொண்ணை நம்ம வளர்த்துறோம், சீராட்டி பாராட்டி நகை போட்டு வைரம் போட்டு எல்லாம் வளர்த்துனாலும் அவங்க கணவன் வரும்போது அவங்க கணவன் என்ன சொல்றாங்களோ, அவங்க அம்மாவை ஏன் நீ வச்சிருக்க அப்படின்னு கேட்டா அவங்க அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அப்படி சொல்லலைன்னா குடும்பமா இருக்காது, அப்புறம் வேற மாதிரி ஆகி போயிடும். அதனால அவங்க கணவன் பேச்சு கேட்டே ஆக வேண்டிய சூழ்நிலை பெண்ணை குறை சொல்லக்கூடாது. அதே மாதிரிதான் பையனும். அதனால யாருடைய இதையும் தயவு இல்லாம நம்ம வாழ கத்துக்கணும். அதாவது நமக்குன்னு ஒரு சின்ன வீடு, பெரிய வீடெல்லாம் வேண்டாம், ஒரு அவுட் ஹவுஸ், ஒரு சின்ன வீடு நமக்குன்னு நம்ம பேர்ல எழுதி வச்சுக்கணும். அப்புறம் நமக்குன்னு ஒரு பென்ஷன், ஏதோ நம்ம கவர்மெண்ட்ல இருந்தா நமக்கு பென்ஷன் வரும், வேலை பார்த்திருந்தா நம்ம ஹஸ்பண்ட், இல்லைன்னா நம்ம வந்து ஒரு எல்ஐசி இந்த மாதிரி எத்தனையோ இது நம்மளுக்கு பென்ஷன் கொடுக்கற திட்டத்துல நம்ம சேர்ந்து நம்ம காப்பாத்து. ஏன்னா நம்ம பிள்ளைங்கன்னு இருந்தோம்னா அவங்க நாளைக்கு வந்து நம்ம அம்மா அம்மா அம்மாட்டு இருப்பாங்கன்னு நம்ம 100% எதிர்பார்க்க முடியாது. அவங்களுடைய சூழ்நிலை மாற வச்சிரும். அதனால நம்ம வாழ்க்கைக்கு உண்டானத எத்தனையோ, நான் சமுதாய சேவை செய்யறேன், எத்தனையோ வயசானவங்க அப்பப்பா அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து எனக்கு இதையுமே வீக்கா போயிருச்சு. அவ்வளவு 50 கோடி சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க, ஆனா குழந்தைங்க ஒரு 1 ரூபாய் சாப்பாடு கொடுக்கறதுக்கு கூட யோசிக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்கிற உலகத்துல நம்ம உணர்ந்துக்கணும், எல்லாமே மாயை அப்படிங்கறத முதல்ல நம்ம மனசு மைண்ட்ல ஏத்திக்கணும். எல்லாம் மாயதான், இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு மாறும், இன்னைக்கு இருக்கிற சொத்து நாளைக்கு காணாம போயிரும். அதனால நம்ம ஸ்டெடியா வாழ்றதுக்கான ஒரு அளவுகோலை எடுத்து வச்சுக்கணும்.
0: ஓகே, மிக்க நன்றி. இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது நம்ம வந்து சம்பாதிக்கிறோமோ இல்லையோ ஆனா நம்மளுடைய தேவைகளுக்கு ஏத்த மாதிரியான பணம் வந்து நம்ம கையில இருக்கிற வேண்டியது ரொம்பவுமே அவசியம். அது நிறைய சிநேகிதே நிகழ்ச்சியில நம்மளே வந்து பாத்தீங்கன்னா வீட்டில இருந்தே தொழில் பண்றதுக்கான நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். சரி, இன்றைய சிநேகிதே நிகழ்ச்சியில அதுல இருந்தே ஒரு கேள்வி கேட்கலாம். இப்ப மகளிர் கேட்டுட்டு இருக்க நீங்க எல்லாரும், உங்களுக்கு வந்து சொந்தமா ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்க வந்து என்ன தொழில் செய்வீங்க அப்படின்றதையும் இந்த நிகழ்ச்சியில கால் பண்ணி சொல்லலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன், நாகூர் முகமது அலி இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டும் நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி யார் எங்கிருந்து பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
1: சசிகலா கணக்கம்பாளையம் திருப்பூர். நல்லா இருக்கீங்களா சகோதரி?
0: சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் ரொம்ப அருமையா இருக்கும்.
0: சூப்பர். சரி, சொல்லுங்க, இன்றைய ஸ்நேகிதி நிகழ்ச்சியில நீங்க என்ன ஷேர் பண்ணணும்னு விரும்புறீங்க?
1: நீங்க கேட்டிருந்த தலைப்புக்குங்க பதில் சொல்றேன்.
0: கண்டிப்பா.
1: அது சுயதொழிலா அது செய்யணும்னா, நான் வந்து இப்ப டெய்லர், ஓவர்லாக் டெய்லர்.
0: ஓகே. உபயோகரமா இருக்கு. ஏன்னா இப்ப சில பேர் வந்து எந்த ஒரு வேலையுமே இல்லாம வீட்டுல வந்து வீட்டு வேலைகளை மட்டும் பாத்துட்டு இருப்பாங்க, அதுக்கே நேரம் பத்தாது, அது வேற விஷயம். இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு சுயமா காசு சம்பாதிக்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு அது வந்து நல்லா இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க.
1: இப்போ நாம ஏதாவது நம்மளுக்குன்னு தனிப்பட்ட விதமா ஏதாவது வாங்கணும், இல்ல எங்காவது கோயிலுக்கு போகணும், இல்ல நம்ம அம்மா அப்பாவுக்கு ஏதாவது செய்யணும், தங்கச்சிக்கு அது மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னா, வீட்டுல அவங்க கிட்ட எதிர்பார்க்க வேண்டியது இல்ல. நம்ம சம்பாரிச்சு நம்ம கையில இருக்குன்னா நம்ம அவங்களுக்கு செய்ய முடியும். நாம செஞ்ச ஒரு திருப்தி இருக்கும்ல அது.
0: கண்டிப்பா. என்னதான் கல்யாணம் ஆகி வந்திருந்தாலும் நம்மளோட பெத்தவங்களையும் நம்ம கூட பிறந்தவங்களையும் பாத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லீங்களா?
1: அவங்க கிட்ட நாம கேக்கும் போது அவங்க வந்து யோசிப்பாங்க, இதே நாம வேலை செஞ்சு நம்ம சம்பாதிச்ச காசுல ஒரு பங்கு கொடுக்கும் போது நம்மளுக்கும் திருப்தியா இருக்கும், அம்மா அப்பாவுக்கும் பரவாயில்ல நம்ம பொண்ணு நம்மளுக்காக குடுக்கறாங்க போது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்.
0: ஓகே, அருமை. சோ சூப்பரா உங்களோட பிசினஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகுறதுக்கு நம்ம ஸ்நேகிதிய நிகழ்ச்சி சார்பா வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்.
1: நன்றி சகோதரி.
0: நன்றி, ரொம்ப அழகா பேசினாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணோட பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம்

அப்படின்றத தன்னுடைய ஒரு என்ன சொல்றது அனுபவத்திலிருந்து அதை வந்து எடுத்து சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சா நீங்க என்ன தொழில் தொடங்குவீங்க அப்படின்றதையும் நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியில சொல்லலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ட்ரிக்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம ஸ்நேகிதியின் நிகழ்ச்சியில தொடர்ந்து ஷேர் பண்ணலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8 எல்லாமே செம்ம ஹிட்டு.

கோச்சடையான் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரலையும் தொடர்ந்து இந்த பாடலை கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 12:32 ஆயிடுச்சு. இன்றைய ஸ்நேகிதையே நிகழ்ச்சியில எல்லார்கிட்டையும், அதாவது நம்மள பெண்கள் எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன அப்படின்னா, உங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தா நீங்க வந்து என்ன தொழில் தொடங்குவீங்க, எதனால அப்படின்ற இந்த கேள்வி கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில பங்கு பெற்று நீங்களும் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9344901018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 9342901018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் புதிய

நேயர்கள் 8300019101 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு பேசலாம். இல்லை, வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை அனுப்பலாம். தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலமாக ஒரு சமையல் குறிப்பு இல்லைனா ஒரு கிச்சன் டிப்புன்னு சொல்லலாம் அனுப்பியிருக்க நேயர் யார் எங்கிருந்துன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பகுதியிலிருந்து காஞ்சனா அவர்கள் அனுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னா, வெங்காயத்தை சிறிது நேரம் நீரில் போட்டு உரித்தால் கண் எரிச்சல் இருக்காது. பொதுவாக நம்ம பெண்களுக்கெல்லாம் வெங்காயம் உரிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா கண் ரொம்ப எரியும் இல்லைங்களா, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் காரணமாக. கொஞ்சம் நேரம் அதை ஒரு தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உரிக்கிறப்போ கண் எரிச்சல் இருக்காது அப்படின்ற இந்த அருமையான ஒரு டிப் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தன்னோட பிஸ்னஸ் நான் இது பண்ணால் இந்த பிஸ்னஸ் தான் கண்டிப்பாக தொடங்குவேன் அப்படின்னு அவங்களுடைய அந்த ஐடியாவை அனுப்பியிருக்கிறது யார் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியிலிருந்து பரிமலா அவர்கள் அவங்களோட பிஸ்னஸ் ஐடியா அனுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நிறைய ஸ்வெட்டர் இவங்க வந்து பின்னுவாங்க, க்ரோஷேட் ஸ்வெட்டர்ஸ் வந்து பின்னுவாங்க. ஸோ வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சின்னதாக பின்னி கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கான வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இதையே வந்து ஒரு தொழிலாக தொடங்குவோம் அப்படின்ற அந்த இதுவும் ரொம்ப அழகாக வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பியிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல், இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: உதித் நாராயணன் ஷாலினி இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் நாம் இருவர் நமக்கிருவர் திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கிட்ட இருக்க இந்த நேரம் 12:38 ஆயிடுச்சு. ஸ்நேகிதே நிகழ்ச்சியில இன்றைக்கு பெண்களுக்கெல்லாம் தொழில் தொடங்குவதற்கான அந்த வாய்ப்பு ஏற்படுத்த நம்மளுக்கு என்னென்ன தேவைன்றதும் கேட்டோம். அதே மாதிரி என்ன தொழில் நீங்க தொடங்க ஆசைப்படுறீங்க அப்படின்ற விஷயமும் பேசணும். ஸோ சில பேருக்கு இன்னும் அதுல வந்து சந்தேகம் இருந்துட்டே இருக்கும், ஒன்றும் சந்தேகமும் வேண்டாம். 2 கேள்விக்கான பதில் உங்ககிட்ட இருந்தா தாராளமா பிசினஸ் தொடங்கலாம். அந்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மிடம் இருக்கும் திறமையை வருமானமாக மாற்ற முடியுமா அப்படின்ற கேள்விக்கும், பெரிய முதலீடு இல்லாமல் சிறிய அளவில் தொடங்க முடியுமா, இந்த 2 கேள்விக்கான பதில் உங்ககிட்ட ஆமா அப்படின்னு இருந்துச்சுன்னா வேற எந்த யோசனையும் இல்லாம தாராளமா இன்றைக்கே நீங்க வந்து உங்களோட தொழில் தொடங்குறதுக்கான வேலையை தாராளமாக ஆரம்பிக்கலாம் அப்படின்ற இந்த நல்ல விஷயத்தை சொல்லிட்டு இன்றைய ஸ்நேகிதே நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிறோம். இதுவரை நம்ம நிகழ்ச்சியில இணைந்து பேசின எல்லா ஸ்நேகிதிகளுக்கும் வாட்ஸ்அப் மூலமாக ஸ்நேகிதிகளுக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8. சில நொடிகளில் தொடர்வது ஆங் தமிழில் செய்திகள் சென்னையில்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் தலா 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் தமிழகத்தில் தாவேக்காவும் மேற்குவங்கத்தில் பிஜேபியும் முன்னிலை வகிக்கின்றன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் NR காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. பிரதேச ராணுவ படையினர் வலிமையான சுயசார்பு இந்தியாவை உருவாக்க பங்களித்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிங்கப்பூர் சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா எமலப்பள்ளி மொராக்கோவின் எல் ஜார்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அகில இந்திய NR காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் வெற்றி பெற்றுள்ளார். இவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த காங்கிரஸ் வேட்பாளர் திரு விநாயகத்தை 8,482 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். திரு அசோக் ஆனந்த் 13,358 வாக்குகளையும் திரு விநாயகம் 4,876 வாக்குகளையும் பெற்றனர். தமிழகத்தில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகின்றன. இந்த 2 தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்கள் முன்னிலை பெற்றுள்ளனர். மதுராந்தகம் தொகுதியில் 7வது சுற்று முடிவில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேல் தமக்கு அடுத்தபடியாக வந்த திமுக வேட்பாளர் திரு பரந்தாமனை விட 8,792 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். தாராபுரம் தொகுதியில் 12வது சுற்று முடிவில் தாவேக்கா வேட்பாளர் திருமதி சத்யபாமா தமக்கு அடுத்தபடியாக வந்த அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி பானுமதியை விட 6,420 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். அசாம் மாநிலம் நகோன் மக்களவைத் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு தேவசிஷ் சர்மா தமக்கு அடுத்தபடியாக வந்த திரு முகமது ஃபக்ருதீன் அஜ்மலை விட கூடுதலான வாக்குகளை பெற்று வெற்றி பெறும் தருவாயில் உள்ளார். மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் 7வது சுற்றில் பிஜேபி வேட்பாளர் திருமதி ஹசிராணி ரத் 59,540 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். ரெஜிநகர் தொகுதியில் 5வது சுற்று முடிவில் பிஜேபி வேட்பாளர் திரு சங்கரவ் சர்க்கார் 34,501 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். பிரதேச ராணுவப்படையின் நிறுவன நாளையொட்டி பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத்

0: வலிமையான சுயசார்பு இந்தியாவை உருவாக்கிடும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று காலை சிங்கப்பூர் சென்றடைந்தார். சாங்கி சர்வதேச விமான நிலையத்தில் அங்குள்ள இந்திய தூதர் திரு ஷில்பா காம்புலே அவரை வரவேற்றார். இந்த பயணத்தின்போது சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முகநாதன், பிரதமர் திரு லாரன்ஸ் வாங் மற்றும் அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். வர்த்தகம், முதலீடு, மின்னணு, டிஜிட்டல் நிதி, செமி கண்டக்டர், தயாரிப்பு தொழில் மற்றும் திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றில் சிங்கப்பூருடன் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து திருமதி நிர்மலா சீதாராமன் பல்வேறு கட்ட பேச்சுக்களை நடத்தவுள்ளார். இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து சர்வதேச முதலீட்டாளர்கள் மற்றும் தொழிலதிபர்களையும் சந்தித்து அவர் பேச்சு நடத்துகிறார். இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அந்நிய நேரடி முதலீட்டில் சிங்கப்பூர் முக்கிய பங்காற்றுகிறது. கடந்த 26 ஆண்டுகளில் 194.68 மில்லியன் டாலர் அளவுக்கு அந்நாட்டிலிருந்து நேரடி அந்நிய முதலீடுகளை இந்தியா பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. உலக அஞ்சல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அஞ்சல் சேவை மக்கள் சேவை என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி அஞ்சல் துறை பணியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அவர், தற்போதைய டிஜிட்டல் தகவல் தொடர்பு காலகட்டத்தில் இந்திய அஞ்சல் துறையும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பின்பற்றி மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற பாடுபட்டு வருவதாக கூறியுள்ளார். இந்திய அஞ்சல் துறை நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து லாப நோக்கின்றி பணியாற்றும் என்றும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது சிறு குறு தொழில்துறை வளர்ச்சிக்கான நிதியம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது திரிபுரா மாநிலத்தில் உள்ள முன்னேற்றத்தை நாடும் மாவட்டங்கள் மற்றும் துடிப்பான கிராமங்கள்.
2: நிதி ஆயோக்கின் முன்னேற்றத்தை நாடும் மாவட்டங்கள் திட்டத்தின் கீழ் திரிபுரா மாநிலத்தின் தொலைதூர மாவட்டமான தலாய் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சித் திட்டங்களால் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. தாய்சேய் நலன், ஆரம்ப கல்வி, நுண்ணீர் பாசன திட்டங்கள், கிராமப்புற சாலை கட்டமைப்பு போன்றவற்றில் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு வளர்ச்சிப் பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டன. சமூக பொருளாதார ரீதியாக இம்மாவட்டத்தை உயர்நிலைக்கு கொண்டு வருவதற்கு இந்த திட்டம் பெரிதும் உதவியுள்ளது. தேசிய அளவில் விரைந்து வளர்ச்சி பெறும் மாவட்டங்கள் பட்டியலில் திரிபுரா மாநிலத்தில் உள்ள மாவட்டங்களும் இணைந்துள்ளன. இம்மாநிலத்தில் பங்களாதேஷையொட்டி அமைந்துள்ள ஊரகப் பகுதிகள் துடிப்பான கிராமங்கள் திட்டத்தின் கீழ் சமூக பொருளாதார ரீதியாக பெரிய மாற்றங்களை பெற்றுள்ளன. இந்த கிராமங்கள் சுயசார்பு நிலையை எட்டுவதற்கு இந்த திட்டம் பேருதவியாக அமைந்துள்ளது. இந்த கிராமங்களில் இணையதள கட்டமைப்பு, தரமான சாலைகள், அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு, சூரிய மின்சக்தி போன்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. கிராமப்புற உள்கட்டமைப்பு நீண்டகால வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. உள்ளூர் கைத்தறி, சுற்றுச்சூழலுக்கு உகந்த சுற்றுலா, கைவினைப் பொருட்கள் உற்பத்தி போன்றவற்றின் மூலம் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளது என்பதை உறுதியாக கூறலாம்.
0: நடைபாதை வியாபாரிகளின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் ஏராளமான வியாபாரிகள் பயனடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாமக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் பிரதம மந்திரியின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற சிறப்பு முகாம்கள் மாநகராட்சி அலுவலகத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. சாலையோரம் வியாபாரம் செய்யும் காய்கறி, பழம், பூ, உணவு மற்றும் சிறு தொழில் வியாபாரிகள் அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. PM ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் முதல் தவணையாக ₹15,000, இரண்டாம் தவணையாக ₹25,000, மூன்றாம் தவணையாக ₹50,000 வரை கடனுதவி வழங்கப்படுகிறது. மேலும் வியாபாரிகளுக்கான கிரெடிட் கார்டுக்கும் இந்த முகாமில் விண்ணப்பிக்கலாம். முறையாக கடனை திருப்பிச் செலுத்தும் வியாபாரிகளுக்கு 7% வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. முகாமில்

0: வரும் சாலையோர வியாபாரிகள் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், ஆதார் அட்டை, பேன் அட்டை, வங்கிக் கணக்கு புத்தகம், குடும்ப அட்டை, யுபிஐ ஐடி அல்லது QR கோடு ஆகியவற்றுடன் வர வேண்டும். தேவையான ஆவணங்களுடன் முகாமிற்கு வந்து கடனுதவி மற்றும் கிரெடிட் கார்டு வசதியை பெற்று பயன்பெறுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பிரதம மந்திரியின் ஸ்வநிதி திட்டத்தின் மூலம் பயன்பெற்று சிறு தொழிலை மேலும் வளர்த்துக் கொள்ளுமாறு நாமக்கல் மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: அமெரிக்க தொழில்துறை முன்னோடிகளுக்கு அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விருது வழங்கி கௌரவித்துள்ளார். புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டதற்காக வழங்கப்படும் இந்த விருதை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் திரு எலான் மஸ்க், இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவரான மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி திரு சத்ய நாதல்லா உள்ளிட்ட 6 பேர் பெற்றுக் கொண்டனர். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி மொரோக்கோவின் எல்ஜாரி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஹினா ஜப்பானின் யூகி நெய்டோ இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருதுஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மீச்சிக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன் வரை 46.4 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் தலா 2 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் தமிழகத்தில் தாவேகாவும் மேற்குவங்கத்தில் பிஜேபியும் முன்னிலை வகிக்கின்றன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. பிரதேச ராணுவப் படையினர் வலிமையான சுயசார்பு இந்தியாவை உருவாக்க பங்களித்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிங்கப்பூர் சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி மொராக்காவின் எல் ஜார்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 12:50.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் தேசிய டிஜிட்டல் குடிமக்கள் இயக்கத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். இன்று நாம் வாழும் உலகம் தொழில்நுட்பத்தின் கைகளில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. டிஜிட்டல் இந்தியா என்ற கனவு இன்று நனவாகி வரும் வேளையில் அடுத்த கட்டமாக உருவெடுத்துள்ளதுதான் இந்த தேசிய டிஜிட்டல் குடிமக்கள் இயக்கம். மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையிலான இடைவெளியை குறைத்து சேவைகளை ஒவ்வொரு குடிமகனின் கைபேசிக்கும் கொண்டு செல்வதே இந்த திட்டத்தின் அடிப்படை நோக்கமாகும். அரசாங்க திட்டங்கள் மற்றும் சேவைகளை அணுகுவதில் உள்ள சிக்கல்களை களைவதுதான் இந்த திட்டத்தின் முதல் குறிக்கோள். ஒன்று, வெளிப்படைத்தன்மை. ஊழலை தவிர்க்கவும், இடைத்தரகர்கள் இன்றி உதவிகள் மக்களை சென்றடையவும் இது உதவுகிறது. மற்றொன்று, நேர மேலாண்மை. ஒரு சான்றிதழ் வாங்க அல்லது உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க அலுவலகங்களுக்கு அலைவதை தவிர்த்து ஆன்லைன் மூலமாகவே விரைவாக பெற முடியும். மற்றொன்று, தரவு பாதுகாப்பு. குடிமக்களின் தனிப்பட்ட விவரங்களை ஒரு பாதுகாப்பான கட்டமைப்புக்குள் கொண்டு வருதல். இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் தேசிய டிஜிட்டல் குடிமக்கள் இயக்கத்தில் கீழ் பல முக்கிய பிரிவுகள் உள்ளன. ஒன்று, டிஜிட்டல் அடையாளம். ஆதார் போன்ற வலுவான அடையாள முறையை பயன்படுத்தி ஒரு குடிமகன் தனது அனைத்து அரசு ஆவணங்களையும் ஓட்டுநர் உரிமம் முதல் கல்வி சான்றிதழ் வரை டிஜிலாக்கர் மூலம் பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும். மற்றொன்று, ஒருங்கிணைந்த போர்ட்டல். வெவ்வேறு அமைச்சகங்களின் சேவைகளை பெற தனித்தனி இணையதளங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை, ஒரே தளத்தில் அனைத்து சேவைகளும் கிடைக்கும். மற்றொன்று, டிஜிட்டல் கல்வி அறிவு. வெறும் வசதிகளை மட்டும் தராமல் அதை எப்படி பயன்படுத்துவது என்பதையும் கிராமப்புற மக்களுக்கு கற்றுக் கொடுக்கும் PM டிஷா போன்ற திட்டங்கள் இதில் ஒரு அங்கமாகும். இந்த திட்டத்தில் ஒரு அங்கமாக தேசிய டிஜிட்டல் சுகாதார இயக்கம் மிகவும் முக்கியமானது. இதன் மூலம் ஒவ்வொரு குடிமகனும் ஒரு டிஜிட்டல் ஹெல்த் ஐடி உருவாக்கப்படும். உங்கள் மருத்துவ குறிப்புகள், மருந்து சீட்டுகள் மற்றும் ஆய்வக அறிக்கைகள் அனைத்தும் ஆன்லைனில் சேமிக்கப்படும். இதனால் அவசர காலத்தில் நீங்கள் எந்த மருத்துவமனைக்கு சென்றாலும் மருத்துவர்கள் உங்கள் பழைய சிகிச்சை விவரங்களை உடனடியாக பார்த்து உயர்தர சிகிச்சை அளிக்க முடியும். எந்த ஒரு பெரிய திட்டத்திலும் சவால்கள் இருப்பது இயல்பு. இணைய வசதி இல்லாத கிராமங்கள்

சைபர் பாதுகாப்பு குறித்த அச்சம், படிப்பறிவில்லாத மக்களுக்கான பயன்பாடு சிக்கல், இவற்றை தீர்க்க அரசு பாரத் நெட் மூலம் கிராமங்களுக்கு அதிவேக இணையம் வழங்குவதோடு உள்ளூர் மொழிகளிலேயே செயலிகளை உருவாக்கி வருகிறது. டிஜிட்டல் குடிமகன் என்பது வெறும் தொழில்நுட்பம் சார்ந்த சொல்லல்ல, அது ஒரு குடிமகனின் அதிகாரம். அரசின் சேவைகள் உரிமை என்ற அடிப்படையில் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பது இந்த இயக்கத்தின் சாராம்சம். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாமும் வளர்ந்து நம் நாட்டையும் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல உறுதியேற்போம்.

0: நேர்கள் கேட்ட இந்த பாடலுடன் மெல்லிசை நிறைவு பெறுகிறது.
1: டயல் பண்ணி டயல் பண்ணி போர் அடிச்சு போச்சா? இனி டைப் பண்ணா போதும், உங்க விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். உங்க ஊட்டி FM 101.8

வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் வழியாக உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தினமும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை உலாவரும் தென்றல். இது உங்கள் விருப்பம் இசையாகும் நேரம்.

0: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
1: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன்,
0: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இனி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: யார் உனக்கு இதெல்லாம் கத்துக்
3: கொடுக்கறா?

சான் சுனிதி சௌஹான் இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் மென் நாட் அலவுட் திரைப்படத்திலிருந்து கேட்டோம். ஹிந்தி மொழி பாடலாக அந்த பாடல் நம்ம கேட்டோம். வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சி கேட்டு இருக்க இந்த நேரம் 1:17 ஆயிடுச்சு. நம்மளோட தாய்மொழி எதுவாக இருந்தாலும் பாடல் இல்லை இசை அப்படின்னு வரப்போ பார்த்தீங்கன்னா அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி அந்த இசையில இருக்கக்கூடிய உணர்வு நமக்கு அப்படியே வந்துடும். அந்த மொழி நமக்கு தெரியணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அதுதான் இசைக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து கன்னட மொழி திரைப்பட பாடல் இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் குண்டன மடுவே திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டிருந்தோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சிக்கிட்டு இருக்க இந்த நேரம் 1:23 ஆயிடுச்சு. நம்ம பன்மொழி பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து மலையாள மொழி திரைப்பட பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

ஹல்சா திரைப்படத்துல இருந்து சுதீப் குமார் அவருடைய குரல்ல அருமையான அந்த பாடலை கேட்டோம். நம்ம எல்லாருக்கும் நிச்சயமா ஏதாவது ஒரு ஞாபகம் தோன்ற வகையில இந்த மெலடி பாடல் இருந்திருக்கும். தொடர்ந்து தெலுங்கு மொழி பாடல், அதற்கு அப்படியே ஆப்போசிட்டா நல்ல ஒரு டான்ஸ் நம்ம பாடல் வந்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: ఆఖరికి పోయారో, సరే టాటా బాయ్ బాయ్.
1: பில்லு ஜமீன்தார் திரைப்படத்திலிருந்து முகேஷ் பிரியா ஹெமா சிறுவரும் இணைந்து பாடிய அந்த தெலுங்கு மொழி பாடல் கேட்டீங்க. நம்ம நிகழ்ச்சியில் தொடர்வது ஒரு ஹிந்தி மொழி பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

மேரி யார்கே சதா ஹே திரைப்படத்திலிருந்து உதித் நாராயணன் அல்கி யக்னிர்வரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டோம். சில பாடல்கள் மட்டும்தான் வயது வரம்பு இல்லாமல் எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த பாடல் வந்து அவங்களுக்கு பிடிச்சிரும். கேட்ட அந்த பாடல் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்தது, எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறோம். நிகழ்ச்சியில் தொடர்வது ஒரு கன்னட மொழி திரைப்பட பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: ாலும் இந்த நாள் முழுக்க நம்ம கூட பயணிக்கிற ஒரு பாடலா கண்டிப்பா அமைஞ்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இன்றைய வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் இத்துடன் நிறைவு செஞ்சுக்கிறோம்.
1: டயல் பண்ணி டயல் பண்ணி போர் அடிச்சு போச்சா? இனி டைப் பண்ணா போதும், உங்க விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் வழியாக உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தினமும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை உலாவரும் தென்றல். இது உங்கள் விருப்பம் இசையாகும் நேரம்.
0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடரும்.
2: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. நியாய விலைக் கடைகள் மூலம் 3வது கட்ட வெங்காய விற்பனையை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். தென்பெண்ணை ஆற்றில் மாசை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ராஞ்சியில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற்று வரும் நிலையில் 2 தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. மதுராந்தகத்தில் 8வது சுற்று முடிவில் தாவேக வேட்பாளர் மரகதம் குமரவேல் 31,061 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். அவருக்கு அடுத்தபடியாக திமுக வேட்பாளர் பரந்தாமன் 20,818 வாக்குகள் பெற்றுள்ளார். இத்தொகுதியில் தாவேக்க 10,243 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக விட முன்னிலை வகித்து வருகிறது. அஇஅதிமுக வேட்பாளர் கனிதா சம்பத் 17,851 வாக்குகளுடன் 3வது இடத்தில் உள்ளார். தாராபுரத்தில் 16வது சுற்றின் முடிவில் தாவேக்க வேட்பாளர் சத்யபாமா 48,675 வாக்குகளுடன் முன்னிலையில் உள்ளார். அவருக்கு அடுத்தபடியாக திமுக வேட்பாளர் சுகன்யா 39,039 வாக்குகள் பெற்றுள்ளார். தாராபுரம் தொகுதியில் தாவேக்க 9,636 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகித்து வருகிறது. அஇஅதிமுக வேட்பாளர் பானுமதி 31,067 வாக்குகளுடன் 3வது இடத்தில் உள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் அசோக் ஆனந்த் 8,482 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அசோக் ஆனந்த் 13,358 வாக்குகளும் அவருக்கு அடுத்தபடியாக காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விநாயகம் 4,876 வாக்குகளும் பெற்றுள்ளனர். என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான திரு என் ரெங்கசாமி தமது சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து இத்தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம் மற்றும் ரெஜிநகர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர்கள் இரு தொகுதிகளிலும் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகின்றனர். அசாம் மாநிலம் நாகோன் மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் தேவசிஷ் சர்மா 3,50,020 வாக்குகளுடன் முன்னிலையில் உள்ளார். அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி வேட்பாளர் முகமது அஜ்மல் 2,60,276 வாக்குகளுடன் 2வது இடத்திலும் காங்கிரஸ் வேட்பாளர் 64,257 வாக்குகளுடனும் 3வது இடத்திலும் உள்ளனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுடில்லியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு உயர்நிலை மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று மாலை பங்கேற்கிறார். மத்திய மாநில அரசுகள் இணைந்து கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்தி தேச வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளித்து வளர்ச்சித் திட்டங்களை முன்னெடுக்கும் பிரதமரின் தொலைநோக்கு திட்டப்பாதையில் நடைபெறும் 2வது மாநாடு இதுவாகும். ஊட்டச்சத்து, கல்வி, குழந்தை பாதுகாப்பு, மகளிர் பாதுகாப்பு மற்றும் ஆளுமை ஆகியவற்றிற்கு உயர் முன்னுரிமை அளிப்பது குறித்து இந்த மாநாட்டில் முக்கிய ஆலோசனைகள் இடம்பெறுகின்றன. மத்திய மாநில அரசுகளை ஒருங்கிணைத்து சிறப்பான திட்டங்களை பகிர்ந்து சவால்களை எதிர்கொள்வதற்கான செயல் திட்டங்களை முன்னெடுத்துச் சென்று ஆளுமையை மேம்படுத்தி விநியோக சங்கிலியை வலுப்படுத்துவது குறித்து இதில் விரிவாக ஆராயப்படுகிறது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சிங்கப்பூர் அரசுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தி முதலீடுகளை ஈர்க்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள 3 நாள் அரசுமுறை பயணமாக அங்கு சென்றுள்ளார். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக அந்நாட்டு

0: அதிபர் தர்மன் சண்முகரத்தினம், பிரதமர் லாரன்ஸ் வோங் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளை அவர் சந்தித்து பேசுகிறார். எல்லை பாதுகாப்பு படையின் நிறுவன நாளையொட்டி பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அப்படை வீரர்கள் அனைவரையும் வாழ்த்தியுள்ளார். குடிமகன் படைவீரர் என்ற உணர்வுடன் அளப்பரிய அர்ப்பணிப்புடன் தேசத்திற்காக எல்லை பாதுகாப்பு படையினர் செயலாற்றி வருவதாக அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். உலக அஞ்சல் தினத்தையொட்டி மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா அஞ்சல் சேவகர்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ள மின்னணு தொழில்நுட்ப சூழலில் மக்கள் சேவையில் மகத்தான பணியாற்றி அவர்தம் விருப்பங்களுக்கு ஏற்ப தன்னலமின்றி அஞ்சல் துறை செயலாற்றி வருவதாகவும் கூறியுள்ளார். இதனிடையே திருச்சி மாவட்டத்தில் தேசிய அஞ்சல் வாரத்தையொட்டி அஞ்சல் சேமிப்பு திட்டங்கள், காப்பீடு, ஆதார், டிஜிட்டல் சேவைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக இதன் கோட்ட அஞ்சலக முதுநிலை கண்காணிப்பாளர் திரு பிரகாஷ் கூறியுள்ளார்.
1: அஞ்சல் சேமிப்பு திட்டங்களுக்கு ஒரு நாள், காப்பீடு சேவைகளுக்கு ஒரு நாள், தேசிய அஞ்சல் வாரம் என்பது மக்களை இணைத்து பல்வேறு அத்தியாவசிய சேவைகளை வழங்கி வரும் இந்திய அஞ்சல் துறையின் பங்களிப்பை கொண்டாடும் வாரமாகும். டாக் சேவா, ஜன் சேவான்னு சொல்லுவாங்க. புதிய ஆதார் பதிவு, பெயர், முகவரி புதுப்பித்தல் அல்லது மாற்றுதல், பலதரப்பட்ட சேவைகளை அஞ்சல் ஆதார் மையங்களில் நம்ம பெறலாம். திருச்சிராப்பள்ளி தலைமை அஞ்சலகத்தில் காலையில 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் நம்ம இந்த சேவை வழங்கப்படுகிறது.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. 2015 ஆம் ஆண்டு மத்திய அரசு பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் இயக்கத்தை தொடங்கியது. பெண் சிசு கொலையை தடுத்து பாலின பாகுபாட்டை களைந்து ஒட்டுமொத்த மகளிர் மேம்பாட்டை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்ட இந்த இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் ஏற்பட்டன. அங்கன்வாடி மையங்கள், சுகாதார பணியாளர்கள், ஊராட்சி ஒன்றியங்கள், சமுதாய அமைப்புகள் இடையே பெண் கல்விக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு பள்ளிகளில் பயிலும் மாணவிகளின் எண்ணிக்கை 80.2% அதிகரித்தது. பெண் குழந்தைகளை பாரமாக கருதாமல் குடும்பங்கள் மற்றும் சமூகத்தின் ஆதாரமாக அவர்கள் போற்றப்பட்டனர். கடந்த 10 ஆண்டுகளில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் இயக்கம் மாபெரும் ஆற்றல் மிகு சமூக இயக்கமாக உருவெடுத்து பெண் குழந்தைகளுக்கு மாண்பும் மதிப்பும் மரியாதையுடன் சம வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டு வருகின்றன.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையம் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள 700 மெட்ரிக் டன் வெங்காயம் நியாய விலைக் கடைகளில் 3வது கட்டமாக விற்பனை செய்யும் பணியை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். நகர்ப்புற நியாய விலைக் கடைகள் கூட்டுறவு அங்காடிகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 1 கிலோ வெங்காயம் 35 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தென்பெண்ணை ஆற்றில் மாசு ஏற்படுவதை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒசூர், திருப்பூர் உள்ளிட்ட தொழில் நகரங்களில் காணப்படும் மின் தட்டுப்பாட்டை போக்க அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தகுதி வாய்ந்த ஓவியம், சிற்பக்கலை ஆசிரியர்கள் மற்றும் நூல் பதிப்பாளர்கள் விருது பெற வரும் 20ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தெரிவித்துள்ளது. இத்துறையில் சிறந்து விளங்கும் 10 பேருக்கு தலா 10,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படவுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் தகவல் அறியும் உரிமை சட்ட விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நல்லசிவன் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்ற பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணாக்கர் பங்கேற்றனர். தேனி மாவட்டத்தில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணாக்கர் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முன்னாள் படை வீரர்களுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்று பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் காசநோய் இல்லாத பாரத இயக்கத்தின் சார்பில் பணியாற்றிய தன்னார்வலர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். திருச்சி ரயில்வே கூட்டம் சார்பில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் 125,000 மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை இதன் கோட்ட மண்டல மேலாளர் பாலக்கிராம் நேகி இன்று தொடங்கி வைத்தார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ராஞ்சியில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஆர்க்டிக் ஒபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் பி வி சிந்து தாய்லாந்தின்

ரச்சனோக் இன்டனோனை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. நியாய விலைக் கடைகள் மூலம் மூன்றாவது கட்ட வெங்காய விற்பனையை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். தென்பெண்ணை ஆற்றில் மாசை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி ராஞ்சியில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நேரம் 1:55. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் திரைகானம்.

0: Lakshadweep, Bihar, Andhra Pradesh, East Madhya Pradesh, Jharkhand, Odisha, West Bengal and Sikkim are also expected to witness thunderstorms, lightning and gusty winds today. And now before we end the bulletin, the headlines once again. Delhi police declines permission for protest at Jantar Mantar tomorrow. 57 metro stations in Delhi may remain closed from 9 p.m. today till tomorrow. All mail and express trains scheduled to arrive at New Delhi and Hazrat Nizamuddin railway stations between 4 a.m. and 2 p.m. tomorrow stand cancelled at source stations. Prime Minister Narendra Modi to participate in valedictory session of Departmental Summit on Women and Child Development in New Delhi this evening. All India NR Congress wins the Tarun Chowdhury Assembly constituency in Puducherry, counting on 4 Assembly seats and 1 Lok Sabha seat underway. Ministry of External Affairs clarifies US suspension of PERM applications does not affect H-1B visas. And with that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 2:15.
2: சார், 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 8,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இதோ பாருங்க ப்ரூஃப் ஸ்கிரீன்ஷாட்.
3: வாவ், இந்த ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிற ப்ராஃபிட் நிஜமா இல்ல ஸ்கிரீன்ல மட்டும் தானா? வாட்ஸ்அப் இல்ல டெலிகிராம் இன்வெஸ்ட்மென்ட் குரூப்ஸ்ல ஃபேக் ப்ராஃபிட்ஸும் ஸ்மால் ரிவார்ட்ஸும் கொடுத்து முதல்ல நம்பிக்கையை உருவாக்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்டை அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. எப்பவுமே வைனு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வாய் ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலன்.
4: நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடிகொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் 6 பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி மக்களான திருச்சிக்கடி கோக்காலை சேர்ந்த டி கே சதாசிவம் குழுவினர் வழங்கும் பண்டைய பழங்குடி கோத்தர் பாடல்கள் மற்றும் இசை இடம்பெற கேட்கலாம்.

பச்சை பச்சை பச்சாலே பசந்த புள்ளே ஆட்டேனே, பச்சை பச்சை பச்சாலே பசந்த புள்ளே ஆட்டேனே, பசந்த புள்ளே ஆட்டுக்கே நட ஜன பாட்டை பாடுக்கோமே, பசந்த புள்ளே ஆட்டுக்கே நட ஜன பாட்டை பாடுக்கோமே, நடிக்கேரு கவலாடுவோ நட ஜன பாட்டை பாடுவோ, புள்ளே ஏனே ஆசாரா போரே.

0: நேயர்கள் இதுவரை நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.
3: நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. இலக்கிய இன்பம். நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் நாம் தமிழ் மொழியினுடைய சிறப்புகள், அதனுடைய தொன்மையும் பழமையும் மாறாமல் எப்படியெல்லாம் அந்த தமிழ் தற்பொழுது விளையாடி வருகிறது, புலவர்களாகட்டும், கவிஞர்களாகட்டும், படைப்பாளிகளாகட்டும், இவை அனைத்தையும் தாண்டி வாசகர்களாகட்டும், இவர்கள் அனைவரையுமே புத்தாக்கத்துடன் செய்யக்கூடிய ஒரு மொழி தமிழ்மொழி. தமிழ்மொழியினுடைய தாக்கத்தை, தங்களுடைய இயக்கத்தை எவ்வாறெல்லாம் பிரதிபலிக்கிறார்கள், இதுதான் இலக்கிய இன்பம் நிகழ்ச்சி. இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் இன்று நாம் கேட்க இருப்பது உதகை JSS மருந்தாக்கியல் கல்லூரியின் 3ஆம் ஆண்டு மாணவர் சிவா அவர்கள் வழங்கும் தமிழுரை. தமிழுரைக்கு முன்பாக நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய சொற்களின் சிறப்பு, இவற்றையும் நாம் இடம்பெற கேட்கலாம். நிறைவாக புத்தக விமர்சனம் ஆகிய அனைத்து தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை பறைசாற்றும் வகையில் நிகழ்ச்சிகள் உங்களுக்காக. வாருங்கள் நேயர்களே, இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியை நுகர்வோம், ரசிப்போம்.
4: நிகழ்ச்சியில் தமிழ் உரையின்கு முன்பாக ஒரு சில தமிழ் சொற்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். நீரின்றி அமையாது உலகு, இதனை உலகிற்கு உரைத்த தமிழர் வாழ்வியலில் மரபில் கண்ட பல்வேறு நீர்நிலைகளினுடைய பெயர்கள் இலக்கியங்களில் மட்டுமே காணப்படுகிறது. இன்றைய நவீன வாழ்க்கை சூழலில் இவற்றை எண்ணி பார்த்தால் நாம் எத்தனை மரபார்ந்த கட்டுமானங்களை இழந்து எவ்வளவு தூரம் மெத்தன வாழ்க்கை வாழ்கிறோம் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவாக விளங்கும். அந்த வகையில் பன்னெடும் இலக்கியங்களில் காணப்படக்கூடிய நீர்நிலைகளினுடைய பெயர்களை நாம் அறிந்து கொள்ளலாம். அகழி, கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீர் அரண், இதன் பெயர் அகழி. அருவி, மலைமுகட்டில் தேங்கிய நீர் குத்திட்டு விழுவது அருவி. ஆழிக்கிணறு, கடலுக்கு அருகே தோண்டி கட்டிய கிணறு ஆழிக்கிணறு. ஆறு, பெருகி ஓடும் நதி. இளஞ்சி, பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம். உரை கிணறு, மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு உரை கிணறு என்றழைக்கப்படும். ஊருணி, இன்றும் கிராமப்புறங்களிலே மக்களிடையே பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய, வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு சொல் ஊருணி. இதன் பொருள் மக்கள் பருகும் நீர்நிலை. ஊற்று, பூமிக்கடியிலிருந்து நீர் ஊறுவது. ஏரி, வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம். ஓடை, அடியிலிருந்து ஊற்றெடுக்கும் நீர், எப்பொழுதும் வாய்க்கால் வழி ஓடும் நீர். கட்டும் கிணக்கிணறு, சரளை நிலத்தில் வெட்டி கல் செங்கல் இவைகளால் சுவர் கட்டிய கிணறு கட்டுங்கிணக்கிணறு என்று அழைக்கப்படுகிறது. கடல், சமுத்திரம். கண்மாய், பேச்சு வழக்கில் கம்மாய் என்று சொல்கிறோம். பாண்டிய மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கும் பெயர் கண்மாய். கலிங்கு, ஏரி முதலிய பாசன நீர் தேக்கம் உடைப்பெடுக்காமல் இருப்பதற்கு முன்னெச்சரிக்கையாக கற்களால் உறுதியாக்கப்பட்டு பலகைகளால் அடைத்து திறக்கக்கூடியதாய் உள்ள நீர் செல்லும் அமைப்பு கலிங்கு. கால், நீரோடும் வழி. கால்வாய், ஏரி, குளம், ஊருணி இவற்றிற்கு நீர் ஊட்டும் வழி கால்வாய். குட்டம், பெருங்குட்டை. குட்டை, சிறிய குட்டம். மாடு முதலியன

0: நீர் குளிப்பாட்டும் நீர்நிலை. குண்டம், சிறியதாக அமைந்த குளிக்கும் நீர்நிலை குண்டம். குண்டு, குளிப்பதற்கேற்ற ஒரு சிறு குளம். குமிழி, நிலத்தின் பாறையை குடைந்து அடிவூற்றை மேலெழுப்பி வரச் செய்த குடை கிணறு குமிழி என்றழைக்கப்படும். குமிழி ஊற்று, அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்பளித்து வரும் ஊற்று. குளம், ஊரருகே உள்ள மக்கள் குளிக்க பயன்படும் நீர்நிலை. கூவம், ஒரு ஒழுங்கில் அமையாத கிணறு. கூவல், ஆழமற்ற கிணறு போன்ற ஒரு பள்ளம். வாழி, ஆற்று நீர் தன் ஊற்று நீரால் நிரப்பி மறுகால் வழி அதிக நீர் வெளிச்செல்லுமாறு அமைந்த அல்லது அமைக்கப்பட்ட நீர்நிலை வாழி. கேணி, அகலமும் ஆழமும் உள்ள ஒரு பெருங்கிணறு. சிறை, தேக்கப்பட்ட பெரிய நீர்நிலை. சுனை, மலையிடத்து இயல்பாய் அமைந்த நீர்நிலை. சேங்கை, பாசிக்கொடி மண்டிய குளம். தடம், அழகாக நாற்புறமும் கட்டப்பட்ட குளம். தளிக்குளம், கோவிலின் நாற்புறமும் சூழ்ந்தமைந்த அகழி போன்ற நீர்நிலை. தாங்கள் இப்பெயர் கொண்ட தொண்டை மண்டலத்தை ஒட்டிய பகுதியில் ஏரியை குறிக்கும். திருக்குளம், கோவிலின் அருகே அமைந்த நீராடும் குளம். தெப்பக்குளம், ஆளோடியுடன் கூடிய தெப்பம் சுற்றி வரும் குளம். தொடும் கிணறு, ஆற்றில் அவ்வப்பொழுது மணலை தூண்டி நீர் கொள்ளும் இடம். நடைக்கேணி, இறங்கி செல்லும் படிக்கட்டு அமைந்த பெருங்கிணறு. நீராவி, மைய மண்டபத்துடன் கூடிய பெருங்குளம் ஆவி என்றும் கூறப்படும். பிள்ளை கிணறு, குளம் ஏரியின் நடுவே அமைந்த கிணறு. பொங்கு கிணறு, ஊற்றுக்கால் கொப்பளித்து கொண்டே இருக்கும் கிணறு. பொய்கை, தாமரை முதலியன மண்டி கிடக்கும் இயற்கையாய் அமைந்த நீண்டதொரு நீர்நிலை. மடு, ஆற்றிடையுடைய அபாயமான பள்ளம். மடை, ஒரு கண்ணே உள்ள சிறு மதகு. மதகு, பெரிய மடை அடைப்பும் திறப்பும் உள்ள பல கண்ணுள்ள ஏரி நீர் வெளிப்படும் மடை. மறுகால், அதிக நீர் கழிக்கப்படும் பெரிய வாய்க்கால். வளையம், வட்டமாய் அமைந்த குளம். வாய்க்கால், ஏரி முதலியவற்றை நீர்நிலைகளாக நமது பூர்வீக தமிழ் குலத்தின் இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. இவற்றில் கடலை தவிர மற்றவற்றில் மிச்சமுள்ளவை எத்தனை என்று ஆராய்ந்து பார்த்தால் நமது காலத்தில் நமது வருங்கால தலைமுறைக்கு எத்தனை தீங்கு ஏற்பட்டுள்ளது என்பதும், எந்த அளவிற்கு நீர் மேலாண்மையில் முற்காலத்தில் தமிழகம் சிறந்து விளங்கியது என்பதும் புரியும். என்ன நேயர்களே, சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படக்கூடிய நீர்நிலைகள் பற்றிய பல்வேறு சொற்கள் இடம்பெற கேட்டோம். என்றும் தமிழ், எதிலும் தமிழ், இனிக்கும் தமிழ், இன்பத் தமிழ் என்பது இந்த சொற்களின் மூலமாக நமக்கு புரிகிறதில்லவா?
1: இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து உதகை JSS மருந்தாக்கியல் கல்லூரியின் மாணவர் சிவா அவர்கள் வழங்கும் தமிழுரை.
2: எந்த வேறுபாடும் இல்லாமல் கடவுளை நேசிக்கிறான், உடலை மறக்கிறான். கடவுள் என்ற எண்ணத்தை தவிர மற்றெதுவும் அங்கு இருப்பதில்லை. இதுதான் சமரச அனுபவம். இதுதான் அற்புதமான ஆனந்தத்தின் உன்மாதம் எனப்படும். ராமகிருஷ்ண பரமஹஸ்தர், ராம தீர்த்தர், அனிமிஷாசாரிய, சைத்தன்ய மகாபிரபு போன்றவர்கள் இதே மாதிரியான ஆனந்த அனுபவத்தை அனுபவிக்கின்றனர். இவ்வாறாக சிந்தனைக்கு வேண்டிய மூன்று அம்சங்கள் முழுமையாக சேர்ந்தால்தான் சத்தியத்தின் சித்தியை அடைய முடியும். இப்படியாக சித்தியினை சித்திக்கும் கணங்கள் ஒவ்வொரு சமயம் மிகுந்த முயற்சியுடனும், ஒவ்வொரு சமயம் எந்தவித முயற்சியும் இல்லாமலும் வருவதுண்டு. ஒருவேளை புற உலகு பற்றிய சிந்தனை வெகு தீவிரமாக அமையுமாயின், அதுவே அதே விதமாக புற உலகுக்கு அப்பாற்பட்ட சத்தியத்தின் விஷயத்திலும் மாறுபடவும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. துளசிதாசன் இளைஞன் மனைவியிடத்தில் மிகுந்த காதல் கொண்டவன். ஒரு நாள் கூட அவளது பிரிவை பொறுத்து கொள்ளாதவன். தாய் வீட்டுக்கு சென்ற சதியை நினைத்து தடம் புரண்டு வரும் நதியையும் கடும் இருளில் நீந்தி பாம்பை கயிறென எண்ணி மாடியில் ஏறினான். உயிரையே மதிக்காத நேசமது. மனைவிக்கு சொல்ல முடியாத ஆனந்தம், அவ்வளவு மனக்கு லேசமாம் கூட. பிரியனே, உனது அன்பு வார்த்தைகளால் சொல்லதற்கரியது. இதே அன்பை கடவுளிடத்தில் செலுத்துவீர்களானால் அவன் உங்களுக்கு அருள்பாலிப்பது நிச்சயம் என்றாள். அதே கணத்தில் துளசிதாசன் ராமனின் அடியவனானான். சதி சிந்தனை ஒரே நொடியில் ராம சிந்தனையாக மாற்றியது. வாழ்வு முழுவதும் பெரும் படைப்புகளை செய்கிறோம். தடைபட சொற்பொறிவுகளையும் ஆற்றுகிறோம். ஆனாலும் அந்த துளசிதாசனைப் போல் ஆக முடியவில்லையே. ஏன்? மனையாளியின் ஓர் சொல் அவனை கரையேற்றியது. நமக்கு ரிஷி முனிகளின் சொற்கள் கூட மனமாற்றத்தை உண்டு செய்யவில்லை. ஏனெனில் அவன் மனையாளியின் சிந்தனையில் மூழ்கியிருந்தான். சிந்தனை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது அவனுக்கு தெரிந்தது. அன்பின் எல்லையை அவன் உணர்ந்திருந்தான். இருந்த அன்பை மற்றொரு இடத்தில் மாற்ற வேண்டியிருந்தது. மனையாளியின் உருவத்தை தள்ளி வைத்துவிட்டு அதில் ராமபிரானின் உருவத்தை வைத்தான். எங்கும் ராமனை கண்டான். எல்லா அங்கங்களும் ஒன்றுபட சிந்தனையின் விஷயம் கடவுளாகும்போது அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அறிவது மிகவும் அவசியமானது. சாதாரண பூ போல கடவுள் தெளிவாக காண்பதனால் அவனது சிந்தனை வெகு எளிதாகலாம். ஆனால் அது அப்படிப்பட்டதென்று தெரியாத பொருளின் மேல் அன்பு பூண்டு ஒழுங்கல், அதை பாராட்டுவது மற்றும் அதன் நினைப்பில் மூழ்குதல் அவ்வளவு சுலபமானதல்ல, சாத்தியமும் அல்ல. நம்மில் பலர் பூஜை, தியானம், ஜபம் போன்றவைகளை வாழ்நாள் முழுவதும் செய்து வருகிறோம். ஆனாலும் சிந்தனை என்பது இன்னும் நமக்கு உண்டாகவில்லை. ஏனெனில் கடவுள் விஷயத்தில் நமக்கு எந்தவித தெளிவும் இல்லை. இவ்வாறாக பலவித சாதிகரின் சங்கடம் என்னவென்றால், தியானத்தில் மனம் நிலைகொள்ளவில்லை என்பதுதான். எங்கே மனதை நிலைகொள்ள செய்வது என்பது தெரியாத போது நிலைப்படுத்துதல் என்பதற்கு இடமே இல்லை. ஓர் சாதகன் தியானம் செய்து கொண்டிருந்தான். மனம் எங்கும் நிலை கொள்ளவில்லை. என்ன செய்வதென்று அறியாமல் தனக்கு வழிகாட்ட ஓர் ஞானியிடம் சென்றான். தனது கஷ்டத்தை வெளிப்படுத்தினான். துஷ்ட மனதை கட்டுப்படுத்த உபயத்தை வினாவினான். அப்பொழுது அவனது மனம் இவ்வாறு சொல்லிற்று, ஞானியே கொஞ்சம் கேளுங்கள். இவன் தியானம் செய், சிந்தனை செய், நிலையாயிரு என சொல்கிறானே தவிர எதில் நான் நிலை பெற வேண்டும் என்பதையாகட்டும், எதை தியானிக்க வேண்டும் என்பதையாகட்டும் சொல்வதில்லை. ஆதலால் குறை யாரிடம் இருக்கிறது என்பதை நீங்கள்தான் சுட்டிக்காட்ட வேண்டும். இக்கதையில் சொல்லப்பட்டவர்களின் நிலையும் நமது நிலையும் ஒன்றே. நமது மனம் சாதாரணமான ஒன்றல்ல, அது விடாப்பிடியானது. மதி அபிமானம் கொண்டது. அதை ஒன்றை பிடித்தால் விடாது. அதனால் நீங்கள் எதை பற்றி வேண்டுமென சொல்கிறீர்களோ அதை விடாப்பிடியாக மனம் பிடித்து கொண்டவுடன் அதிலிருந்து அதை விடுவிப்பது மிகவும் கடினமானது. புத்தரின் மனம் அவனை அரண்மனையிலிருந்து அரண்யத்துக்கு அழைத்து சென்றது. சத்தியத்தை அவன் உணரும் வரை அவனுக்கு அது ஓய்வு கொடுக்கவில்லை. மனம் என்பது நல்லதான பொருள்தான். அதை புத்திசாலித்தனமாக உபயோகிக்க வேண்டும். அதை கடவுள் சிந்தனையில் ஈடுபடுத்துவதற்கு முன்னதாக கடவுளை பற்றி அறியவை பெறுவது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். கடவுள் யார்? எளிதாய் அறிய வேண்டுமெனின் அவன்தான் சத்தியம், உண்மை பொருள். அவன் சிவன், சுந்தரன். அவன் மது, தேன். சூரியோதயம், அதன் அஸ்தமயம். மிதக்கும் மேகங்கள், வீசும் காற்று, மின்னும் நட்சத்திர கூட்டங்கள், நதிகள், சிற்றோடைகள், சிறு பெரு மலைகள் போன்ற பார்ப்பவரை மோகிக்க செய்யும் எல்லா பொருள்களிலும் அவன் உறைந்திருக்கின்றான். காணும் எல்லா பொருள்களிலும் வியாபித்திருக்கும் அழகின் மெருகு அத்தேவன்தான். தாய், மனைவி, குழந்தைகள், மனை, கோவில், காடு, கடல், ஆகாயம் எங்கு பார்ப்பினும் தெரிய வருவது அளவை விட முடியாதது அழகுதான். இந்த பொருள்களை ஒரு கணம் மறந்துவிட்டு சிந்திக்கும் போது எங்கும் நிலையாக நினைவிருப்பது அழகு ஒன்றுதான். அங்கு வேறு எதுவும் இல்லை. ஓர் எல்லைக்குட்பட்ட அழகு விருப்பு வெறுப்புகளுக்கு காரணமாகலாம். ஆனால் எல்லையற்ற அழகு திவ்யமானது, பவ்யமானது. அது ஆசையை கடந்த உண்மை. அந்த அழகு மற்றும் கடவுள் இவை வேறு வேறு அல்ல. நாம் இது புவியின் அழகு, இது குழந்தையின் அழகு, இது அது சிரிக்கும் அழகு என்பதாக பாகுபடுத்தி கொள்கிறோம். வேறாக காண்பதை துரித்து இவை எல்லாவற்றிலும் இருப்பது கடவுளின் அழகு என்பதாக காண வேண்டும். இதற்கு ஓர் தனி பார்வையை நாம் கற்பித்து கொள்ள வேண்டும். திறந்த மனதுடையவராக இருக்க வேண்டும். இவ்வாறாக அழகில் கடவுளை காண்பதுதான். சிந்தனை. சரியான பார்வை எல்லாவற்றையும் மாறுபடச் செய்யும் திறனுடையது.

வெகு எளிதாக தீர்த்து வைக்க முடியும். இதற்கெல்லாம் காரணம் உனது பார்வைதான். எந்த பார்வை கொண்டு முதலில் இவளை மணந்தாயோ அதே பார்வை இப்போதும் இவளிடத்தில் செலுத்து. முதலில் எவ்வாறு இவளது வெறுக்கத்தக்க அழகு காணவில்லையோ அதேபோல் இப்போதும் அது தெரிய வராது. முதலில் இருந்த காதல் பார்வையோடு இப்போதும் அவளை காணத் தொடங்கு. அவள் மறுபடியும் இணையற்ற அழகு கொண்டு விளங்குவாள். கணவன் என்ற பார்வையை துறந்து காதலன் என்ற பார்வையோடு இவளை காணவும். உனது வாழ்வு ஸ்வர்க்கமாகும். சாக்ரட்டிஸின் மனைவி மிகவும் அடங்காதவள். அவளது பேச்சும் கேளச் சலிக்காது. சண்டை போடுவதிலும் அவளுக்கு நிகர் அவளே. அவ்வாறிருந்தும் சாக்ரட்டிஸ் அவளை மிகவும் காதலோடு நேசித்தான். அவ்வாறான மனைவியுடன் இருந்தும் அவனது வீடு சந்தோஷத்தின் இருப்பிடமாக திகழ்ந்தது. இதயத்தின் இனிமை பார்வையில் அழகு போன்றவை இருப்பின் உலகம் உலகத்தார் எல்லோரும் நன்றாகவும் அழகாகவும் காண்பர். அப்போது ஓர் ரொட்டி துண்டு இனிப்புணவாக மாறும். அன்னக்கஞ்சி அமுதமாகும். சிறுமனை அரண்மனையாகும். வாழ்வு இதயத்திற்கு மகிழ்ச்சி தரும்.

0: நிறைவாக புத்தக விமர்சனம்.
1: புத்தக விமர்சனம். புத்தகங்கள் நம்மை நாமே செதுக்கிக் கொள்ளும் ஒரு அழகான உளிகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மனநிலைமையில் இருக்கும்போது ஒரு புத்தகத்தை படிக்கிறோம், ரொம்ப சந்தோஷமான ஒரு மனநிலைமையில் அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது நாம் சந்தோஷமாக இருப்போம். அதே ஒரு புத்தகத்தை மீண்டும் நாம் ஒரு கவலையில் இருக்கும்போது படிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த புத்தகத்தினுடைய கதாபாத்திரங்கள் எல்லாம் கவலையாகவே நமக்கும் பிரதிபலிக்கும். ஒரு குழப்பத்தில் அந்த புத்தகத்தை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாமும் சில விஷயங்களில் குழம்பி போவோம். ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு துணிவோடு அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது அதில் வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம், வார்த்தைகள் எல்லாம் நமக்கு மீண்டும் ஒரு புத்துணர்வை கொடுக்கும். இப்படி தாங்க புத்தகம் அப்படிங்கிறது ஒரு நல்ல உளியாக இருந்து ஒரு மனிதனை செதுக்குகிறது. இன்றைய புத்தக விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம் தெரிஞ்சுக்க போகிற புத்தகம் கவிஞர் வாலி அவர்கள் இயற்றிய பாண்டவர் பூமி அப்படிங்கிற ஒரு புத்தகம். தமிழில் இருக்கக்கூடிய இரு பெரும் இதிகாசங்கள் அப்படின்னு சொன்னால் அது ராமாயணம் மகாபாரதம், இந்த இரண்டு இதிகாசங்கள் தான். அதில் மகாபாரதம் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே, கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை எல்லாம் படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு இதிகாசம் மகாபாரதம். இதனுடைய பெயரிலேயே இந்த இதிகாசத்தினுடைய தன்மை நமக்கு புலப்படும். மகாபாரதம் இவ்வளவு பெரிய ஒரு கதைகள், இவ்வளவு பெரிய நிகழ்வுகள், இவற்றையெல்லாம் மிக அழகாக தன்னுடைய கவிதை நடையிலே எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் அமைத்திருக்கிறார் பாண்டவர் பூமி என்னும் நூலில் கவிஞர் வாலி அவர்கள். அவர் ஒரு உன்னத கவிஞர் என்றே சொல்ல வேண்டும். தன்னுடைய வார்த்தைகளின் வர்ண ஜாலங்களை எல்லாம் இந்த புத்தகத்திலே அவர் கையாண்டிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். மகாபாரதம் என்று எடுத்துக்கொண்டோமானால் அதில் பஞ்ச பாண்டவர்களினுடைய வாழ்க்கை வரலாறு, கௌரவர்களினுடைய வாழ்க்கை வரலாறு, இதற்கிடையே கர்ணனுடைய பிறப்பு வரலாறு, கிருஷ்ணனுடைய தூது வரலாறு, போர் என்று ஏகப்பட்ட கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு காவியம் மகாபாரதம். இந்த மகாபாரதம் என்பது படிப்பதற்கு மிக நீண்டதொரு காவியமாக நாம் அனைவருமே நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவற்றை மிக எளிதாக கொடுத்திருக்கக்கூடிய புத்தகம்தான் பாண்டவர் பூமி என்று சொல்ல வேண்டும். எடுத்துக்காட்டாக ஒரு சில உவமைகளோடு இந்த புத்தகத்தை பற்றிய விமர்சனம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதாவது கர்ணனுடைய பிறப்பு என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. குந்தி தேவியார் தன்னுடைய முனிவர் தனக்கு கொடுத்த ஒரு வரத்தினை பரிசோதிக்க எண்ணி சூரிய பகவானை நோக்கி அந்த மந்திரத்தை பிரயோகிக்க உடனடியாக குந்தி தேவியாருக்கு ஒரு அழகிய ஆண் மகன் பிறக்கின்றான். அவனுடைய பெயர் கர்ணன். திருமணத்திற்கு முன்பே தான் ஒரு குழந்தைக்கு தாய் என்று சொன்னால் அரச பரம்பரையில் என்ன நினைப்பார்கள், எப்படி நடத்துவார்கள், இந்த சமூகம் என்ன சொல்லும், இதையெல்லாம் கருத்தில் கொண்டு குந்தி தேவியார் உடனடியாக கர்ணனை ஒரு அழகிய பெட்டகத்தில் வைத்து அந்த பெட்டகத்தை கங்கை ஆற்றிலே மிதக்க விடுகிறாள். இது கர்ணனுடைய பிறப்பு. அந்த கங்கையில் ஒரு தேரோட்டியானவர் குளிக்கும் பொழுது அந்த பெட்டியானது அவருடைய கையில் அகப்பட்டு கர்ணன் தேரோட்டியின் மகனாக வளர்க்கப்படுகிறார்.

இது எல்லாமே நாம் அறிந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகளாக மகாபாரதத்திலே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இதையே கவிஞர் வாலி அவர்கள் ஐந்தே வரியில் கர்ணனுடைய பிறப்பை குறிப்பிட்டிருக்கிறார்கள். எவ்வாறு? ஒரு மங்கையில் உதித்து உடனே சங்கையில் அகல கங்கையில் விடப்பட்டவன், அந்த கங்கையில் ஒருவன் முங்கையில் அவன் அங்கையில் அகப்பட்டவன் என்று கர்ணனுடைய பிறப்பினை மிக அழகாக ஐந்தே வரிகளில் சொல்லி முடிக்கிறார். இதே போன்றுதான் மற்றொரு எடுத்துக்காட்டு, ஒரு நந்தவனத்திலே அர்ஜுனனும் கிருஷ்ணனும் உலாவுகின்றனர். அப்பொழுது அர்ஜுனன் கேட்கின்றார் கிருஷ்ணரை பார்த்து, கிருஷ்ணா, என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்வுகள் அனைத்திலும் நீ உடனிருக்கிறாய், என்னை பாதுகாக்கிறாய், எனக்கு வழிகாட்டுகிறாய், இவை அனைத்தையும் எனக்கு நீ தருகின்றாயே, என்ன காரணம், என் மீது உனக்கு அவ்வளவு அன்பா என்று. ஆமாம் அர்ஜுனா, உன் மீது எனக்கு அன்புதான் என்று அவர்களிடையே நடைபெறக்கூடிய அந்த உரையாடலை மிக அழகாக கவிதை வரிகளிலே படைத்திருக்கிறார். எப்படி? கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார், ஆமாம் அர்ஜுனா, ஆசையுள்ள காதலிகள் எனக்கு 1000 பேர் இருப்பினும் மீசையுள்ள காதலி நீ மட்டும் தானடா என்று அந்த நட்பிற்குரிய இலக்கணத்தையும் அன்பையும் அங்கே பிரதிபலிக்கும் வகையில் தன்னுடைய கவிதை வரிகளை படைத்திருக்கிறார். இதே போன்றுதான் மற்றொரு எடுத்துக்காட்டு என்று எடுத்துக்கொண்டால், மகாபாரத போர் மூழும் சமயம் கிருஷ்ணனிடத்திலே துரியோதனனும் அர்ஜுனனும் உதவி கேட்டு வருகிறார்கள். கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய நீண்ட உறக்கத்திலே இருக்கிறார். அப்பொழுது முன்னதாக துரியோதனன் அந்த இடத்திற்கு வந்து, துரியோதனனுடைய மனது என்ன சொல்கிறது? கிருஷ்ண பரமாத்மா தூங்கிக் கொண்டிருக்கிறார், அவருடைய கால் பாதத்தில் போய் நாம் நிற்க வேண்டுமா? வேண்டாம், தலைக்கு பக்கத்திலேயே நாம் நிற்போம் என்று அங்கே கிருஷ்ணனுடைய தலையருகே துரியோதனன் நின்று கொண்டிருக்கிறார். அதன் பிறகுதான் அர்ஜுனன் வருகிறார் உதவி கேட்டு. ஆனால் அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய பாதத்தில் படும்படியாக அந்த இடத்திலே போய் நின்று கொண்டிருக்கிறார். கிருஷ்ணன் தன்னுடைய உறக்கத்திலிருந்து கண் விழித்தவுடன் பார்ப்பது அர்ஜுனனை. வா அர்ஜுனா, உனக்கு என்ன வேண்டும், என்ன உதவி வேண்டும் என்று கேட்கிறார். உடனே துரியோதனன் சொல்கிறார், கண்ணா, நானும் உன் பின்தான் நிற்கிறேன், என்னை உனக்கு தெரியவில்லையா என்று கேட்கிறார். அடடா துரியோதனா, நீயும் என் பின்னே நிற்கிறாயா என்று சொல்லும் பொழுது ஒரு அழகான இரு வார்த்தையில் அந்த நிகழ்வுகளை படம் பிடித்து காட்டுகிறார் கவிஞர் வாலி. எவ்வாறு? முந்தி வந்தவன் நீயாயினும் என் முன்னால் வந்தவன் அர்ஜுனன் தானே என்று கிருஷ்ணன் சொல்லும் வகையிலே அந்த வரிகளை அழகுற அமைத்திருக்கிறார். இதுபோன்று பல்வேறு வரிகளுடன் பாண்டவர் பூமி என்னும் நூல் மிக மிக கவிதை நயத்துடன் எளிய நடைமுறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நூலை வாசிக்கும் பொழுது மகாபாரதத்தினுடைய முழு இதிகாசங்களையும் நாம் வாசித்த ஒரு உணர்வு நமக்குள் ஏற்படுகிறது. அதே நேரம் எளிய தமிழில் இருப்பதன் காரணமாக இதனை ரசித்து ரசித்து ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் ருசித்து ருசித்து பருகும் வகையில் அள்ளி தேனாக தந்திருக்கிறார் கவிஞர் வாலி அவர்கள் பாண்டவர் பூமி என்னும் நூலில். என்ன நேயர்களே, இன்றைய புத்தக விமர்சனம் நிகழ்ச்சியில் கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய பாண்டவர் பூமி என்னும் கவிதை நூலை பற்றி தெரிந்து கொண்டோம். நீங்களும் இந்நூலை படித்து அதனுடைய இன்பத்தில் திளைத்திருங்கள். நேயர்கள், இதுவரை இடம்பெற கேட்டது இலக்கிய இன்பம். இன்றைய இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியில் தமிழுரையும் அதனை தொடர்ந்து நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய சொற்களின் சிறப்பு நிறைவாக புத்தக விமர்சனமும் இடம்பெற கேட்டீர்கள். நேயர்களே, நீங்களும் இந்நிகழ்ச்சி குறித்த விமர்சனங்கள் மற்றும் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி நிலையம், ஃபிங்கர் போஸ்ட் அஞ்சல், உதகமண்டலம் 6 4 3 0 0 6.

டயல் பண்ணி டயல் பண்ணி போர் அடிச்சு போச்சா? இனி டைப் பண்ணா போதும், உங்க விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். உங்க ஊட்டி எஃப்எம் 101.8 வாட்ஸ்அப் மற்றும் பேஸ்புக் வழியாக உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். தினமும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை உலாவரும் தென்றல். இது உங்கள் விருப்பம், இசையாகும் நேரம்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்திலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் மழையில்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவான அளவுகளும்: நீலகிரி மாவட்டம் அலக்கரை எஸ்டேட் 10 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் கூனூர் எடப்பள்ளி ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், பர்லியார் 7 சென்டிமீட்டர், கோவை மாவட்டம் மக்கினம்பட்டி ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், பொள்ளாச்சி ராமநாதபுரம் மாவட்டம் முடுக்குளத்தூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி கூனூர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், காஞ்சிபுரம் மணமேல்குடி திருச்செந்தூர் சங்கரன் கோவில் பெரியகுளம் கொல்லிமலை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடையாமடை ஊத்து ஆழியார் அன்னவாசல் சின்கொனா நாலுமுக்கு பூதப்பாண்டி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், சிவலோகம் அருப்புக்கோட்டை மயிலம் சேரன்மாதேவி பாபநாசம் ஆனைமலை வட்டாட்சியர் அலுவலகம் முசிறி மேலூர் குலசேகரப்பட்டினம் வால்பாறை தாராபுரம் போடிநாயக்கனூர் திருப்பத்தூர் பெரம்பலூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாறுதல் ஏதுமில்லை. ஈரோடு கரூர் திருவள்ளூர் மாவட்டங்களில் அதிக அளவு வெப்பநிலை 3.1 முதல் 5 டிகிரி வரை இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை கோவை தர்மபுரி கன்னியாகுமரி மதுரை திருப்பத்தூர் திருச்சி வேலூர் மாவட்டங்களில் 1.6 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையாக 37.6 டிகிரி செல்சியஸ் ஈரோட்டில் பதிவாகியுள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் 24.2 டிகிரி செல்சியஸ் தர்மபுரியில் பதிவாகியுள்ளது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.2 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. இன்று கோவை திருநெல்வேலி நீலகிரி தேனி தென்காசி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் காற்று இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் அரியலூர் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு சேலம் மாவட்டங்களில் காரைக்காலில் ஒரு சில பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை கோவை நீலகிரி தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. திண்டுக்கல் விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. 11ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரை கோவை நீலகிரி திண்டுக்கல் விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 15ஆம் தேதி வரை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காவேரி டெல்டா பகுதிகள் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது.

0: கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 33.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.4 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 3 மணி.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். வானவில் வணக்கம் நேயர்களே. அழகான வண்ணங்களை கொண்ட வானவில் போல பல வண்ணமயமான பாடல்களை வகைப்படுத்தி தர வருகிறது வானவில் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நேயர்களோடு இணைவது நான் உங்கள் நண்பன் கோ கனகராஜ். இப்போது இணைய வலைதளங்களில் நாம் அதிகம் பார்ப்பது என்னன்னா, அந்த கால 80s ஸ்டைல் புகைப்படங்களை அதிகமாக பதிவிறக்கம் செய்யறத பார்க்குறோம். அப்படியான நடையுடை பாவனைகளை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாங்க. பல நினைவலைகளை தந்த காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் போதும் இருந்த போதும் இந்த பாடல்களுக்கு தானா ஆட்டம் வர செய்த பாடல்கள் அப்படின்னாலே 80s காலகட்டங்கள்ல வந்த டிஸ்கோ டான்ஸ் பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் வலம் வருகிறது டிஸ்கோ நடன பாடல்களின் தொகுப்பு.

டிஸ்கோ நடனம் அப்படிங்கிறது உருவானதுக்கான நிறைய வரலாறு இருக்கு. இருந்தாலுமே நம் தமிழ் திரையுலகில் டிஸ்கோ நடனம் அப்படிங்கிறது ஒயிட் அண்ட் பிளாக் காலகட்டங்கள்ல இருந்து வந்திருந்தாலுமே 70 காலகட்டங்களுக்கு பிற்பகுதியில வந்து குறிப்பாக 80களின் துவக்கத்தில் அதிகாரப்பூர்வமான கலர்ஃபுல்லான மேற்கத்திய பாப் மற்றும் டிஸ்கோ இசையின் தாக்கம் பரவியது அப்படின்னு சொல்லலாம். அதன் அலை வீச தொடங்கியதுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்களை திரைத்துறையில் குறிப்பாக இசைத்துறையில் கேட்க முடிந்தது அப்படின்னு சொல்லாங்க. முதல் பாடலையும் கேட்க இருக்கிறோம் நேர்களே. இனிமை நிறைந்த உலகம் இருக்கு, இனியும் கவலை எதற்கு, எங்கேயும் எப்போதும் சங்கீதம் தான். அப்படியான ஒரு சந்தோஷத்தை தன்னுடைய பாடல் வரிகளிலே கண்ணதாசன் அவர்கள் வந்து கொடுத்திருப்பார். அந்த வரிகளை மெய்ப்பித்த பாடல் இதுவும் கூட என்று சொல்லலாங்க. எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய நயமான இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய குரலில் வந்த பாடல், என்றென்றும் தித்திக்கும் பாடல் என்றே சொல்லலாம். 1979 வெளியாகி 47 ஆண்டுகள் கடந்தும் ரசனைத்துவத்தோடு இன்றளவும் கேட்டுக்கொண்டிருக்கும் பாடல் பட்டியலில் கட்டாயமாக இந்த பாடலும் இருக்கத்தான் செய்கிறது என்றே சொல்லலாம். நினைத்தாலே இனிக்கும் படத்திலிருந்து இந்த பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

பாடலை கேட்கும் போதே அந்த பாடலின் லைட் செட்டிங் நம்ம கண் முன்னாடி கலர்ஃபுல்லா வந்து போகுது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பாட்டை கேட்கும் போதுமே அனைவருமே இந்த பாடல் காட்சிகள்ல வந்து மெய்மறந்து லயித்திருப்பது போல காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். கமலஹாசன் அவர்களின் நடனம் சொல்ல வேண்டியதில்லைங்க, தனித்துவமான ஒரு நடனத்தை கொடுத்திருப்பார் இந்த பாடலில். நடிகர் நாகேஷ் அவர்களின் நகைச்சுவை அப்படிங்கிறது யாராலும் மறக்கவே முடியாது. தன்னுடைய உடல் மொழிகளால் நகைச்சுவை திறமையை காண்பித்த நடிகர் என்றாலுமே அநேக பாடல்களில் இந்த டிஸ்கோ நடனத்தை நிரூபிப்பதில் தவறியதில்லை. இருந்தாலுமே ஒயிட் அண்ட் பிளாக் திரைப்படங்களில் பார்ப்பதற்கு ஏதுவாக

இல்லாவிட்டாலும் கலர் திரைப்படங்கள் தொடங்கிய காலகட்டங்களில் வந்த திரைப்பாடல்களில் வண்ண குறிப்பிட்ட சதவிகித கவர்ச்சியை தந்தது என்றே சொல்லலாங்க. ஆள்பாதி ஆடைப்பாதி என்பது போல அடுத்த ஒரு டிஸ்கோ பாடலையும் இப்போ கேட்க போறோம். 1981 வெளிவந்த இந்த படம் புத்தாண்டு தொடக்கம் அப்படின்னாலே கட்டாயம் இந்த பாடல் முதல் பாடலாக இருக்கும். அப்படியான ஒரு இடத்தை பிடித்த பாடல் அப்படின்னு சொல்லலாங்க. எல்லா இடங்களிலும் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு இந்த பாடல் ஒலிக்க தவறியதில்லை எனலாம். சகலகலா வல்லவன் படத்தில் இருந்து SP பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில் இந்த பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

அறுபது எழுபது காலகட்டங்களில் சந்திரபாபு அவர்களை நம்ம மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். அவருடைய நடனத்திலையும் இப்படியான ஒரு மேற்கத்திய நடனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். அப்படியான உடல் அசைவுகளால் தன்னுடைய அழகான நடனத்தை வந்து ஒவ்வொரு பாடலிலும் காண்பித்திருப்பார். அது மட்டுமல்லாது டிஸ்கோ பாடல்கள் அப்படிங்கும் போது கேட்க கேட்க இனிமையாகவும் ஒரு சந்தோஷமாகவும் ஆட்டம் போடக்கூடிய ஒரு துள்ளல் பாடலாகவும் இருக்கும். அப்படியான பாடல்கள் அப்படிங்கும் போது கமலஹாசன் அவர்கள் தான் ஒரு நடிப்பில் மட்டுமல்லாது நடனத்திலும் பன்முக திறமையாளராக இருக்கிறத வந்து அவருடைய நடனங்கள்ல நம்ம பார்க்க முடிகிறது. டிஸ்கோவிற்கான தமிழ் திரையின் முழுமையான சகாப்தத்தை தொடங்கியது அப்படிங்கும் போது 80 காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லலாங்க. இளையராஜா, சங்கர் கணேஷ் போன்ற இசையமைப்பாளர்கள் டிஸ்கோ பீட்ஸ்களை, ட்ரம்ஸ் மிஷின்களை அதிக அளவில் பயன்படுத்த தொடங்கினார்கள். டிஸ்கோ பாடல்களை கேட்கும் போது தானாக ஆட்டம் போட வைக்கும் கால்களை, அதுதாங்க இசைத்துறையின் தமிழ் திரையுலகின் பொற்காலம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அடுத்த பாடலையும் கேட்கவிருக்கின்றோம் நேயர்களே. 1983 வெளிவந்த படம் மலேசிய வாசுதேவன் அவர்களின் குரலில் இந்த பாடல் ஒலிக்க கேட்கலாம். அடுத்த வாரிசு படத்தில் இருந்து கேளுங்க. இது 101.8, இங்கு எல்லாமே செம ஹிட்டு.

ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை.

டிஸ்கோ டான்ஸ் மாதிரியான திரை பாடல்களில் அதிக நடனம் இல்லாவிட்டாலுமே அதன் காட்சி அமைப்புகளே ரசிகர்களின் மனதை கவர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் டிஸ்கோ பாடல்கள் அன்றைய காலகட்டங்களில் விழாக்கள், திருமண நிகழ்ச்சிகள் அப்படின்னு பல இடங்களில் பாடல்கள் அதிகமாக ஒலித்திருக்கு. இதற்கு பெரியவர்கள் முதல் குட்டி குழந்தைகள் வரை போட்டி போட்டுக் கொண்டு நடனம் ஆடும் ஒரு வகை பாடலின் இசையமைப்பு அப்படின்னு சொல்லலாங்க. பல முறை ஒன்ஸ் மோர் கேட்டு பாடல் கச்சேரிகளில் கேட்ட பாடல்கள் என்று கூட சொல்லலாம். நல்லவனுக்கு நல்லவன் படத்தில் இருந்து கே ஜே ஏசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி அவர்களின் குரலில் இந்த பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

இந்த டிஸ்கோ நடனத்தை குறிப்பாக 1970களில் அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் வந்து தொடங்கி 1977 சாட்டர்டே நைட் ஃபீவர் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த டிஸ்கோ நடனத்திற்கென்று எந்தவித விதிமுறையோ கட்டுப்பாடுகளோ இல்லை. பாடலின் வீட்டுக்கு ஏற்ற மாதிரியே தாளத்திற்கு எப்படி வேணாலும் ஆடலாங்க. அதனாலதான் இது மாதிரியான பாடல்கள் பாமரர்களையும் மிக விரைவில் கவர்ந்து ஆட வைத்தது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் கண் கவர்ச்சிகளில் அதிக அலங்காரங்களை மையமாக கொண்டு பாடல்கள் வந்ததே அதிக ஈர்ப்பை தந்தது எனலாம். படத்தின் சுவரட்டிகள் மூலமே டிஸ்கோ டான்ஸ் ஸ்டிக்கர்கள் நிறையவே இருக்கும். இந்த படத்துல டிஸ்கோ டான்ஸ் இருக்கு அப்படிங்கறத ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்று படங்களை பார்க்க வைத்த காலகட்டம் 80 காலகட்டங்கள் எனலாம். நடனமே ஆட தெரியாவிட்டாலும் அந்த ஆடைகள் ஒருவரை அந்த இசைக்கும் ஆட வைக்க முடியும் அப்படிங்கறத காண்பித்த பாடல் தாங்க இது. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா அவர்கள் பாடிய இந்த பாடலை கேட்கலாம். பாக்கியராஜ் அவர்கள் எழுதி தயாரித்து இயக்கி நடித்த திரைப்படமான 1984 வெளிவந்த தாவணி கனவுகள் படத்திலிருந்து இந்த பாடலை கேட்கலாம். கேளுங்க, இது ஊட்டி FM 101.8.

தமிழ் திரையில் டிஸ்கோ நடனம் பிரபலமடைந்த போது அற்புதமான பிரத்யேகமான கலைஞர்களும் உருவானார்கள் என்றே சொல்லலாம். அந்த நடனங்களுக்காகவே நடிகர் நடிகைகளுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கப்பெற்றது. அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய அதிவேக டிஸ்கோ மற்றும் கிளப் நடனத்தால் 80-90களில் பெரும் வரவேற்பை பெற்றனர் எனலாம். அதனைத் தொடர்ந்து நடனத்தில 80களின் இறுதியில் பிரபுதேவா போன்ற நடன ஆசிரியர் மற்றும் நடிகர்கள் வருகையால் தமிழ் சினிமாவின் நடன பாணியை அடுத்த கட்டத்திற்கு மாற்றினார்கள் எனலாம். நேர்களை அடுத்த பாடலையும் கேட்கலாம். 1983 வெளிவந்த படமான தங்கமகன் படத்திலிருந்து இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் எஸ் வி பாலசுப்பிரமணியம், வாணி ஜெயராம் அவர்களின் குரலில் பாடல் இதோ.

0: missing you.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானவில். இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது 80 காலகட்டங்களில் வந்த டிஸ்கோ நடன பாடல்களின் தொகுப்பு.

நடிகர் நாகேஷ் அவர்கள் நடனத்தின் மீது கொண்டிருந்த ஆர்வத்தை தன்னுடைய மகன் மூலமாக திரைத்துறைக்கு டிஸ்கோ நடனத்தை மெய்ப்பித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். 1985 இந்தியில் மிதுன் சக்கரவர்த்தி அவர்கள் நடித்து மெகா ஹிட்டான டிஸ்கோ டான்சர் படத்தின் அதிகாரப்பூர்வ தமிழ் ரீமேக் படமாக வெளிவந்ததுதான் பாடும் வானம்பாடி. 1985 வெளியானது இந்த படம். இதில் புது நடிகராக ஆனந்த் பாபு அவர்கள் கதாநாயகனாக நடித்திருப்பார். இந்த படத்தில் வந்த அந்த பாடலை தான் கேட்க போறோம். பெரும் வரவேற்பை பெற்றது இந்த பாடலுக்காகவே அந்த படம் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படியான ஒரு பாடல் பாப்பி லஹரி மற்றும் சங்கர் கணேஷ் அவர்களுடைய இசை அமைப்பில் SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய இந்த பாடலை கேட்கலாம். பாடும் வானம்பாடி படத்திற்காக கேளுங்க. இது ஊட்டி FM 101.8. இங்கு எல்லாமே செம ஹிட்டு.

அனைவரையும் டிஸ்கோ நடனத்தில் ஈர்த்த பாடல் இது என்றே சொல்லலாங்க. டிஸ்கோ நடனத்தின் சிறப்பு என்னன்னா, நாம் சந்தோஷமான தருணங்களில், விழாக்கள், யார் எப்படி வேணாலும் இந்த பாடலுக்கு தங்களுடைய மகிழ்ச்சியை நடனத்தில் வெளிக்காட்டுவார்கள். அதுதாங்க 80s 90s டிஸ்கோ நடனத்தின் ஒரு சிறப்பம்சம் ஈரலாம். அடுத்த பாடலையும் கேட்கவிருக்கிறோம். 83ஆம் ஆண்டு வெளிவந்த படமான தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், S ஜானகி அவர்கள் பாடியிருப்பாங்க. இளையராஜா அவர்களுடைய இசை அமைப்பில் இந்த பாடல் கேளுங்க. இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

இப்படியான ஓர் இசை அமைப்பு கூடிய பாடல்களை இப்போது கேட்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. பாடல் வரிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அழகான தங்களின் இசை அமைப்பை தந்த காலகட்டங்கள் அப்படின்னா 80-90 காலகட்டங்கள் தான், அதை மறுக்க முடியாது என்றே சொல்லலாங்க. தொடர்ந்து அடுத்த பாடலையும் கேட்கவிருக்கிறோம். வெற்றி விழா படத்திலிருந்து இந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி அவர்களின் குரலில் ஒலிக்க கேட்கலாம்.

நேயர்கள், இதுவரைக்கும் வானவில் நிகழ்ச்சியில் 80s காலகட்டங்களில் திரைத்துறையில் ஜொலித்த டிஸ்கோ நடன பாடல்களின் தொகுப்பினை கேட்டீர்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரத்தில் வேறு ஒரு பாடல்களின் தொகுப்போடு வானவில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெறுகிறேன். நான் உங்கள் நண்பன் கு. கனகராஜ்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மகளிருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் ஆயுஷ் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருந்து சட்ட திருத்த வரைவினை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் துறை பெரிய அளவில் சீர்திருத்தங்களை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. அரசியல் சாசன அமைப்புகளுக்கு எதிராக தெரிவிக்கப்படும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் ஜனநாயக அமைப்புகளின் மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கையை சிதைக்க வழிவகுக்கும் என்று முன்னாள் நீதிபதிகள் 42 பேர் கடிதம் எழுதியுள்ளனர். அமைதிக்கான நோபல் பரிசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவநீதம் பிள்ளைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. தாராபுரத்தில் தாவேக வேட்பாளர் திருமதி சத்யபாமா 9,471 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மதுராந்தகத்தில் திருமதி மரகதம் குமரவேல் முன்னிலை வகிக்கிறார். எகிப்த் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். உலக பவுல்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ராஞ்சியில் நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 276 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை 34.4 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 149 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8, நேரம் 4:02.

தொடர்ந்து கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். ஒவ்வொரு நாளும் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு தலைப்புல தான் நம்ம வந்து விளையாடிட்டு இருப்போம். இன்றைக்கு என்ன தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிட்டா நம்ம வாழ்க்கையே பாத்தீங்கன்னா அப்படியே நிம்மதியா ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் யார் அப்படின்ற இந்த கேள்விக்கு பின்னாடிதான் நம்ம வாழ்க்கையே ஓடிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியுமே வந்து பாத்தீங்கன்னா நான் யார் அப்படின்றதுல தான் அமைய போகுது. நான் கொடுக்குற இரண்டு அல்லது மூன்று க்ளூஸ் வச்சுட்டு நீங்க வந்து அந்த நபர் யார் இல்ல அந்த பொருள் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இன்றைய எதிரும் புதிரும். இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்து கொண்டு விளையாடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 9344901018 அப்படின்ற இந்த எண் உள்ளூர் நேயர்களுக்காகவும், 9342901018 அப்படின்ற இந்த எண் வெளியூர் நேயர்களுக்காகவும், 8300019101018 அப்படின்ற இந்த எண் புதிய நேயர்களுக்காகவும் இருக்கு. ஸோ இந்த எண்களில் நீங்க டயல் பண்ணி இந்த நிகழ்ச்சியில விளையாடலாம். இல்லை வாட்ஸ்அப் மூலமாக கூட நாங்கள் எங்களோட ஆன்சர்ஸ் அனுப்புகிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 8300019101018 அப்படின்ற இந்த எண்ணிற்கு உங்களுடைய பதில்களை வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் அனுப்பலாம். நிகழ்ச்சியில் விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான பாடல் இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8 எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: தித்திகுதே திரைப்படத்திலிருந்து கேட்ட அந்த பாடல் திப்பு ஸ்ரீவர்தினி இருவரும் இணைந்து பாடியது. நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருக்கும் நேயர் யாருங்கிறதுன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்கிறது?
1: கோவை மாவட்டம் சின்னவளம்பச்சேரியிலிருந்து செல்வராஜ் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: சூப்பரா இருக்கும் செல்வராஜ், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க சூப்பரா இருக்கிறோம் மேடம்.
0: ஓகே, அப்ப டைரக்டா உங்களுக்கான கேள்விக்கு போயிடலாங்களா?
1: ஓகே மேடம்.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வியில உங்களுக்கான க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் கண்கள் வெவ்வேறு திசையில் பார்க்க முடியும்.
1: சரிங்க மேடம்.
0: என் நாக்கு என் உடலை விட நீளமாக இருக்கலாம். நான் யார்?
1: பச்சோந்தி.
0: பச்சோந்தி, டப்புன்னு சொல்லிட்டீங்க, எப்படி? அப்படிங்களா, மிக சரியான விடை சொன்னீங்க. முதல் நேயரா வந்து சரியான விடை சொன்னீங்க, வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ மேடம்.
0: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கிறதுன்னு பாக்கலாம். வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
2: வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
0: நல்லா இருக்கும் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். எப்படி இருக்கு மேம் இன்னைக்கு ஊட்டியில கிளைமேட் எல்லாம்?
0: சூப்பரா இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் வெயில், அப்படியே கொஞ்சம் மழை வர மாதிரி அப்படி மிக்ஸ் ஆகி நல்லா இருக்கு. அங்க எப்படி இருக்கு, பரவாயில்லைங்களா?
2: பயங்கரமான வெயிலா தான் மேம் இருக்கு.
0: அப்படிங்களா? ஓகே, சரி, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம கேள்விக்கு போயிடலாங்களா? கேள்வியில உங்களுக்கான க்ளூக்கு போயிடலாங்களா?
2: போலாம் போலாம்.
0: ஓகே, உங்களுக்கான அந்த க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உலகின் மிக வேகமான விலங்கு. நான் யார்?
2: என்ன?
0: உலகின் மிக வேகமான விலங்கு நான் யார்?
2: சிறுத்தை.
0: சிறுத்தை, ஃபர்ஸ்ட் க்ளூலயே சொல்லிட்டீங்க. எப்படி?
2: ஏன்னா கேள்விப்பட்டிருக்கிறேன் மேம், எல்லா விலங்கோட சிறுத்தை தான் பயங்கரமா ஓடும். ஒரு கால் இந்த இடத்துல வச்ச தாவி இன்னொரு இடத்துக்கு போகும். அந்த அளவுக்கு ஃபாஸ்டஸ்ட் இது சீட்டா. அது கேள்விப்பட்டிருக்கேன்.
0: ஆமா, சீட்டா. ரொம்ப சரியான விடை கொடுத்தீங்க, நன்றி சந்திரசேகர். ஓகே, நம்ம நேயர்கள் எல்லாரும் தொடர்ந்து சரியான விடை அழுதி கொடுத்துட்டே இருக்காங்க. தொடர்ந்து வர அடுத்த நேயரும் அதே மாதிரி விடை கொடுக்கறாங்களான்றத பார்க்கலாம். வணக்கம் மோட்டி எஃப்எம்.
3: அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க யாருங்கிறது?
3: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம்.
0: ஓகே சண்முகம், எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கு, நீங்களா எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும். நியூஸ் கேட்டுட்டு இருக்கீங்களா? முதல் க்ளூலே மிக சரியான விடை சொல்றீங்க, நன்றி. ஓகே, வந்த நேர்கள் எல்லாருமே மிக சரியான பதில்கள் கொடுத்துட்டாங்க. நிகழ்ச்சியில சுவாரஸ்யமான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. இதை தொடர்ந்து மேலும் பல கேள்விகள் நம்ம கேட்கலாம். இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

0: திருமகன் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் அவருடைய குரல்ல அருமையான அந்த பாடலை கேட்டோம். எதிரும் புதிரும் நிகழ்ச்சி கேட்டிருக்க இந்த நேரம் 4:17 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியில இணைந்து இருக்கக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் பா.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: சித்ராமணிக்கு பேசுறப்பா. நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்லா இருக்கிறோம்ப்பா. எதிரும் புதிரும் சொல்லிருக்கீங்க.
0: ஆமா, இன்றைக்கு நான் யார் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்காக இப்படியுமா?
1: ஆமா, நீங்க கேக்குறதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன்.
0: அருமை அருமை,
1: பார்க்காம பேசுறது.
0: அந்த பதிலுக்காகவே ஒரு அப்ளாஸ் கொடுத்துறேன் நானு. சரி, தொடர்ந்து உங்களுக்கான க்ளூ என்னன்றது பாத்துடலாங்களா? சரி, நான் பாலைவனத்தில் வாழ்பவன். நான் யார்?
1: பாலைவனத்தில் வாழ்பவன். ஒட்டகம்.
0: ஒட்டகம், இது எப்படி? அது மொத க்ளூலயே கண்டுபிடிச்சிட்டீங்க. பரவாயில்ல, உங்க நேர்மைய பாராட்டி இன்னொரு முறை. ஓகேவா, மிக்க நன்றி, ரொம்ப அழகா பேசுனீங்க, நன்றி. நேர்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சுறுசுறுப்பாகவே வந்து முதல் க்ளூலயே கரெக்டான பதில்கள் சொல்றாங்க. நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
2: நான் தென் பொன்மணியில இருந்து தேனா மணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம் மணிகண்டன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கிறேங்க. நிகழ்ச்சி ஆரம்பத்துல இருந்தே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குங்க.
0: ஆமா, எல்லாரும் சரியான பதில் சொல்லிட்டே இருக்காங்க.
2: ஆமாங்க ஆமாங்க, டக்கு டக்குன்னு விட தெரியுது, லைன் கிடைக்கல.
0: ஓகே ஓகே, சரி, இந்த இது முயற்சி பண்றீங்களா, கேக்கலாங்களா?
2: முயற்சி பண்ணலாங்க, முயற்சி பண்ணல, ஏன்னா முயற்சி தானே.
0: நான் பறப்பேன்
2: ஆனால்
0: இன்னொரு க்ளூ, இரவில் நான் கண் விழித்திருப்பேன்.
2: பறப்பேன், பறவை அல்ல, இரவில் கண் விழித்திருப்பேன். ஈசல் பூசிங்க.

0: செல் பூச்சிங்களா? இல்லைங்களே. சரி, இந்த ஒரு க்ளூ
1: தரவா? சொல்லுங்க.
0: ஒளி அலைகளை பயன்படுத்தி இருட்டில் வழி கண்டுபிடிப்பேன், நான் யார்?
1: வவ்வால். வவ்வாலுங்க.
0: சிறப்பான பதில், ரொம்ப கரெக்டா சொன்னீங்க, நன்றி.
1: அம்மா வவ்வால் பஸ்லயே சொல்ல வேண்டியதானு சொல்லுவீங்க, அம்மா சொல்லுதுங்க.
0: இல்ல இல்ல, இருந்தாலும் நீங்க முயற்சி பண்ணீங்க இல்லையா?
1: அந்த ஒளி அலை இதுங்கிறப்ப கண்டுபிடிச்சு
0: கண்டுபிடிச்சேன், அதுக்காகத்தான் நம்ம ரெண்டு மூணு க்ளூ வச்சிருந்தோம்.
1: ஆமா ஆமாங்க, நன்றிங்க. இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு இல்லைங்களா?
0: கண்டிப்பாக, கண்டிப்பாக
1: தெரியறதுக்கு வாய்ப்பா இருக்குங்க.
0: ஆமாம், இணைந்ததற்காக நன்றி. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
2: சாந்தா பேசுறேங்க மேம். நல்லா இருக்கீங்களா மேம்?
0: நல்லா இருக்கோம் சாந்தா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க மேம், நல்லா இருக்கேங்க.
0: ஓகே சாந்தா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: கேட்டுட்டு இருக்கேன் மேம்.
0: ஓகே, சரி, உங்களுக்கான அந்த க்ளூக்கு போயிடலாங்களா?
2: சொல்லுங்க மேம்.
0: சரி, உங்களுக்கான க்ளூ என்னன்னா, நான் கடலில் வாழும் பாலூட்டி, நான் யார்?
2: திமிங்கலம்.
0: திமிங்கலம், அது எப்படி இன்னைக்கு எல்லாருமே ஃபர்ஸ்ட் க்ளூடே கரெக்ட்டா சொல்றீங்க?
2: நீங்க கேக்குற கேள்வி அவ்வளவு ஈஸியா கேக்குறீங்களே,
0: அவ்வளவு ஈஸியா கேட்டுட்டேன். ஓகே,
2: உங்களுக்கு தான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் மேம்.
0: ஓகே மேம், எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் கொடுக்கிறது ஒரு சந்தோஷம் தானே.
2: மனசுக்கு ஒரு திருப்தி, உங்ககிட்ட பேசினதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றேன்.
0: நன்றி நன்றி நன்றி மேம், ரொம்ப அழகா வந்த இரண்டு நேர்களுமே சரியான பதில் கொடுத்த அந்த காரணத்தினால நம்ம நிகழ்ச்சியில ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.

0: தென்னவன் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் ஸ்ரீனிவாஸ் ஸ்ரீலேகா பார்த்த சாரதி இருவரும் இணைந்து பாடியதை கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 4:26 ஆயிடுச்சு. எதிரும் புதிரும்ல இன்றைக்கு நம்ம விளையாடிட்டு இருக்கிறது நான் யார் விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருக்கும் நேயர் யாரங்கன்னு பாக்கலாம். வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க யாரங்கிருந்து?
1: மேம், நான் ஊட்டில இருந்து தீபா பேசுறேன்.
0: வணக்கம் தீபா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும் தீபா. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: கேட்டுட்டு இருக்கேன் மேம்.
0: சரி, ஓகே. அப்ப உங்களுக்கான க்ளூக்கு போயிடலாங்களா?
1: போயிடலாங்க.
0: ஓகே, உங்களுக்கான முதல் க்ளூ, நான் பூமிக்கு அடியில் இருப்பேன் ஆனால் தாவரம் இல்லை, நான் யார்?
1: பூமிக்கு அடியில தாவரம் இல்லை. ரெண்டாவது க்ளூ மேம்.
0: ஓகே, ரெண்டாவது க்ளூ, நான் மிகவும் சூடாக இருப்பேன். டவுட்டே வேண்டாம், நீங்க சொன்னது கரெக்ட். வால்கேனோக்குள்ள இருக்கிற எரிமலை குழம்பு, லாவா. ஓகேங்களா? ஓகே தீபா. தீபா, ரெண்டாவது க்ளூலயே சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. தேங்க்யூ.
1: தேங்க்யூ மேம்.
0: ஓகே, இன்றைக்கு நம்ம நேர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் க்ளூலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பதில்களையும் கரெக்டாக சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமாகவும் நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரியான பதில்கள் அனுப்பிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் இணைந்து இருக்கக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க யாரங்கிறது?
2: மேடம், தூத்துக்குடியிலிருந்து அயன்ராஜ் மேடம்.
0: ஓகே, நல்லா இருக்கும் மயன்ராஜ், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் மேடம், ரொம்ப நல்லா இருக்கும்.
0: ஓகே மயன்ராஜ், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான க்ளூ போலாமா?
2: கொடுங்க மேடம், கொடுங்க.
0: ஓகே, உங்களுக்கான அடுத்த க்ளூ என்னன்னா, நான் நிலத்திற்குள் வளர்வேன், நான் யார்? மண்புழுங்களா? ஓகே, இன்னொரு க்ளூ கொடுக்கவங்களா?
2: சொல்லுங்க மேடம்.
0: சரி, உங்களோட அடுத்த க்ளூ என்னன்னு பாத்தீங்கன்னா, முயல்களுக்கு என்னை மிகவும் பிடிக்கும்.
2: முள்ளங்கி.
0: முயல்கள் முள்ளங்கி சாப்பிடுங்களா?
2: கேரட் மேடம்.
0: கேரட், சரியான விடை. கேரட் அப்படின்றது சரியான விடை. ரெண்டாவது க்ளூலே கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் பாத்தீங்கன்னா விடைகள் அனுப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். விடையை அனுப்பிட்டு இருக்க நேர்கள் யாருங்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, தென் பொன்முண்டி தேனா மணிகண்டன் அவர்கள் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாமிச்செட்டிப்பாளையம் பகுதியிலிருந்து வி என் இளங்கோ அவர்களும் பதில்கள் அனுப்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வாட்ஸ்அப் மூலமாக கூட பதில்கள் அனுப்பலாம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு பாடல், இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

0: மனசெல்லாம் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் சாதனா சர்க்கம் இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடலை கேட்டும் இன்றைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நான் யார் நிகழ்ச்சியில் தான் விளையாடிட்டு இருக்கோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டு இருக்க இந்த நேரம் 3:34 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாரைங்கிறதுன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் ஓடிஎஃப்எம். ஓகே, நேர்கள் இணைப்புல வரப்போ உங்க நெட்ஒர்க் கரெக்டா இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இருந்து?
1: சீதா. சீதா, மைசூர்.
0: மைசூர், ஓகே. சீதா எப்படி இருக்கீங்க?
1: ஹலோ.
0: ஹலோ சீதா, இணைந்திருக்கீங்க, கேக்குது, பேசலாம்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க மேடம்.
0: ஓகே சீதா, உங்களுக்கான க்ளூக்கு போயிடலாங்களா?
1: சொல்லுங்க.
0: ஓகே, நான் பூக்களில் இருந்து தேன் குடிக்கும் பறவை, நான் யார்? பறவை. ரெண்டாவது க்ளூ கொடுக்கட்டுங்களா?
1: கொடுங்க மேடம்.

0: என்னால் காற்றில் ஒரே இடத்தில் நின்றபடி பறக்க முடியும். நான் யார்? பறவை அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் பூக்களிலிருந்து தேன் குடிக்கும் பறவை, என்னால் காற்றில் ஒரே இடத்தில் நின்றபடி பறக்க முடியும். நான் யார்? ஐடியா இல்லைங்களா? சரி, ஓகே. அடுத்த நேயர் இதை கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். முயற்சிக்கு நன்றி. இந்த கேள்விக்கான பதில், அதாவது இந்த க்ளூக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து தொலைபேசி மூலமாக மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் மூலமாகவும் இதற்கான விடையை கொடுக்கலாம். வாட்ஸ்அப்பில் நிறைய நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரியான பதில் அளிச்சுட்டே இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருக்கக்கூடிய நேயர் யாரைங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் மூட்டி எஃப்எம்.
1: மறுபடியும் நானே வந்துட்டேப்பா.
0: மறுபடியும் நீங்களே வந்துட்டீங்களா? ஏன், நீங்களே பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்களா?
1: ஆமாப்பா.
0: ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுக்காரர் சொல்லி கொடுத்தாரு?
1: இல்ல இல்ல, நானே கண்டுபிடிச்சது.
0: இது நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க? ஓ, கேள்வி கேட்டுட்டீங்க.
1: ஆமா, தேனின்னு நினைக்கிறேன்.
0: பாத்தீங்களா, நான் பறவைன்னு எல்லாம் சொன்னேன்.
1: பறவைனா அப்ப என்னங்க? தேனியதான் நினைக்கிறப்பா.
0: தேனியதான் நினைக்கிறீங்களா? சார், நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன். நான் பூக்களிலிருந்து தேன் குடிக்கும் பறவை, ஓகேங்களா?
1: பறவை.
0: என்னால் காற்றிலே ஒரே இடத்தில் நின்றபடி பறக்க முடியும். மீண்டும் மீண்டும் தவறா சொல்றீங்களே, பட்டாம்பூச்சி எப்படி பறவை ஆகும்?
1: பறவை.
0: சரிப்பா, பரவாயில்ல. இருந்தாலும் அடுத்த நேயர் அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்றத பாக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம் மூட்டி எஃப்எம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: நீலகிரி மாவட்டம் எடக்காடு ரங்கநாதன் மேடம்.
0: ஓகே ரங்கநாதன், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? கேள்வி தெரியுமா? ஓகே, உங்களுக்கான அந்த க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பூக்களிலிருந்து தேன் குடிக்கும் பறவை, நான் யார்? பறவைன்னு சொல்லிருக்கோமே, வண்டுங்களா? சரி, ஓகே. அடுத்த நேயர் அதை வந்து தொடர்ந்து கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்றத பாக்கலாம். இணைந்து இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம் மூட்டி எஃப்எம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
3: பந்தலூர் வட்டம் ஏழமண்ணாவில இருந்து வடிவேல் பேசுறேன்.
0: ஓகே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா வடிவேல் அவர்களே?
3: கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
0: கேள்வி உங்களுக்கு தெரியுங்களா, இல்ல மீண்டும் ஒரு தடவை கேட்கலாங்களா?
3: இல்ல, அது என்ன? தேன் சிட்டு. தேன் சிட்டு பறவை.
0: தேன் சிட்டு பறவை, அருமை, மிக சரியான விடை சொன்னீங்க. ஹம்மிங் பேர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தேன் சிட்டு பறவை தான் அது.
3: ஆமா, அது நின்னுகிட்டே அப்படியே பூவுல வந்து தேன் குடிக்கும்.
0: தேன் குடிக்கும், சூப்பர். இரண்டு மூன்று நேர்கள் விட்டு அந்த பதில வந்து கரெக்டா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
3: பறவை நம்ம வீட்டுக்கிட்ட பூவுல வந்து டெய்லி எடுக்கும்.
0: ஓ, அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. வாழ்த்துக்களையும் சொல்லிக்கலாம். இந்த கேள்விக்கான சரியான பதில் தென்பொன்முடி தேனா மணிகண்டன் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக மிக சரியான அந்த விடையை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நிறைய நேர்கள் தேன் சிட்டு தான் சரியான விடை அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் மூலமாக கொடுத்திருக்காங்க. வி என் இளங்கோ சாமி செட்டிப்பாளையம் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து மேலும் பல சுவாரஸ்யமான கேள்விகள் நம்ம இணையலாம். அதற்கு முன்னாடி ஒரு பாடல். இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: கேட்டுட்ருக்கீங்களா? எப்படி அமையுதுன்னு தெரியுங்களா?
1: இல்லைங்க மேடம், நான் வேலைக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன். பாப்பா வீட்டில்
0: வேலைக்கு போயிட்டு
1: கூப்பிட்டு
0: இப்போதான் வந்தீங்க.
1: சொல்லுங்க.
0: ஓகே, சரி, உங்களுக்காக நானே சொல்கிறேன். இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சி வந்து நான் யார் அப்படின்ற மாதிரி விளையாடிட்டு இருக்கோம். அதாவது நான் ஒரு ஒரு ஒரு க்ளூ இல்லைன்னா ரெண்டு க்ளூ கொடுப்பேன், நீங்கள் அதை வச்சு அந்த பதில் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி, உங்களுக்கு சுலபமானது ஒன்று கேட்கலாம். நான் மழைக்காலத்தில் அதிகம் மண்ணுக்குள் காணப்படுவேன், நான் யார்?
1: மண்புழு மேடம்.
0: மண்புழு. எப்படி கரெக்டா ஃபர்ஸ்ட் இதுலயே கண்டுபிடிச்சீங்க
1: மேடம்? அது மழை காலத்துல மண்ணு புழு தான் அதிகமா காணப்படும் மேடம்.
0: அதுவும் இல்லாம உங்களுக்கு அது வந்து பழக்கம் இருக்கு இல்லைங்களா?
1: ஆமாங்க மேடம்.
0: ஓகே, மிக்க நன்றி, வாழ்த்துக்கள், மிக சரியான விடை சொன்னீங்க.
1: சரிங்க.
0: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான கேள்விகள், அதாவது க்ளூஸ் வந்து கொடுத்துட்டே இருப்போம். அதற்கான விடைகள் நீங்கள் சொல்லலாம். தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலமாக கூட இதற்கான விடைகள் வந்து நீங்கள் அனுப்பலாம். 8300191 அப்படின்ற இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் உங்களுடைய விடைகள் அனுப்பலாம். தொடர்ந்து இணைந்திருக்கும் நேயர் யாரங்கிறது. வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
2: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க, யாரங்கிறது?
2: நான் நேரஜ் பேசுறேங்க மேடம்.
0: ஓகே, எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கோம். நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: ஆமாங்க.
0: ஓகே, அப்ப நிகழ்ச்சியில வந்து எப்படி கேள்வி கேக்குறோம் தெரியும் இல்லைங்களா? சரி, உங்களுக்கான அந்த கேள்வி என்னன்னா, எனக்கு மூன்று கைகள் உள்ளனர் ஆனால் கைத்தட்ட முடியாது, நான் யார்? ஹலோ ஹலோ,
2: இன்னொன்னு சொல்லுங்க.
0: அடுத்த க்ளூங்களா?
2: ஆமாங்க.
0: என்னை மனிதர்கள் கையில் வைத்திருப்பார்கள்.
2: சொல்லுங்க.
0: என்னை மனிதர்கள் எப்பொழுதும் கையில் வைத்திருப்பார்கள், நான் யார்? யூகிக்க முடிஞ்சதுங்களா?
2: இன்னொன்னு சொல்லுங்க மேடம்.
0: சரி, மீண்டும் ஒரு முறை சொல்றேன். எனக்கு மூன்று கைகள் உள்ளன ஆனால் கை தட்ட முடியாது. என்னை மனிதர்கள் கையில் எப்பொழுதும் வைத்திருப்பார்கள், நான் யார்? பதில் தெரிஞ்சதுங்களா? சரி, ஓகே, விடுங்க. அடுத்த நேயர் அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்றத பாக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம் ஓடி எஃப்எம். வணக்கம், சொல்லுங்க, யாருங்கிறது?
3: நான் பரிமலா தேவி, சென்னையில இருந்து பேசுறேங்க மேடம்.
0: ஓகே பரிமலா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: கேட்டுட்டு இருக்கேன் மேடம்.
0: ஓகே, இந்த கேள்வி கேட்டீங்களா இல்ல மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு கேட்கலாங்களா?
3: கேளுங்க மேடம். கேக்கல, நான் வெளியில வந்துட்டு எனக்கு லைன் கிடைக்காது, அதனால வெளியில.
0: ஓகே, சரி, ஓகே. உங்களுக்கான க்ளூ என்னன்னா, எனக்கு மூன்று கைகள் உள்ளது ஆனால் கை தட்ட முடியாது, நான் யார்?
3: யானை. கேட்டீங்களா?
0: ஓ, தும்பிக்கையும் சேர்த்து யானைன்னு சொல்றீங்களா? சரி, ஒரு வகையில் எடுத்துக்கலாம். ஆனா இரண்டாவது க்ளூ என்னன்னா, என்னை மனிதர்கள் எப்பொழுதும் கையில் வைத்திருப்பார்கள்.
3: கையில் வைத்திருப்பார்கள்.
0: யூகிக்க முடிஞ்சதுங்களா?
3: முடியலீங்களே.
0: கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, மீண்டும் ஒரு முறை யோசிச்சு பாருங்க. எனக்கு மூன்று கைகள் உள்ளன ஆனால் கைத்தட்ட முடியாது. என்னை மனிதர்கள் எப்பொழுதும் கையில் வைத்திருப்பார்கள், நான் யார்?
3: கையில் வைத்திருப்பார்களா? இதுங்களா, அந்த ஸ்பூன் மாதிரி இருக்குங்களா மேடம்?
0: இல்லைங்களே. சரி, ஓகே, அடுத்தவர் நேர் கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாக்கலாம். இருந்தாலும் முயற்சிக்கு நன்றி. நன்றி, நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யாரங்கிறதுன்னு பாக்கலாம். வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்,
4: அண்ணாதுரை மேடம்.
0: ஓகே, அண்ணாதுரை, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? கேள்வி கேட்டீங்களா?
4: கேட்டு மேடம், விடை சொல்லியிருக்கு மேடம். கடிகாரம் மேடம்.
0: கடிகாரம். மிக சரியான பதில். ரொம்ப நீங்களே உணர்ச்சி வசப்பட்டீங்களே, இது கூட சொல்லலையே அப்படின்னு. சரி, ஓகே, பரவாயில்ல. அப்படி இருந்தாலும் சரியான விடை வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். அப்படிங்களா? சரி, ஓகே, நன்றி நன்றி. ஓகே, மிக சரியான விடை வந்து அவர் சொல்லிட்டாரு. இவர் மட்டும் இல்லை, வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கடிகாரம் அப்படின்ற சரியான பதில் அனுப்பியிருந்தாங்க. சாகிதா பானு

0: அவர்கள் வந்து அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி அன்புராணி சென்னையில இருந்து ரிஸ்ட் வாட்ச் அவங்களும் வந்து அந்த பதில் அனுப்பியிருக்காரு. இடுக்கி மாவட்டத்திலிருந்து குமார் அவர்களும் வந்து வாட்ஸ்அப் மூலமாக பதில் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மடித்துறை சசி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கான சரியான விடை அனுப்பியிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் மூலமாகவும் இந்த கேள்விக்கான சரியான விடைகள் வந்திருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாரு எங்கிருந்துன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
1: நாகர்கோவில இருந்து கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன்.
0: ஓகே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? நிகழ்ச்சியோட அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரியுங்களா?
1: எல்லாருக்கும் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாமே ஈஸியா இருந்துச்சு.
0: ஃபர்ஸ்ட் எல்லாமே ஈஸியா.
1: அப்புறம் 4:30 அப்புறம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது.
0: அப்படிங்களா? இப்ப உங்களுக்கு எப்படி, ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா?
1: தெரியல, ஈஸியா இருந்தா நல்லது. ஆரம்பத்துல ஈஸியா இருந்தாலும் முடியும் போது ஈஸியா இருந்தா நல்லது.
0: அப்ப கண்டிப்பா உங்களுக்கும் ஈஸியானதா தான் இருக்கும். சரி, உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாங்களா? சரி, உங்களுக்கான க்ளூ, ஃபர்ஸ்ட் க்ளூ என்னன்னா, நான் மிகவும் சிறியவன், ஆனால் என்னுடைய உடல் எடையை விட பல மடங்கு எடையை தூக்க முடியும். நான் யார்?
1: எடைக்கல்.
0: எடைக்கல்லுங்களா?
1: தராசு.
0: தராசு. இப்படி யோசிக்கவே, தராசு சிறியதா இருக்குமா? பெரியதா கூட இருக்கும் இல்லைங்களா?
1: ஓகே, அப்ப அடுத்த க்ளூ சொல்லுங்க.
0: உயிருள்ள பொருள்னு வெச்சுக்கோங்களே, அடுத்த க்ளூ.
1: உயிருள்ள பொருள்.
0: ரொம்ப ஈஸியானது. நான் மிகவும் சிறியவன், என்னுடைய உடல் எடையை விட பல மடங்கு எடையை தூக்க முடியும். நான் யார்? சின்னதா இருக்க விஷயம் எல்லாம் யோசிச்சீங்கன்னா ஈஸியா வந்துடும். சரியான விடை எறும்பு தான். எறும்பு தன்னை விட பல மடங்கு எடை ஜாஸ்தி வந்து தூக்க முடியும் இல்லைங்களா? அப்ப உங்களுக்கும் ஈஸியா வந்திருக்கு. ஓகே, நன்றி, முயற்சிக்கு நன்றி. நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து நிறைய பேர் வந்து கால் பண்ணி சரியான விடைகள் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. சரியான விடை கொடுத்த எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமாகவும் இந்த கேள்விகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை அனுப்பிட்டே இருக்காங்க. தொடர்ந்து விடை அனுப்பியிருக்கும் நேயர் யாரேங்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, உடுமலை சுடர் முருகானந்தம் ஜெயந்தி பதில் எறும்பு அப்படின்னு இந்த சரியான பதில் வந்து அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி பரிமளா அவர்களும் வந்து இந்த கேள்விக்கான பதில் ஆண்ட் அப்படின்னு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பியிருக்காங்க. ஓகே, ஃபோன் பண்ணி உங்களுக்கு லைன் கிடைக்கல, இல்லை ஃபோனில் நம்ம வந்து ட்ரை பண்ணி அது தப்பாக போச்சுன்ற வருத்தம் வேண்டாம். வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து பதில்கள் அனுப்பலாம். கேட்டிருக்கக்கூடிய இந்த கேள்விக்கான பதில் நிறைய பேர் அனுப்பிட்டாங்க. ஓகே, தொடர்ந்து அடுத்த கேள்வியும் நம்ம கேட்டுடலாம். கேள்வி, அதாவது க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் வெப்பநிலை சூரியனின் மேற்பரப்பை விட அதிகமாக இருக்கலாம், ஆனால் நான் மழையுடன் தொடர்புடையவன். நான் யார்? இந்த கேள்விக்கான விடையும் கூட நீங்க தொலைபேசி மூலமாக மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் மூலமாக கூட அனுப்பலாம். நாம நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யாருங்கன்னு பாக்கலாம். வணக்கம், மூட்டி எஃப்எம்.
2: நான் தாப்பா சொல்றப்பா.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்கிறது?
2: மின்னல்.
0: மின்னல். பேர் கூட சொல்ல மாட்டீங்களா? எடுத்தோன்னு ஆன்சர் தான்
2: சொல்லுவேன்.
0: அப்படிங்களா? சித்ரா இன்னைக்கு அப்ளோஸ் வாங்காம விட மாட்டேன்னு தொடர்ந்து முயற்சி போலயே. சூப்பர் சித்ரா, உங்களோட இந்த முயற்சியை பாராட்டி நம்ம நிகழ்ச்சி அதே மாதிரி ரொம்ப நன்றி. நீங்க தொடர்பு கொண்டதுக்கு
2: சொல்ல நினைச்சு அவர் சொல்லிட்டாரு.
0: அப்படிங்களா? சரி, ஓகே. எப்படியோ மின்னல்ன்றது சரியா நீங்க சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். அந்த விடையோட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு நேரம் சுவாரஸ்யமா ஆக்கின எல்லா நேயர்களுக்கும், வாட்ஸ்அப் மூலமாக பதிலளித்த நேயர்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லிட்டு, இதுவரை இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்கியது நான் உங்கள் ஆர்ஜே. அந்த விஷயத்தையும் சொல்லிட்டு ஒரு அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலுடன் இன்றைய எதிரும் புதிரும் நிறைவு பெறுகிறது. இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8. இங்கெல்லாமே செம்ம ஹிட்டு.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. மகளிருக்கான வேலைவாய்ப்புகளை வழங்குவதில் ஆயுஷ் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மருந்து சட்டத்திருத்த வரைவினை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் துறை பெரிய அளவில் சீர்திருத்தங்களை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான

0: நிலக்கரி சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. அரசியல் சாசன அமைப்புகளுக்கு எதிராக தெரிவிக்கப்படும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் ஜனநாயக அமைப்புகளின் மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கையை சிதைக்க வழிவகுக்கும் என்று முன்னாள் நீதிபதிகள் 42 பேர் கடிதம் எழுதியுள்ளனர். அமைதிக்கான நோபல் பரிசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவ்நீதம் பிள்ளைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. தாராபுரத்தில் தாவேக்கா வேட்பாளர் திருமதி சத்யபாமா 9471 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மதுராந்தகத்தில் தாவேக்கா வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேல் முன்னிலை வகிக்கிறார். தமிழகத்தில் காவல்துறை ஆய்வாளருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். எகிப்து ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கன்னா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நேகி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். உலக லான் போல்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ராஞ்சியில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது சரியாக 5:02.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: மனதிற்கு இதமான மாலை நேரத்தில் உங்கள் இதயங்களை இசையால் நிரப்பிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வாடாமலர்.
1: மனமும் துள்ளும் சொல்லாத கதைகள் சொல்லும்.
0: திரையில் தோன்றிய காவிய தலைவிகளின் இனிமையான பாடல்கள் ஹீரோயின் ஸ்பெஷல். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8.

நேரம் இப்போது சரியாக 5:10 ஆயிடுச்சுங்க. பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில இன்னைக்கு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹீரோயின் ஸ்பெஷல்ல நடிகை சாவித்ரி அவர்களுடைய ஸ்பெஷலான பாடல்களை எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இன்றைய வாடாமலர் நிகழ்ச்சியில.

0: சாந்தா உட்கார். ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வர

ஒலித்த அந்த பாடல் கொஞ்சம் சலங்கை படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது. நேரம் இப்போது 5:24. ஊட்டி எஃப்எம் 101.8 நேரில் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க பொன்மாலை பொழுது வாடாமலர்.

0: மனதிற்கு இதமான மாலை நேரத்தில் உங்கள் இதயங்களை இசையால் நிரப்பிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வாடாமலர்.
1: மனமும் துள்ளும் சொல்லாத கதைகள் சொல்லும்.
0: திரையில் தோன்றிய காவிய தலைவிகளின் இனிமையான பாடல்கள் ஹீரோயின் ஸ்பெஷல். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8.

கேட்ட பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா. பாடலின் படம் வேட்டைக்காரன். கே வி மகாதேவனோட இசையமைப்பில் கேட்டோம். நேரம் இப்போது 5:28. வாடாமலர் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஊட்டி FM 101.8.

0: காத்திருந்த கண்கள் படத்திற்காக கேட்ட அந்த பாடலை பாடியவர்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா, விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையமைப்புல கேட்டோம். நேரம் இப்போது 5:36.
1: கங்கை கரை தாசம் கன்னி பெண்கள் கூட்டம்.
2: மனதிற்கு இதமான மாலை நேரத்தில் உங்கள் இதயங்களை இசையால் நிரப்பிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வாடாமலர்.
3: மனமும் துள்ளும் சொல்லாத கதைகள் சொல்லும்.
2: திரையில் தோன்றிய காவிய தலைவிகளின் இனிமையான பாடல்கள் ஹீரோயின் ஸ்பெஷல். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8.

ஒளித்த அந்த பாடல் ரத்த திலகம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுஷிலா இணைந்து பாடியது. கே வி மகாதேவனுடைய இசையமைப்புல கேட்டோம். நேரம் இப்போது சரியாக 5:41 ஆயிடுச்சு. ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க பொன்மலை பொழுது வாடாமலர், நினைவில் நின்ற பாடல்கள்.

0: மனதிற்கு இதமான மாலை நேரத்தில் உங்கள் இதயங்களை இசையால் நிரப்பிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வாடாமலர்.
1: மனமும் துள்ளும் சொல்லாத கதைகள் சொல்லும்.
0: திரையில் தோன்றிய காவிய தலைவிகளின் இனிமையான பாடல்கள் ஹீரோயின் ஸ்பெஷல். இணைந்திருங்கள் இது ஊட்டி FM 101.8.

ஒழித்த அந்த பாடல் களத்தூர் கண்ணம்மா படத்திற்காக ஏ எம் ராஜா பி சுஷிலா இணைந்து பாடியதை கேட்டோம். கேட்ட பாடலுடன் இன்றைய பொன்மாலை பொழுது வாடாமலர் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் இப்போது 6 மணி.
1: உங்க 4,800 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இன்னைக்கே எக்ஸ்பயர் ஆக போகுது, இப்பவே ரிடீம் பண்ணுங்க.
2: அட வாவ், எனக்கு இவ்ளோ பாயிண்ட்ஸ் எப்படி வந்தது?
3: பாஸ் இங்க தான் வைன் கேளுங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் சொல்லி வர அன்னோன் லிங்க கிளிக் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வை உங்களை ஃப்ராட்ல இருந்து காப்பாத்தலாம். எப்பவுமே வைன் கேளுங்க. This is Captain Y of SBI, உங்கள் சைபர் காவலன்.

நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இன்று மாலை மற்றும் நாளை ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை, திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகாணம். 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும். அவகோடா சாகுபடி குறித்து நீலகிரி மாவட்டம் தூதூர் மட்டம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஆர் மனோஜ்குமார் அவர்களுடன் நேர்முகம். கிராமிய பாடல் தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெய்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை, பிரசன்னா வெங்கடராமன் அவர்களின் பாட்டு. வி எல் குமார் அவர்கள் வயலின். பாலக்காடு அரிநாராயணன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெய்லி அஞ்சல்.

இனி நாளை ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி. எல்நினோ விளைவால் வெப்ப அலைகள் பாதிப்படைந்த நாடுகள் குறித்த இயற்கை ஆர்வலர் ஜே பரத்குமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7:00 காலை கதிர், நலமுடன் வாழ. தோலின் முக்கியத்துவம் குறித்த பொதுவான தகவல்களை வழங்குகிறார் மாற்றுமுறை மருத்துவர் டாக்டர் ரீனா ரவி அவர்கள். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டம் அறிவோம், தகவல் அறியும் உரிமை சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் எஸ் மீனாட்சி பாய் அவர்கள்.

நாளை காலை 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீல் கிரீஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள், பிளே கிரவுண்ட் விளையாட்டு தகவல்கள் தொடர்ந்து அறிவோம் பகிர்வோம். 8:00 தேசிய அஞ்சல் தின சிறப்புரை வழங்குபவர் திருநெல்வேலி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஜி ராஜேஷ்குமார் அவர்கள் படைப்பு, திருநெல்வேலி வானொலி நிலையம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ். 9:00 ரெட்ரோ ராகங்கள் ஹீரோ ஸ்பெஷல். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 ரெட்ரோ ராகங்கள். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ரகங்கள். 10:30 குவா குவா வாத்துக்கள் குழந்தைகள் பங்கு பெறும் நிகழ்ச்சி. 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 எண்ணங்களின் வண்ணங்கள் தலைப்பு, மனதை காப்பது மௌனமா மனம் திறந்து பேசுவதா. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல்.

நேயர்களின் நினைவிற்கு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம், நீலகிரி மின் பகிர்மான வட்டம், ஊட்டி, கூடலூர் மற்றும் குன்னூர் கோட்டம். பொதுமக்களின் கவனத்திற்கு சோலார் மின்சாரம் தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் சிறப்பு முகாம் 14/10/2026 ஊட்டி, காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இடம் TNEB வளாகம், ஊட்டி பேருந்து நிலையம் அருகில். 15/10/2026 கூடலூர், காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இடம் நாடார் கல்யாண மண்டபம், கூடலூர். 16/10/2026 குன்னூர், காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இடம் ஆண்டனிஸ் பள்ளி வளாகம், ஸ்மிஸ் பார்க், குன்னூர். சோ

அமைப்பது, பதிவு செய்வது, வங்கி கடன் பெறுவது, அரசு திட்டங்கள் மற்றும் மானியங்கள், பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம், சோலார் அமைப்பதற்கான கிடைக்கும் மானியங்கள், 1 கிலோவாட் மத்திய அரசு மானியம் 30,000, தமிழ்நாடு அரசு மானியம் 5,000, மொத்தம் 35,000, 2 கிலோவாட் மத்திய அரசு மானியம் 60,000, தமிழ்நாடு அரசு மானியம் 10,000, மொத்தம் 70,000, 3 கிலோவாட் மற்றும் அதற்கு மேல் மத்திய அரசு மானியம் 78,000, தமிழ்நாடு அரசு மானியம் 22,000, மொத்தம் 1,00,000. பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். நன்றி. தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம், நீலகிரி மின் பகிர்மான வட்டம்.

0: இவர்தான் சேகர் சார். இவருக்கு பகை அக்கம் பக்கத்தினருடன் அல்ல, மின்சார மீட்டருடன் தான்.
1: ஏ ராமு, இந்த ஃபேன் ஏன்டா சுத்துது? எலக்ட்ரிசிட்டி பில் என்ன, உங்க அப்பனா கட்டுறா?
0: மீட்டர் கொஞ்சம் சுற்றினாலும் சரி, சேகர் சாருக்கு தலை சுற்ற ஆரம்பித்து விடும். ஆனால் இன்று பாருங்கள், தீவன இயந்திரமும் ஓடுகிறது, ஜில்லான கூலரும் ஓடுகிறது.
2: என்ன அப்படி பாக்குறீங்க? இப்போ இந்த மீட்டரோட முள்ளும் நிம்மதியா தூங்குது, நாங்களும் நிம்மதியா தூங்குறோம். மின்சார பில்லு இப்ப காணாமலே போயிடுச்சு.
0: பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் கனவு திட்டமான
3: PM சூரிய கர் முஃப்த் பிஜ்லி யோஜனா.
0: இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்களது மின்சார பில் குறைத்துள்ளன. இப்போது சேகர் சாரும் அவர்களில் ஒருவர். மின்சார பில் கவலையை மறப்போம், வீட்டு மொட்டை மாடியுடன் உறவை பலப்படுத்துவோம். அதிக விவரங்களுக்கு விசிட் செய்யுங்கள் PM சூரியகர் .gov.in.

நிலையத்தில் நேரம் 6:24 நேரில் கேட்டுட்டு இருக்கீங்க. விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். கேட்ட அந்த பாடல் தசாவதாரம் படத்திற்காக ஒலித்தது. பாடலை பாடியவர்கள் சாதனா சர்கம், கமல்ஹாசன்.

கேட்ட பாடல் ஸ்ரீராம ராஜ்யம் படத்திற்காக அனிதா ஸ்வேதா இணைந்து பாடியது. இளையராஜாவோட இசையமைப்பில் கேட்டோம். கேட்ட பாடலோட நிறைவு பெற்றது விளக்கேற்றும் வேளை. தொடர்ந்து விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மகளிருக்கான வேலைவாய்ப்புகளை வழங்குவதில் ஆயுஷ் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக வெற்றி பெற்றுள்ளது. அமைதிக்கான நோபல் பரிசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவ்னீதம் நவிப்பிள்ளைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நேகி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மகளிருக்கான வேலைவாய்ப்புகளை வழங்குவதில் ஆயுஷ் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக வானொலியின் செய்திப்பிரிவு வெளியிட்டுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். ஆயுஷ் துறை சேவைகளை வழங்கும் பணியில் ஈடுபட்டுள்ளவர்களில் 43% மகளிர் என்று அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நிலக்கரி விநியோகம் தினசரி அடிப்படையில் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ரயில்வே மற்றும் மின்துறையுடன் ஒருங்கிணைந்து நிலக்கரித்துறை செயல்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்கா வெற்றி பெற்றுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேல் திமுக வேட்பாளர் திரு பரந்தாமனை விட 20,008 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். தாராபுரம் தொகுதியில் தாவேக்காவின் திருமதி சத்யபாமா திமுக வேட்பாளர் திருமதி சுகன்யாவை விட 9,471 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். இவ்விரு தொகுதிகளிலும் அஇஅதிமுக 3வது இடத்தை பிடித்தது. சட்டப்பேரவை தேர்தலின் போது அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருமதி மரகதம் குமரவேல் மற்றும் திருமதி சத்யபாமா ஆகியோர் தங்களது சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த இடைத்தேர்தல் நடைபெற்றது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்காவிற்கு கிடைத்த வெற்றி அரசியல் நாகரீகத்திற்கு கிடைத்த வெற்றி என்று அக்கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வாக்குகளுக்கு பணம் கொடுக்காமல் எந்த ஃபார்முலாவும் இல்லாமல் ஜனநாயகம் காக்கும் ஃபார்முலாவை வைத்து இந்த வெற்றியை தாவேக்கா பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகம் ஊழல் சக்திகளின் கோட்டை அல்ல என்று கூறியுள்ள அவர், மக்கள் சக்தியின் கோட்டை என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் உணர்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். இந்த வெற்றி தொடரும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்த இடைத்தேர்தலில் பல்வேறு விதிமுறைகளை மீறி தாவேக்கா வெற்றி பெற்றுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், துரோகத்திற்கு கிடைத்த இடைக்கால வெற்றி இது என்று குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் பொய்பிம்ப அரசியலின் வீழ்ச்சி தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தாவேக்காவிற்கு எதிராக போட்டியிட்ட கட்சிகள் பெற்ற வாக்குகள் ஆட்சிக்கு எதிரானது என்று கூறியுள்ள அவர், அவைதான் பெரும்பான்மை என்றும் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக தாவேக்கா அரசு பெரும்பான்மை மக்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அதிகாரம் மற்றும் பணபலத்தை பயன்படுத்தி தாவேக்கா வெற்றி பெற்றிருப்பதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த 2 தொகுதிகளிலும் அஇஅதிமுகவிற்கு நல்ல வாக்குகள் கிடைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக அஇஅதிமுக மேலும் உத்வேகத்துடன் பாடுபடும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறை ஆய்வாளருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கை மாவட்டத்தில் மதுபோதையில் பொதுமக்களை அச்சுறுத்தியவரை பிடிக்கச் சென்ற காவல்துறை ஆய்வாளர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதையே இந்த சம்பவம் எடுத்துரைப்பதாக உள்ளது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க உறுதியான நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும், இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனையை பெற்றுத்தருவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது சிறு குறு தொழில்துறை வளர்ச்சிக்கான நிதியம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: அமைதிக்கான நோபல் பரிசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவ்நீதம் நவிபிள்ளைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டம் மற்றும் அமைதிக்காக அவர் ஆற்றிய பணிகளுக்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் டர்பனில் 1941 பிறந்த இவர் ஐநா மனித உரிமை ஆணையத்திலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலும் பணியாற்றியுள்ளார். இவரது மூதாதையர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற திருமதி நவ்நீதம் நவி பிள்ளைக்கு முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இளையோருக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கித் தருவதில் முதலமைச்சர் திரு விஜய் தனி கவனம் செலுத்தி வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதன் அடிப்படையில் திருச்செங்கோடு சங்ககிரி சாலையில் அமைந்துள்ள கல்வி நிறுவனத்தில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறவுள்ளதாக தெரிவித்துள்ளார். சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த இளையோர் இந்த முகாமில் பங்கேற்குமாறும் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் பகுதிகளிலிருந்து வடக்கு உள் கர்நாடகா வரை தமிழகம் மற்றும் தெற்கு உள் கர்நாடகா வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, சேலம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் சற்று உயரக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். சென்னை வண்டாரப்பேட்டை பாரதியார் கூட்டுறவு பண்டக சாலையில் உள்ள அம்மா மருந்தகத்தில் மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் சட்டக்கல்லூரியில் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தலைமை அஞ்சல் அலுவலகத்தில் அஞ்சலக வார விழா இன்று நடைபெற்றது. திருச்சி ரயில்வே கோட்டத்தில் 125,000 மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை கோட்ட மேலாளர் திரு பாலக்ராம் நேகி தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மணலை கடத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட மாட்டு வண்டிகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இணைய குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள சாலைகளில் பள்ளங்களை சீரமைக்கும் பணிகள் 21 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருகின்றன. விளையாட்டுச் செய்திகள். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நேகி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-17 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் வாங் போ வீயை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவ்யா கண்டேரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 22-20 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் தீஷா குப்தாவை வென்றார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் உலக பவுல்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்து ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கன்னா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. ராஞ்சியில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது. ஆந்திராவில் நடைபெற்ற தேசிய பால் பேட்மிண்டன் போட்டியில் தமிழகம் 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இப்போட்டி பஞ்சாபில் வரும் 27ஆம் தேதி தொடங்கி நவம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகளிருக்கான வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் ஆயுஷ் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்கர் வெற்றி பெற்றுள்ளது. அமைதிக்கான நொபெல் பரிசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவ்னீதம் நவி பிள்ளேக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. வெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நேகி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: இனி விளம்பரம்.
5: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் இப்போது 6:40.
2: சார், 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, 8,000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். இதோ பாருங்க ப்ரூஃப் ஸ்கிரீன்ஷாட்.
3: வாவ், இந்த ஸ்கிரீன்ஷாட்ல காமிக்கிற ப்ராஃபிட் நிஜமா இல்ல ஸ்கிரீன்ல மட்டும் தானா? வாட்ஸ்அப் இல்ல டெலிகிராம் இன்வெஸ்ட்மென்ட் குரூப்ஸ்ல ஃபேக் ப்ராஃபிட்ஸும் ஸ்மால் ரிவார்ட்ஸும் கொடுத்து முதல்ல நம்பிக்கையை உருவாக்குவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்டை அதிகமா இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. எப்பவுமே வைனு கேளுங்க. திஸ் இஸ் கேப்டன் வாய் ஆஃப் SBI, உங்கள் சைபர் காவலர்.
4: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5,000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.

0: முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வாய் உங்களை ஃப்ராட்ல இருந்து காப்பாத்தலாம். எப்பவுமே வாய்னு கேளுங்க. This is Captain Y of SBI, உங்கள் சைபர் காவலன்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: நங்கெல்லாம் இன்னகிட்ட கேட்டதும் இது பெட்டத கமலும் படுகுமொழி பாடல்கள். ஜனகு சந்தோத்து ஆறு நலவத்துந்தா இழுமணி கெட்டா நாங்க ஊட்டி எஃப்எம் 101.8 தோக கேத்துண்டிதா. இது நிங்ககாகி நிங்க கிட்ட பாட்டு நிங்கவ தேடி வந்த கவனமாடி கேத்து நோடிவி நாயகு இதே ஜாமதோகே நான் நிங்கவ சந்திச்சினே.
1: நேரம் இப்போது 7:02. திரைகாணம்.

0: கேட்ட பாடல் சின்ன பூவே மெல்ல பேசு படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் இணைந்து பாடியது. கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது திரைக்கானம். தொடர்வது கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: நேரம் இப்போது 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள்.
2: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண் வணிகம் மற்றும் விற்பனைத்துறையைச் சார்ந்த களப்பணியாளருடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மத்திய அரசின் நேரடி கண்காணிப்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் 3 முக்கிய திட்டங்களான மின்னணு பயிர் கணக்கெடுப்பு, விவசாயிகள் அடையாள எண் மற்றும் பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் ஆகியவற்றை உரிய காலத்திற்குள் முடித்து சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. மேலும் மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பயிரினை வரும் அக்டோபர் 15 முடித்திடும் வகையில் வருவாய்த்துறையினரை அணுகி தன்னாளர்களை அதிக அளவில் ஈடுபடுத்தி பருவமழைக்கு முன்னர் முடிக்கவும், விவசாயிகள் அடையாள எண் வேளாண் துறை சார்ந்த அனைத்து திட்டங்களுக்கும் கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்டத்தில் மீதமுள்ள 25,448 விவசாயிகளுக்கு விரைந்து அடையாள எண் பணியினை வரும் 31/10/2026 முடித்திடவும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. பருவமழை காலத்தில் பயிர் பாதிப்பு ஏற்படாத வகையில் விவசாயிகள் தங்கள் பயிர்களை பாதுகாத்துக் கொள்ள அனைத்து கிராம அளவிலும் பயிர் காப்பீடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதிக அளவில் பயிர் காப்பீடு செய்ய நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட துறை அலுவலருக்கு உத்தரவிடப்பட்டது என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்ட விழிப்புணர்வு பேரணி மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் பருத்தி, மக்காச்சோளம் மற்றும் நெல் பயிர்களுக்கான பயிர் காப்பீடு செய்வதற்கான விழிப்புணர்வு வாகன ஊர்தியை மாவட்ட ஆட்சியர் பத்மஜா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசலம் வட்டத்திற்கு உட்பட்ட காலசமுத்திரம் கிராமத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் பணியாளர் விவரங்கள்

0: பணிகள் செயல்பாடுகள், விவசாயிகளுக்கான பயிற்சி திட்டங்கள் மற்றும் மாவட்ட மேம்பாட்டிற்கான மையத்தின் திட்டங்களின் குறித்து கேட்டறியப்பட்டது. வரவிருக்கும் வடகிழக்கு பருவமழை முன்னிட்டு விவசாயிகள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பருவமழைக்கு ஏற்ற வேளாண் நடைமுறைகள் மற்றும் கால்நடை வேளாண்மை குறித்தும் சிறப்பு பயிற்சிகள் வழங்க அறிவுறுத்தப்பட்டது. மேலும் மண் மற்றும் நீர் பரிசோதனை ஆய்வகம், மண்வள அட்டை கண்காட்சி அரங்கம், உணவு பதப்படுத்தும் ஆய்வகம் மற்றும் வேளாண் செயல் விளக்க அலகுகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முள்ளில்லா கள்ளி சாகுபடி, கோழி வளர்ப்பு, முட்டை அடை, காப்பான இயந்திரம், நிலக்கடலை விதை உற்பத்தி, மூலிகை தோட்டம், 5 சென்ட் தீவன மாதிரி அலகு கிழங்கு வகைகள், செயல் விளக்க அலகு, டிராகன் பல சாகுபடி வேர், உட்பூசணம், காளான் வளர்ப்பு, நாற்றங்கால் அலகு, மண்புழு உரம் தயாரிப்பு, இயற்கை இடுபொருள் தயாரிப்பு, தேனி வளர்ப்பு, மீன் குளம், பசுந்தால் உறைவிதை உற்பத்தி மற்றும் உயிர்வேலி உள்ளிட்ட பல்வேறு செயல் இலக்க திட்டங்களின் செயல்பாடுகளை குறித்து கேட்டறிந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. கரதலாக்குறிச்சி கிராமத்தில் சமூக நீதி விடுதி நேரில் பார்வையிட்டு மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவுப் பொருள்கள் குறித்தும், மாணவர்களின் வருகை பதிவேடு குறித்தும், சுற்றுப்புற தூய்மை, குடிநீர் வசதி, கழிவறை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்தும் கேட்டறிந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. கரதலாக்குறிச்சி கிராமத்தில் அங்கன்வாடி மையத்தினை நேரில் பார்வையிட்டு குழந்தைகளின் எடை மற்றும் உயர் அளவுகள் மற்றும் குழந்தைகளின் வழங்கப்படும் உணவுப் பொருள்களின் தரம் குறித்து உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை குறித்து கேட்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கரதலாக்குறிச்சி கிராமத்தில் நியாய விலைக்கடையில் அமைந்துள்ள கடையினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் தியாகதுர்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைந்துள்ள டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அறிவியல் மையத்தினை நேரில் பார்வையிட்டு அங்கு அமைக்கப்பட்டுள்ள அறிவியல் கருவிகளின் பயன்பாடுகள் குறித்தும் மாணவர்கள் புரிந்து கொள்ளும் விதம் ஆகியவற்றை கேட்டறியப்பட்டது. பள்ளி வளாகத்தில் வனத்துறை மூலம் அமைக்கப்பட்டுள்ள புத்தாக்க மையத்தை பார்வையிட்டு அதன் முக்கியத்துவம் குறித்து கேட்டறியப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் அமிர்த் 2.0 திட்டத்தின் கீழ் ₹30.25 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணிகளையும், 6வது மாநில நிதிக்குழு திட்டத்தின் கீழ் ₹50 லட்சம் மதிப்பீட்டில் மீன் சந்தை அமைக்கப்பட்டுள்ள இடத்தினை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இப்பணிகளின் திட்ட மதிப்பீடு, பணி நிர்வகிக்கும் காலம், கட்டுமான பொருளின் தரம் உள்ளிட்ட பல்வேறு பொருள்கள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தார். எனவே நடைபெறும் பணிகளை தரமாகவும் விரைவாகவும் முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்தார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் முருகேசன். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று ஐநா தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது. உத்தராகண்டிலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியின் திரு தினேஷ் ஆரியா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக திறன் போட்டியில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுடன் இன்று புதுதில்லியில் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். திறன் மேம்பாட்டிற்கென தனி அமைச்சகம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச சூழலுக்கு ஏற்ப இளையோர் திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு தொடர்பான திறன்களையும் இளையோர் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். ஷாங்காயில் நடைபெற்ற உலக திறன் போட்டிகளில் இந்தியா சார்பில் 6 வெள்ளி மற்றும் 20 பதக்கங்களை வென்றவர்கள் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி மேற்கு வங்கத்தின் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றது. நந்திகிராம் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திருமதி ஹசிராணி ரத் தனக்கு அடுத்தபடியாக வந்த காங்கிரஸ் வேட்பாளர் திரு மிலன் பிரதானை விட 1,22,753 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். ரெஜிநகர் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு சங்கரவா சர்க்கார் ஏஜேயுபி வேட்பாளர் திரு குலாம் நபி ஆசாதை விட 75,816 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். தமிழகத்தின் 2 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் தவிக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தவிகவின் திருமதி மரகதம் குமரவேல் 20,008 வாக்குகள் வித்தியாசத்திலும், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தவிகவின் திருமதி சத்யபாமா 9,471 வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றனர். புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் வெற்றி பெற்றார். அசாமின் நகோன் மக்களவைத் தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேவாஷிஷ் சர்மா 150,000 கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். உத்தராகண்டிலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியின் திரு தினேஷ் ஆர்யா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த தேர்தலில் இவர் ஒருவர் மட்டுமே மனு தாக்கல் செய்திருந்ததால் அவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் அதிகாரி திரு ஹேம்சந்திர பண்ட் டேராடூனில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். இன்று சூரத்தில் ஜவுளி வர்த்தகம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறையினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் ஜவுளித்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் துறை பெரிய அளவில் சீர்திருத்தங்களை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகிலேயே 5G சேவையை விரைவாக செயல்படுத்திய நாடாக இந்தியா திகழ்கிறது என்று தெரிவித்தார். உலக அளவில் நடைபெற்று வரும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் 49% இந்தியா கொண்டிருப்பதாக அவர் கூறினார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் திகழ்கிறது என்பதையே இது எடுத்துரைப்பதாக உள்ளது என்று திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். எத்தியோப்பியா வெளியுறவு அமைச்சர் திரு கீதியோன் டிமோத்தியோசுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக எத்தியோப்பியா சென்றுள்ள அவர், அடிஸ் அபாபாவில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். கல்வி, கலாச்சாரம், வர்த்தகம், முதலீடு மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பாக இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று ஐநா கூறியுள்ளது. வரும் ஆண்டில் இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.3% இருக்கும் என்று ஐநாவின் மதிப்பீட்டு அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனையிலும் இந்தியா முன்னணியில் உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது சிறு குறு தொழில்துறை வளர்ச்சிக்கான நிதியம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது செமிகண்டக்டர் இயக்கம்.
4: நவீன தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார வல்லரசிற்கான அடித்தளமாக செமிகண்டக்டர் திகழ்ந்து வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு செமிகண்டக்டர் வளர்ச்சியில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் உலக அளவில் செமிகண்டக்டர் வர்த்தகம் 20% கூடுதலாக வளர்ச்சி கண்டுள்ளது. இந்தியாவில் 12 செமிகண்டக்டர் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 6 மாநிலங்களில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இவற்றின் மூலம் 164,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக முதலீடுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. செமிகண்டக்டர் துறையின் முதலீட்டிற்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் நடைபெற்ற செமிகான் மாநாட்டில் உரையாற்றுகையில் கூறினார். இதன் அடிப்படையில் மத்திய அரசு கொள்கைகளை வகுத்து செயல்படுத்தி வருகிறது.
2: உத்தரப்பிரதேசத்தில் இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கும் திட்டத்தை நீட்டிப்பதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. லக்னோவில் முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குளிர்சாதன வசதியுடன் கூடிய 1,725 மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கன்வாடி ஊழியர்களுக்கு வருடத்திற்கு 3 சேலைகள் வழங்குவது உள்ளிட்ட 33 பரிந்துரைகளுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் மூத்த குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வகை செய்யும் சட்ட மசோதாவை வரும் கூட்டத்தொடரில் தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டினார். இந்த மசோதா இக்கூட்டத்தொடரில் நிறைவேறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மூத்த குடிமக்களுக்கு சட்டப்பூர்வமாக பாதுகாப்பை வழங்குவதற்கு இந்த மசோதா உதவிடும் என்றும் திரு வி டி சதீசன் கூறினார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 7 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்குட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போது இந்த தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. சுட்டுக் கொல்லப்பட்ட தீவிரவாதிகள் தெஹ்ரிகி தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்றும் பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. லாகோ சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜியாலின் டியானை வென்றார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஃபரோக் சஞ்சய் அமன் சோனாலி மிர்கேல்கர் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 15-21, 21-15, 21-11 என்ற செட் கணக்கில் அயர்லாந்தின் ஸ்காட் கில்டியா ரேச்சல் தராக் இணையை வென்றது. உலக செஸ் சாம்பியன் போட்டி ஜெனீவாவில் அடுத்த மாதம் 24ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் இந்தியாவின் குகேஷ் உஸ்பெகிஸ்தானின் ஜவோகிர் சிண்டாரோவை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று ஐநா தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது. உத்தராகண்டிலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியின் திரு தினேஷ் ஆர்யா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். லாகோ சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது சரியாக 7:25.
6: எப்பவுமே வைனு கேளுங்க. This is Captain Y of SBI, உங்கள் சைபர் காவலன்.

விவசாயிகளுக்கான அறிவிப்பு. முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பராக்சிக்ளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் இலை வழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். முள்ளங்கி கேரட்டில் நூட்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது எக்டேருக்கு 1 டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணில் இடவும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 1 ஹெக்டேருக்கு 250 கிலோ இடுதல். பர்பூரியோசிலியம் லிலாசினம் 5 கிலோ என்ற அளவில் இட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலை கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில்

கொசப் 2 கிராம், குளோரோதலோனில் 2 கிராம் என்ற அளவில் இலை வழி தெளிக்க வேண்டும். பீட்ரூட் பயிரில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளியை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். காப்பராக்சிக்ளோரைடு 0.3%, 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள். நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். விவசாயிகளுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள். நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம், நீலகிரி மின் பகிர்மான வட்டம், ஊட்டி, கூடலூர் மற்றும் குன்னூர் கோட்டம் பொதுமக்களின் கவனத்திற்கு, சோலார் மின்சாரம் தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் சிறப்பு முகாம், 14/10/2026 ஊட்டி, காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை, இடம் TNEB வளாகம், ஊட்டி பேருந்து நிலையம் அருகில். 15/10/2026 கூடலூர், காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை, இடம் நாடார் கல்யாண மண்டபம், கூடலூர். 16/10/2026 குன்னூர், காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை, இடம் ஆண்டனிஸ் பள்ளி வளாகம், சிம்ஸ் பார்க், குன்னூர். சோலார் அமைப்பது, பதிவு செய்வது, வங்கி கடன் பெறுவது, அரசு திட்டங்கள், மானியங்கள், பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம். சோலார் அமைப்பதற்கான கிடைக்கும் மானியங்கள்: 1 கிலோவாட் மத்திய அரசு மானியம் 30,000, தமிழ்நாடு அரசு மானியம் 5,000, மொத்தம் 35,000. 2 கிலோவாட் மத்திய அரசு மானியம் 60,000, தமிழ்நாடு அரசு மானியம் 10,000, மொத்தம் 70,000. 3 கிலோவாட் மற்றும் அதற்கு மேல் மத்திய அரசு மானியம் 78,000, தமிழ்நாடு அரசு மானியம் 22,000, மொத்தம் 1 லட்சம் வரை. பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். நன்றி. தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம், நீலகிரி மின் பகிர்மான வட்டம்.

இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் அவகாடோ சாகுபடி குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அவகாடோ சாகுபடி குறித்து நீலகிரி மாவட்டம் தூதூர் மட்டம் பகுதியை சார்ந்த விவசாயி ஆர். மனோஜ்குமார் அவர்களுடனான நேர்முகம். உடன் உரையாடுபவர் ஜி. மகேந்திர பிரபு.

0: வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க.
1: வணக்கம், என் பேர் மனோஜ்குமார். நான் வந்து ஒரு எம்எஸ்சி நெட்ஒர்க்கிங் படிச்சிருக்கேன். படித்து டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கொரோனாக்கு அப்புறம் எங்கள் அப்பாவோட தொழிலான விவசாயத்துக்கு வந்தாச்சு. அது விவசாயத்தில் தேயிலை சாகுபடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் மாற்று சாகுபடி பண்ணலாமேன்னு சொல்லி அவகேடோ பிளான் பண்ணியிருக்கிறோம். இப்போது அவகேடோ பிளான் பண்ணி 7 வருஷம் ஆச்சு. இப்போ ஈல்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது
0: இப்போ வந்து உங்கள் ஏரியாவில் வந்து என்னென்ன சாகுபடி வந்து அதிகமாக சாகுபடி செய்கிறீங்க?
1: எங்கள் ஏரியாவில் முன்னாடி வந்து தேயிலை தொழில் தானே அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேயிலை கொஞ்சம் நலிவடைந்ததுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா மேராக்கான்னு சொல்லக்கூடிய சவுச்சவ் வந்து பிளான்ட் பண்ணோம். அது ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு.
0: நீங்கள் வந்து அவகாடோ சாகுபடி செய்கிறீங்க. இந்த வருஷம் எல்லினும் இந்த பாதிப்பு வந்து அதிகமாக ஏற்பட்டிருக்கு. மழையோட அளவு வந்து உங்கள் ஏரியாவில் எந்த அளவில் வந்து மழை கிடைச்சிச்சு, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: சார், எல்நீனோ தாக்குதல் பற்றி சொல்லணும்னா எங்கள் ஏரியா பயங்கரமாக பாதிச்சிருக்கு சார். ஜனவரி டு மே வரைக்கும் ஒரு 5 லிருந்து ஒரு 6 மழை கிடச்சிருக்கும் சார். மேக்கு அப்புறம் இந்த அக்டோபர் வரைக்குமே சுத்தமாக மழை இல்லை சார். அக்டோபர் ஸ்டார்டிங்கிலிருந்து இந்த ஒரு வாரமாக நல்ல மழை இருக்குது, பயங்கரமான மழை இருக்குது. ஆனால் அந்த எல்நீனோ தாக்குதல்னால என்னென்னா டெம்பரேச்சர் பயங்கரமாக ஜாஸ்தியாக இருக்குது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 14 ஒரு நல்ல ஹீட்டான டெம்பரேச்சர் நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் இந்த வருஷம் 28 வரைக்கும் போயிருக்கு சார் டெம்பரேச்சர். அதனால் என்ன ஆகுதுன்னா வேர் முடிச்சுகள் இருக்கக்கூடிய நைட்ரஜன் வந்து மழை அதிகமாக பெய்யும்போது தான் அது வந்து ஃப்ளஷ் அவுட் ஆகுதுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதை வந்து அது கழுவி போகணும். போனால் தான் நமக்கு பாஸ்பரஸும் பொட்டாஷும் அதிகமாக தேவைப்படும். அதான் ஃப்ரூட் உண்டா அதான் பழம் உண்டாகிறதுக்கும் பூ உண்டாகிறதுக்கும் அது ரெண்டும் தேவை. இப்போ நைட்ரஜன் அதிகமாக அந்த வேர் முடிச்சுகளில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இலை அதிகமாகவும் பூ ரொம்ப கம்மியாகவும் ஆகுது. பின்ன எல்நீனோ தாக்குதல்னால மரப்பயிர்களுக்கு நம்ம மாதத்துக்கு 2 தண்ணி போதும். ஆனால் அந்த எல்நீனோ தாக்குதல்னால நம்ம வாரத்துக்கு 1 தண்ணி கொடுத்தா கூட அந்த மரத்துக்கு அது பத்த மாட்டேங்குது. அதான் ஒரு மரத்தில் ஒரு 10% இலைகள் வந்து காஞ்சு போக ஆரம்பிக்குது. பின்ன பூவை பொறுத்த வரைக்கும் ஆண் பூக்கள் ஜாஸ்தியாகவும் பெண் பூக்கள் கம்மியாகவும் இருக்குது. அப்போ ஆண் பூ சீக்கிரம் கொட்டி போயிடுது. இந்த பெண் பூ வர்றதுக்கு டைமும் ஆகுது. அப்போ வந்து இந்த பெண் பூ உருவானதுக்கப்புறம் அந்த ஆண் பூ கொட்டியும் போயிடுது. அப்போ வந்து காயே இல்லாமல் ஆயிடுது சார். அதான் வந்துட்டு போன வருடம் வந்து நம்ம ஒரு மரத்துக்கு 100 கிலோ வரைக்கும் மகசூல் எழுதிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் 30 கூட கிடைக்கல சார். அதெல்லாம் இந்த எல்நினோட பயங்கரமான தாக்குதல்.
0: அதோட விலை வந்து அதிகமாக இருக்குங்களா இல்லை கம்மியாக இருக்கு?
1: விலை அதிகமாக இருக்குது, ஆனால் மகசூல் ரொம்ப கம்மியாக இருக்கே சார். அதான் வந்துட்டு விலை வந்து ஒரேடியாக நமக்கு வீழ்ச்சி வந்து கால்வாசி மகசூல் இருக்குது, முக்கால்வாசி மகசூல் இல்லை. ஆனாலும் விலை வந்து ரெட்டிப்பாக இல்லை. விலை வந்து ஒரு 10-20% அதிகமாக இருக்குது, அவ்வளோதானே ஒழிய விலை ரெட்டிப்பாக இல்லை. போன வருடம் ஒரு 100 ரூபாய்க்கு விற்ற பழம் இப்பொழுது ஒரு 200 ரூபாய்க்கு போயிருந்துச்சுன்னா ஓகேன்னு சொல்லலாம். இப்போ வந்து நமக்கு ஒரு 120 ரூபா 125 ரூபா ஒரு 25% தான் அதிகமாக கிடச்சிருக்கே ஒழிய அது ஒரு பெரிய ஒரு ஹைக்குன்னு சொல்ல முடியாது. நமக்கு வந்து ஒரு 150 ஒரு நல்ல ஹைக் ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 50% வந்திருந்தா கூட ஒரு 150 ஹைக், இது ஒரு 30% தான் வந்திருக்கு.
0: இந்த அவகாடா இந்த சாகுபடி அறிமுகம் வந்து எந்த அளவில் இருந்துச்சு? இந்த பழத்தை வந்து எப்படி அறிமுகப்படுத்துனாங்க நம்ம இந்தியாவில்? அதை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுங்களா? அதை பற்றி தெரிஞ்சால் அதை பற்றி சொல்லுங்கள்.
1: அவகேடோ வந்து மெக்சிகோ வெஸ்டர்ன் அமெரிக்கா அங்கே தான் இது உருவாச்சு. அதான் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மழைக்காடுகளில் இருந்த ஒரு ஃபாரஸ்ட் ஃப்ரூட்டாக தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அப்புறம் அதை வந்து அவங்க அந்த டைமுக்கான ஃபுட்டாக அதை எடுக்க ஆரம்பித்தாங்க. இந்தியாவில் வந்துட்டு கிறிஸ்டியன் மிஷினரிஸ் மூலமாக அவங்க அங்கிருந்து இதை வந்து மிசோரமுக்கு கொண்டு வர்றாங்க. அங்கிருந்து நம்ம ஊருக்கு வெள்ளக்காரங்க தான் கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து அவங்களோட பெங்களோர்ஸ்லேயும் அவங்களோட நர்சரிஸ்லேயும் அவங்களுக்கான ஒரு ஃபுட்டாக வந்து இதை வந்து கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊர் மக்கள் அதோட சீட்ஸை கொண்டு வந்து அவங்களோட வீட்டு தோட்டங்கள்லேயும் உருவாக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதோட சந்தை மகசூல் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. காரணம் என்னென்னா இதோட பேர் அவங்களுக்கு கரெக்டாக பேர் பட்டிப்பழம் எல்லாம் வச்சு பட்டர்ஃப்ரூட்டுக்கு வந்து டேஸ்ட் இல்லை சார். அப்போ டேஸ்ட் இல்லாதனால மக்கள் இதை விரும்பலை. இப்போ வர வர தான் இதோட நியூட்ரிஷன்ஸும் இதோட கொழுப்புத்தன்மை அதை வந்து வெஜிடேரியன்ஸ் வந்து இப்போ மீட் அந்த மாதிரி இருக்க எடுக்க மாட்டாங்க. கொலாஜின் அந்த மாதிரி இருக்கிற தன்மையெல்லாம் நமக்கு தேவைப்படுது. அப்போ இது வெஜிடேரியன்ஸ் அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்க, நியூட்ரிஷனிஸ்ட் இதை அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க, டாக்டர்ஸ் அதிகமாக இதை எடுத்துக்க சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த பழத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிக்கும்போது தான் ஓகே இதுக்குண்டான மார்க்கெட் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறமே விவசாயிகள் இது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போவுமே பல இடங்களில் வீட்டு தோட்டங்கள் இருக்குது, 1 மரம் 2 மரம்னு இருக்குது. அப்புறம் இதை வந்து இதோட சந்தை மகசூல் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இப்போ இது பிளான்டேஷன் மாதிரி கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ மக்கள்.
0: அப்படின்னா இந்த அவகாடோ சாகுபடியில் வந்து என்னென்ன வகைகள் வந்து இருக்குங்க? நம்ம நீலகிரி மாவட்டத்தில் வந்து எந்த வகைகள் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க?
1: இந்தியாவில் மொத்தம் 15 வெரைட்டி இருக்குது சார். ஆனா எல்லா வெரைட்டியும் எல்லாரும் பிளான் பண்றது இல்ல. ஏன்னா சிலது வந்து ஈல்டு ரொம்ப கம்மியா இருக்கு, ஆனா சைஸ் ரொம்ப பெருசா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்படி இருக்கும்போது இதை சந்தைப்படுத்துறதுக்காகவும் இது ஒரு கமர்ஷியல் கிராப்பாக கொண்டு வர்றதுக்காக இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐஏஹெச்ஆர் வந்து மூணு வெரைட்டியை வந்து கொண்டு வர்றாங்க. அர்கா சுப்ரீம்னு ஒன்று, அதை வந்து இந்த குடகு மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு இது கொண்டு வர்றாங்க. அதுவும் நல்ல ஈல்டு, நல்ல வெயிட் இருக்குது காய். ஐஏஹெச்ஆர் அப்புறம் கொண்டு வர வந்து அர்கா கூர்க் ரவின்னு சொல்லி ஒன்று கொண்டு வர்றாங்க. அதுவும் நல்ல வெயிட் நல்லா இருக்கும், ஈல்டும் சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்தியன் பட்டர் ஃப்ரூட்னு ஒரு வெரைட்டி, இது மூணு தான் இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலாக கொண்டு வர முடியுது. அப்புறம் இருக்கக்கூடிய வெரைட்டி வந்து ஹாஸ்

0: வெரைட்டி, அது பிரசில் இருந்து கொண்டு வர்றது. அது வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்காக அதை கொண்டு வராங்க. பட்டிங் நாற்று நிறைய இருக்குது, ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் வந்து அதை வாங்கி பிளான்ட் பண்ணலாம். இப்போ வந்து சில்வர் ஓக்கில் எல்லாம் நமக்கு வந்து அது ஒரு டிம்பர் வுட், நம்ம ஒரு 20 இயர்ஸ் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு அதை கட் பண்ணுறதுக்கு. கட் பண்ணி கட்டிங் பர்மிட் வாங்கி என்ன பண்ணாலும் நமக்கு அந்த 20 இயர்ஸ் வெயிட் பண்ணால் நமக்கு அந்த மரத்துக்கு ஒரு 10,000 ரூபா கிடைக்கும் சார். அதை விட பெஸ்ட் ஐடியா வந்து இப்போ நம்ம டீ பிளான்டேஷனுக்குள்ளே எல்லாம் வந்து நம்ம இதை சிம்பிளாக சும்மா பிளான் பண்ணி விடலாம். பிளான் பண்ணி விடும்போது நமக்கு ஒரு 7வது வருஷங்கும் போது இந்த டீ கூட சேர்ந்து இது வந்து ஒரு இன்டர் கிராப்பாகவும் கிடச்சிரும். பத்து அதுக்கு 7 வருஷத்துக்கு அப்புறம் வருஷத்துக்கு ரெண்டு கிராப் ரெண்டு சீசன், ஒரு சீசனுக்கு ஒரு மரத்துலேருந்து ஒரு 4,000 ரூபா வச்சுக்கிட்டாலும் ரெண்டு சீசனுக்கு ஒரு மரத்துலேருந்து 8,000 ரூபா கிடச்சிரும் சார். ஒரு ஏக்கருக்கு கண்டிப்பாக டீ பிளான்டேஷனுக்குள்ளேன்னா ஒரு 30-40 மரம் நடலாம். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துலேருந்து ஒரு வருஷத்துக்கு 8,000 ரூபா கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 லட்சம் ரூபா ப்ராஃபிட் நம்ம இதில் எடுக்க முடியும்.
1: இந்த அவகடோ நாற்று தேர்வு முறை எப்படி செய்யணுங்க? அது
0: நாற்று தேர்வு முறையை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சாயில் டெஸ்டிங் கொடுக்கலாம் சார். சாயில் டெஸ்டிங் கொடுத்து நம்மளோட pH புளிப்புத்தன்மை சாயிலில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற நாற்றுகள் வாங்கலாம். இப்போது ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டே நாற்றுகள் கொடுத்துட்ருக்குறாங்க, அவங்கள்ட்ட பட்டிங் நாற்றுகள் இருக்குது, அதை வாங்கியே பிளான்ட் பண்ணலாம். பின்ன என்னன்னா இந்த நாத்துக்கு அதிகப்படியான தண்ணீர் தேவையில்லை, ஆனால் தேவைக்கு தண்ணீர் வேண்டும். அதிகப்படியான தண்ணீர் இருக்கும்போது வேரல்கள் அதிகமாகுது. வேர் வந்து தண்ணீர் அதிகமாக உறிஞ்சும் போது என்ன ஆகுதுன்னா இலை பூரா கொட்டி போய் சில வாதுகள் வந்து கருக ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் இதோட ப்ராப்ளம்.
1: சரி, அப்படியே இந்த நடவு செய்யும் காலநிலை எந்த காலநிலையில வந்து நடவு செய்யலாம்?
0: நடவு செய்யும் காலநிலை வந்து நான் சொல்லக்கூடிய காலநிலை வந்து வெயில் இல்லாத சமயம், அக்டோபர் மாதத்திலிருந்து டிசம்பருக்குள்ள நடும்பொழுது என்னென்னா உங்களுக்கு பருவ மழையும் கிடைக்கிது, ஓரளவுக்கு இந்த நாற்று உயிர் பெறும் தன்மை அதிகமாக இருக்கும். ஜனவரி டு மார்ச் வந்து நமக்கு மழை இடக்கிடக்கு இருந்தாலும் சில வெயில் இருக்குது ஓரளவுக்கு. பின்ன ஜனவரி டு மார்ச் வந்து நமக்கு ஜனவரி மாதங்களில் பனிப்பொழிவும் இப்போ கொஞ்ச நாளாக இருக்குது. ஜனவரி டு ஃபெப்ரவரி பனிப்பொழிவு இருக்குது. அப்போ அதை விட பெஸ்ட் வந்து நமக்கு செப்டம்பர் அக்டோபர் நவம்பருக்குள்ள நம்ம பிளான் பண்ணலாம். அதுக்குள்ள நாற்று ஓரளவுக்கு உயிர்த்து வந்துடும் நம்ம நடவு செஞ்ச டைம்.
1: இந்த கிராப் வந்து பனிக்கு வந்து பாதிப்பு ஏற்படுங்களா?
0: பெருசா பாதிப்பு ஏற்படுத்தாது. உயிர் பிடிச்சிருச்சுன்னா பின்ன அந்த அளவுக்கு பாதிக்கப்படுவதில்லை. ஆனா நட்ட உடனே பனி இருந்துச்சுனாலும் நமக்கு அது கருகி போயிடும். அந்த நாற்று வந்து ஓரளவுக்கு உயிர் வந்துருச்சுன்னா அப்புறம் பிரச்சனை இல்லை, அந்த இலை மட்டும்தான் கருகும், அப்புறம் ஸ்டெம் நல்லா உறுதியா இருக்கும்.
1: இந்த சாகுபடி வந்து நம்ம சாகுபடி செய்யும் போது இதுக்கான இடைவெளி, நடவு செய்யும் இடைவெளி,
0: நடவு செய்யும் இடைவெளி வந்துட்டு எப்படின்னா சார், இப்போ வந்து பட்டிங் நாத்துக்கு வந்து 10x10 போதும். அதே வந்து நம்ம விதை உருவாக்கம் பண்ணி நடவு செய்யும் போது என்ன ஆகுதுன்னா 20x20 இடைவெளி வேணும். அப்போதான் மரம் நல்லா விரிஞ்சு இதாகும். அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்ச உடனே மரம் வந்து டேப்பிங் பண்ணிடணும். மேலே ஹைட்டு போகாம ஒரு 15 அடி வச்சு டேப் பண்ணிட்டோன்னா மரம் நல்லா விரிஞ்சிடும். விரிஞ்சோன்னு என்னாகும்னா பக்கவாட்டு கிளைகள் அதிகமாகும். பக்கவாட்டு கிளைகள் அதிகமாகும் போது காய் வந்து நமக்கு ஓரளவுக்கு கீழிருந்தே பொறிச்சிடலாம். இன்னொன்று வந்து சூரிய வெளிச்சம் அதிகமாக கிடைச்சிரும். ஹைட்டாக போக போக என்னாகுன்னா மேல் இருக்கிற இது மட்டும்தான் சூரிய வெளிச்சம் கிடைக்கும், கீழ் இருக்கிற பக்கவாட்டு வாதிகளுக்கு சூரிய வெளிச்சம் கிடைக்காது. இப்போ மேலே டேப்பிங் பண்ணும்போது என்னாகுன்னா ஒட்டுமொத்தமாக அந்த மரத்துக்கு எல்லா வாதிகளுக்கும் ஓரளவுக்கு சூரிய வெளிச்சம் கிடைச்சிரும். கிடைச்சோன்னு என்னாகுன்னா நமக்கு பூ அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சிடும், மரத்துக்கு அதிகமான நைட்ரஜன் கிடைக்கும்.
1: இதுக்கான காலநிலை வந்து எப்படி இருக்கணுங்க?
0: காலநிலை வந்து அதிகமான சூரிய வெப்பம் தேவையில்லை, ஓரளவுக்கு மிதமான சூரிய வெப்பம் தேவை. தண்ணீர் வந்து மாதம் இருமுறை நம்ம தண்ணீர் கொடுக்கணும் அவசியம், மாதம் இருமுறை எப்படியா மழை பெஞ்சிருச்சுன்னா அந்த தண்ணீரே போதுமானது. உரம் வந்து தொழு உரம், நடவு செய்யும்போது தொழு உரமும் பின்ன நடவுக்கு அப்புறம் வந்து வேற ஆப்ஷன் நமக்கு இல்லை. நம்ம வந்து கெமிக்கல் உரம் போட்டு தாக வேண்டிய இருக்கிற சூழ்நிலை.
1: இயற்கை உரம்
0: வந்து இதுக்கு அந்த அளவுக்கு நமக்கு இது கமர்ஷியலா கொண்டு போகும்போது இயற்கை உரம் மட்டும் பத்தாது, ஏன்னா பூ கொட்டி போற இது அதிகமா இருக்குது. இதுல நியூட்ரிஷன் இது வந்து இழுத்து கொடுக்க முடியாது, ஒரு 50-60% பூ கொட்டி போயிடும். அப்போ அந்த அளவுக்கு பூ கொட்டும் போது என்ன ஆகுதுன்னா காய் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10% காய்கள் உதிர்ந்து போய்விடும். இப்போ நமக்கு ஒரு 60%-70% பூ நமக்கு தேவை. அப்படிங்கும்போது தான் காய் பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10% காய்கள் வந்து உதிர்ந்து போய்விடும். அப்போ ஒரு 50% நமக்கு இந்த ஒரு மரத்துலேருந்து தேவை. அப்போ வந்து தொழு உரத்தையும் இயற்கை உரத்தையும் மட்டுமே சார்ந்து இதை நம்ம பண்ண முடியாது, அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போது இதுக்கு போரான் தேவைப்படுது, NPK தேவைப்படுது, அப்போது DAP போடணும். அதை தவிர பூச்சிக்கொல்லி இதுக்கு தேவையில்லை. பின்ன இடக்கிடக்கு தேன் பெட்டிகள் வச்சு விட்டிங்கனாலும் நல்ல மகரந்த சேர்க்கை நல்லா இருக்கணும். பூவும் ஓரளவுக்கு

0: ஓட்டி போகாது.
1: நீர்
0: அதிகமா இருக்கும்பொழுது நோய் தாக்குதல் அதிகமா இருக்குது. பின் இது பிளான்டேஷன் பண்ணக்கூடிய இடங்களும் கொஞ்சம் சரிவான இடத்துல பிளான்ட் பண்ணோம்னா நீர் அதிகமா நிக்காது. ஒரு மாதிரி மட்டக்கையில பிளான்ட் பண்ணும்போது என்ன நீர் அதிகமா நின்றும் அது வந்து இந்த மரத்துக்கு சூட் ஆகாதுங்க. பின்ன பூச்சி தாக்குதல்னா இந்த ஃப்ரூட் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க, அந்த பூச்சியோட தாக்குதல் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. பழத்தை வந்து ஓட்டை போட்டு உள்ள முட்டை வச்சு விட்டுருது. அந்த மாதிரி இருக்கிற சில ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் இதுல இருக்கே ஒழிய வேற எந்த விதமான நோய் தாக்குதல் இதுல இல்லை.
1: பயிர் வந்து எத்தனை வருஷம் ஆகும் இந்த காய் காய்க்கிறதுக்கு?
0: அது வந்துட்டு இந்த மரம் வந்து நட்டதுல இருந்து 6-7 வருஷத்துக்குள்ள நம்ம கிராப் எடுத்துடலாம் சார். 5வது வருடம் இந்த மரத்தை வந்து நம்ம டேப்பிங் பண்ணி விடணும். விட்டுட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்கா 6வது வருஷத்துல இந்த மரம் பூ பூக்க ஆரம்பிச்சிடும். அந்த 1st வருஷம் பூ பூக்கும் போது எல்லா மரத்துலேயும் பூ நல்லா பிடிச்சி 1-2 காய்களோ 10-20 காய்களோ நல்லபடியாக வரும். 7வது வருஷத்துல நமக்கு ஒரு மரத்திலிருந்து 20-30 கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும். 8-10வது வருடத்துக்குள்ளால நமக்கு ஏகதேசம் ஒரு மரத்திலிருந்து 50 கிலோலிருந்து 100-120 கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும். இதே பட்டிங் மரத்துலங்கும் போது ஒரு மரத்திலிருந்து நமக்கு 30-40 கிலோக்குள்ள தான் கிடைக்கும். ஏன்னா மரம் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் பட்டிங் உண்டானது.
1: இது வந்து எத்தனை வருட பயிருங்க? இது
0: ஃபாரினர்ஸ் கொண்டு வந்து வச்சு இருக்கிற மரம் இன்னும் இருக்குதுங்க. அப்படி பார்க்கும்போது அந்த மரம் 50-60 வருடத்தை கடந்துருச்சு. இப்படி பார்க்கும்போது இது எப்படி பார்த்தாலும் 30-40 வருடங்களை தாண்டும்னு தான் என்னோட ஒரு கணிப்பு. அதே இந்த பட்டிங் வெரைட்டிங்கும் போது அது வந்து 3வது வருடத்திலிருந்தே அது காய்க்க ஆரம்பிச்சிடும். 15 வருடம் வரைக்கும் அதோட காய்ப்பு திறமை இருக்கும்.
1: பழத்தோட எடை எந்த அளவில் இருக்கணும் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணும்போது?
0: பழம் 250 கிராம்லேருந்து பழத்தோட குவாலிட்டி நல்லா இருக்கும். அந்த பழத்தோட டைம் அது வந்து கெட்டு போறதுக்கு உண்டான டைம் 15 நாள் வரைக்கும் அந்த பழம் வந்து தாங்கும். 500 கிராம் எல்லாம் ஆகும்போது அந்த பழத்தில் இருக்க மொத்த ஈர்ப்பமும் பழத்தோட அந்த ஃப்ளஷ்ல இறங்கிருங்க. அப்ப அந்த பழம் வந்து இன்னும் டேஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். பழம் வந்து பாக்குறதுக்கும் நல்லா ஷைனிங்கா இருக்குங்க. பழம் வந்து 500 கிராம் எல்லாம் ஆன உடனே ஆனா சந்தைப்படுத்தலுக்கு அவங்களுக்கு தேவை வந்து மினிமம் 250 கிராம் இருக்கணும். அப்படிங்கும்போது அவங்க வந்து அது நல்ல குவாலிட்டியா ஒரு நல்ல ரேட்டும் கிடைக்குங்க.
1: இந்த பழம் வந்து சந்தைப்படுத்தும் போது எத்தனை நாட்கள் மட்டும் தாங்கக்கூடியதா இருக்குங்க?
0: இதை வந்து பறிக்கக்கூடிய முறைன்னு ஒன்று இருக்குங்க. சில பேர் என்ன பண்றாங்க, மரத்தை உளுப்பி விட்டு மரம் காய் மொத்தமாக கீழே விழுந்துருங்க. அப்படி பண்ணாம நம்ம வந்து பறிக்கக்கூடிய கருவி வச்சு நம்ம பறிக்கும் பொழுது பழம் வந்து கீழே விழுகிறது இல்லை. கீழே விழுகாம நம்ம இதை வந்து எடுத்து ப்ராப்பராக பேக் பண்ணிட்டோம்னா இந்த மரம் வந்து சந்தைக்கு போனதுலேருந்து 15-20 நாள் வரைக்கும் இந்த மரம் காய் வந்து தாக்கு பிடிக்குங்க.
1: அவக்காடா சாகுபடியில் வந்து இந்த பழத்தில் வந்து மதிப்பு கூட்டுதல் ஏதாவது பண்ண முடியுங்களா? அப்படி பண்ண முடிஞ்சு என்னென்ன பண்ணலாம்?
0: 100% இந்த பழத்தை வந்து மதிப்பு கூட்டுதல் பண்ணலாங்க. ஏன்னா இந்த பழத்தில் வந்து எந்த விதமான கெட்ட கொழுப்போ எதுவுமே இந்த பழத்தில் இல்லைங்க. இந்த பழத்தை வந்து சோப்பு தயாரிக்க முடியும், க்ரீம் தயாரிக்க முடியுது, ஃபேஷியல்ஸ் அந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் இதை யூஸ் பண்ணுறாங்க. பின்ன நேச்சுரல் குலாஜினா இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டோரேஜ் பண்ண முடியுது. ஆட் ஆன்ஸாக நம்ம நிறைய ஜூஸஸ்க்கு ஸ்மூத்திஸ்க்கு நிறைய ஃபுட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே இதை யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்க முடியுது, கோல்ட் ஸ்டோரேஜில் யூஸ் வச்சு இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. டாக்டர்ஸ் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க, எல்லோரும் எடுத்துக்குங்க, வீக்லி ஒன்ஸாவது இதை எடுத்துக்குங்க, நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனை கொழுப்புகளும் இதில் இருக்குன்னு சொல்லி அவங்க எல்லாம் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க.
1: இந்த சாகுபடியில் வந்து ஊடு பயிரை வந்து ஏதாச்சும் பயன்படுத்தலாங்களா?
0: 100% ஊடு பயிரை வந்து நம்ம காஃபி வந்து பிளான்ட் பண்ண முடியும். பின்ன டீக்கு ஊடு பயிராக இதை பிளான் பண்ண முடியும். ஏன்னா நம்ம இப்போ சில்வர் ஓக்கு பதிலாக இதை நம்ம சில்வர் ஓக்கு வந்து இப்போ கட்டிங் பெர்மிட் வாங்கி இதை கட் பண்ணி பார்த்ததுக்கு அதை டேப்பிங் பண்ணுறதுக்கெல்லாம் இப்போ ஆளுங்களே கிடைக்கிறது இல்லைங்க. இப்போ மரத்தை வந்து நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை டேப் பண்ணணும். அப்படின்னா தான் தேயிலைக்கு வந்து கொஞ்சம் நிழல்தன்மை கம்மியாகும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம அவக்கேடோ பிளான் பண்ணலாம். அவக்கேடோ பிளான் பண்ணும்போது அவக்கேடிலிருந்தும் 7 வருடத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஈல்டு கிடச்சிருது. தேயிலையிலேருந்தும் நமக்கு ஈல்டு கிடச்சிரும். அப்புறம் அவக்கேடோக்கு நடுவில் நம்ம காஃபி, ஏன்னா காஃபிக்கு வந்து நிழல் தேவை. இந்த அவக்கேடோ இல்லாத டைமில் நமக்கு காஃபியும், காஃபி இல்லாத டைமுக்கு நமக்கு அவக்கேடோவும் கிடைக்கும். அப்போ காஃபியும் ஒரு கோல்டன் கிராப் மாதிரி தான். காஃபியை நம்ம வந்து எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குமோ அப்போ நம்ம சேல் பண்ணிக்கலாம்.
1: சரிங்க, இந்த அவக்கேடோ சாகுபடியில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். இதை வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க
0: சார்? என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மார்க்கெட்டிங்கே தேவையில்லை. இது நம்ம வச்சிருக்கோம்னு தெரிஞ்சாவே வியாபாரிகள் வந்து நம்மளை தப்பிட்டு போகக்கூடிய சிச்சுவேஷன் தான் இப்போ இருக்குது. மார்க்கெட்டிங்கை பற்றி யாருமே கவலைப்பட தேவையில்லை.
1: எவ்வளோ நேரம் அவக்காடா சாகுபடியை பற்றி அதில் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்க. நன்றி, வணக்கம்.
0: நன்றி சார், ரொம்ப நன்றி.
2: இதுவரை நிகழ்ச்சியில் அவகாடோ சாகுபடி குறித்து நீலகிரி மாவட்டம் தூது

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். தொடர்வது தகவல் களஞ்சியம்.
1: சிறுதானிய பயிர்கள் சாகுபடிக்கான தொழில்நுட்பங்கள் குறித்து அறிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டில் சிறுதானியங்கள் 1960 20 லட்சம் ஹெக்டரில் சாகுபடி செய்யப்பட்டு தற்பொழுது 7.73 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்யப்படுகிறது. சிறுதானியங்களில் சோளம், கம்பு, கேழ்வரகு, சாமை, வரகு, குதிரைவாளி, திணை மற்றும் பனிவரகு போன்றவை மிக முக்கியமானவையாகும். நமது மாநிலத்தில் 45%

0: வயதுக்கு மேலான பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடு பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ள சூழலில் சிறுதானியங்களின் பங்கு இன்றியமையாததாகும். சிறுதானியங்கள் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் நுண்கிருமிகளின் வளர்ச்சியினை தடுத்து பெருங்குடலின் செயல்பாட்டை சீராக்குகின்றது. உடல் நலத்திற்கு ஏதுவான கிருமிகளின் வளர்ச்சியை தூண்டுகிறது. உடல் சுறுசுறுப்பிற்கு காரணமான செராட்டினின் உற்பத்திக்கு உதவுகிறது. சிறுதானியங்களில் மெக்னீசியம் அதிக அளவு காணப்படுவதால் இது தீவிர ஆஸ்துமா குறைபாட்டையும் ஒற்றை தலைவலியையும் தடுக்கிறது. இரத்த அழுத்தத்தை சீராக்குவதால் இதயம் சார்ந்த நோய்களில் இருந்து பாதுகாப்பு அளிக்கிறது. இவற்றில் நயாசின் விட்டமின் அளவு அதிகமாக இருப்பதால் கொழுப்பு சேர்வதை குறைக்கிறது. அன்றாடம் சிறு தானியங்களை பயன்படுத்துவோருக்கு இரண்டாம் வகை, அதாவது இன்சுலின் சார்ந்த சர்க்கரை நோய் வருவதில்லை. சிறுதானியங்களை அதிக அளவில் உணவு பயன்பாட்டில் சேர்க்கும் பொழுது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க உதவுகிறது. ஊட்டச்சத்து குறைவினால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய்கள் வராமல் இருப்பதற்கும் உதவுகிறது. சிறுதானிய பயன்பாட்டினால் பெண்களுக்கு பித்தப்பையில் கற்கள் வருவது தடுக்கப்படுகிறது. அதிக அளவு நார்ச்சத்து மிகுந்த சிறுதானியங்கள் புற்றுநோய் வருவதை தடுக்கிறது. உடல் பருமன் கொண்டவர்கள் சிறுதானியங்களை பயன்படுத்தும் பொழுது உடல் எடை சீராக குறைகிறது. முதலில் சோளம். சோளத்தில் மிகுந்த அளவு புரதம், மாவுச்சத்து, நார்ச்சத்து, உயிர் சத்துக்களான விட்டமின்கள் மற்றும் தாது உப்புகளும் மிக குறைந்த அளவில் கொழுப்பு சத்தும் கொண்டுள்ளதால் மனித உடலுக்கு சிறந்த சத்துள்ள உணவாக பயன்படுகிறது. சோளத்தில் டானின் அளவு குறைவாக உள்ளதால் கால்நடைகளுக்கு உலர்ந்த சோளத்தட்டு தீவனமாகவும் தானியம் சிறந்த உணவாகவும் பயன்படுகிறது. இதன் ரகங்கள் CoS28, CoS30 மற்றும் TNAU சோள ஒட்டு Co5. மானாவாரி பயிராக ஜூன் முதல் ஜூலை மற்றும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களிலும், இறைவை பயிராக ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் ஏப்ரல் மாதங்களிலும் பயிர் செய்யப்படுகிறது. இதற்கு நிலம் தயாரித்தல் மற்றும் இடைவெளி. நிலத்தை நன்றாக புழுதி உழவு செய்து களைகள் இல்லாதவாறு செய்ய வேண்டும். நிலத்தை சமன் செய்து 2:2 என்ற அளவில் பாத்திகளில் வரிசைக்கு வரிசை 45 சென்டிமீட்டர் இடைவெளி மற்றும் செடிக்கு செடி 15 சென்டிமீட்டர் இடைவெளி கொடுக்க வேண்டும். எரு இடுதல். மக்கிய தொழு உரம் 12.5 டன் அல்லது மக்கிய தென்னை நாற்களிவுடன் 10 பொட்டலம் அசோஸ் பைரிலம், மேலும் 10 பொட்டலம் பாஸ்போ பாக்டீரியம் அல்லது 20 பொட்டலம் அசோபாஸ் இட வேண்டும். இதன் விதை அளவு இரவை 10 கிலோ வீதம் ஹெக்டருக்கு, மானாவாரி 15 கிலோ வீதம் ஹெக்டருக்கு விதை அளவு பயன்படுத்தலாம். விதை கடினப்படுத்துதல். மானாவாரியில் ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதைகளை 2% பொட்டாசியம் டை ஹைட்ரஜன் பாஸ்பேட் என்ற ரசாயனத்தில் 6 மணி நேரம் ஊற வைத்த பிறகு 5 மணி நேரம் நிழலில் உலர்த்தி விதைக்க வேண்டும். சோளத்தின் களை நிர்வாகம் குறித்து, விதைத்த 30ஆம் நாள் பயிர் களைத்து ஒரு களையும், 45ஆம் நாள் மற்றொரு களையும் எடுக்க வேண்டும். சோளம் தனியாக பயிரிடும் பொழுது அட்ரசின் என்ற களைக்கொல்லி 500 கிராம் வீதம் ஹெக்டருக்கு மற்றும் சோளத்தோடு ஊடு பயிராக உளுந்து பயிரிடும் பொழுது ஆலாக்குளோர் என்ற களைக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்தலாம். பயிர் பாதுகாப்பு. தைல் டெமட்டான் 500 மில்லி அல்லது டைமித்தியேட் 500 மில்லி என்ற அளவில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை ஒரு ஹெக்டருக்கு தெளிக்கவும். தண்டு துளைப்பானுக்கு குயினால்பாஸ் 5%, குறுணை 15 கிலோ அல்லது போரேட் 10%, குறுணை 8 கிலோ அல்லது கார்போ பியூரான் 3%, குறுணை 17 கிலோ பூச்சிக்கொல்லியை மணலுடன் கலந்து குருத்தில் இடவும். கதிர் நாவாய் பூச்சுக்கு, கதிர் வந்த 3rd மற்றும் 18th நாளில் கார்பரில் 10% 25 கிலோ அல்லது மலாத்தியான் 5% 25 கிலோ, பாசலோன் 4% 25 கிலோவை ஒரு ஹெக்டருக்கு தூவவும். சோளத்தின் அறுவடை குறித்து, கதிர்கள் நன்கு காய்ந்து முற்றிய பிறகு அறுவடை செய்தல் வேண்டும். அறுவடை செய்த கதிர்களை களத்தில் காய வைத்து அடித்து விதைகளை பிரித்தல் வேண்டும். இதுவரை தகவல் களஞ்சியத்தில் சிறுதானிய பயிர்கள் சாகுபடிக்கான தொழில்நுட்பங்கள் குறித்து தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: தகவல் களஞ்சியம் கேட்டீர்கள்.
2: இத்துடன் நிறைவு பெறுகிறது தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி.

அமைப்பில் உதவி ஜி மகேந்திர பிரபு. நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: சரி, இந்த மளிகை சாமானுக்கு 15,000, இது பால் கரருக்கு, இது காய்கறிக்கு, அப்புறம் இது கரண்ட் பில்லுக்கு 0.
1: வாவ், என்னோட ஹீரோ 0 கரண்ட் பில்ல பார்த்து இவ்ளோ கெத்தா?
0: எல்லாம் மேல இருக்கிறவனுடைய மகிமை. இந்தியாவின் 50 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையில் உருவான பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தை ஏற்றுக்கொண்டு தங்கள் மின்சார கட்டணத்தை குறைத்துள்ளனர். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம், ஒவ்வொரு வீடும் சூரிய வீடு, இப்பொழுது உங்கள் மின் கட்டணமாகும் 0.

செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக திறன் போட்டியில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுடன் இன்று புதுதில்லியில் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். திறன் மேம்பாட்டிற்கென தனி அமைச்சகம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச சூழலுக்கு ஏற்ப இளையோர் திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு தொடர்பான திறன்களையும் இளையோர் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். ஷங்காயில் நடைபெற்ற உலக திறன் போட்டிகளில் இந்தியா சார்பில் 6 வெள்ளி மற்றும் 20 பதக்கங்களை வென்றவர்கள் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் துறை பெரிய அளவில் சீர்திருத்தங்களை கண்டுவருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகிலேயே 5G சேவையை விரைவாக செயல்படுத்திய நாடாக இந்தியா திகழ்கிறது என்று தெரிவித்தார். உலக அளவில் நடைபெற்று வரும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் 49% இந்தியா கொண்டிருப்பதாக அவர் கூறினார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் திகழ்கிறது என்பதையே இது எடுத்துரைப்பதாக உள்ளது என்று திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி கையிருப்பில் உள்ளதாகவும் நிலக்கரி விநியோகம் தினசரி அடிப்படையில் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக ரயில்வே மற்றும் மின்துறையுடன் ஒருங்கிணைந்து நிலக்கரித்துறை செயல்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்கா வெற்றி பெற்றுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திருமதி மரகதம் குமாரவேல் திமுக வேட்பாளர் திரு பரந்தாமனை விட 20,008 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். தாராபுரம் தொகுதியில் தாவேக்காவின் திருமதி சத்யபாமா திமுக வேட்பாளர் திருமதி சுகன்யாவை விட 9,471 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். இவ்விரு தொகுதிகளிலும் அஇஅதிமுக 3வது இடத்தை பிடித்தது. சட்டப்பேரவைத் தேர்தலின்போது அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருமதி மரகதம் குமரவேல் மற்றும் திருமதி சத்யபாமா ஆகியோர் தங்களது சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா இதையடுத்து இந்த இடைத்தேர்தல் நடைபெற்றது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்காவுக்கு கிடைத்த வெற்றி அரசியல் நாகரீகத்திற்கு கிடைத்த வெற்றி என்று அக்கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வாக்குகளுக்கு பணம் கொடுக்காமல் எந்த ஃபார்முலாவும் இல்லாமல் ஜனநாயகம் காக்கும் ஃபார்முலாவை வைத்து

0: வெற்றியை தாவைக்க பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகம் ஊழல் சக்திகளின் கோட்டை அல்ல என்று கூறியுள்ள அவர், மக்கள் சக்தியின் கோட்டை என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் உணர்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். இந்த வெற்றி தொடரும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்த இடைத்தேர்தலில் பல்வேறு விதிமுறைகளை மீறி தாவேக வெற்றி பெற்றுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், துரோகத்திற்கு கிடைத்த இடைக்கால வெற்றி இது என்று குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் பொய்பிம்ப அரசியலின் வீழ்ச்சி தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தாவேக்காவிற்கு எதிராக போட்டியிட்ட கட்சிகள் பெற்ற வாக்குகள் ஆட்சிக்கு எதிரானது என்று கூறியுள்ள அவர், அவைதான் பெரும்பான்மை என்றும் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக தாவேக்கா அரசு பெரும்பான்மை மக்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அதிகாரம் மற்றும் பணபலத்தை பயன்படுத்தி தாவேக வெற்றி பெற்றிருப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த இரண்டு தொகுதிகளிலும் அஇஅதிமுகவிற்கு நல்ல வாக்குகள் கிடைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக அஇஅதிமுக மேலும் உத்வேகத்துடன் பாடுபடும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அமைதிக்கான நோபல் பரிசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவ்நீதம் நவி பிள்ளைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டம் மற்றும் அமைதிக்காக அவர் ஆற்றிய பணிகளுக்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் டர்பனில் 1941 பிறந்த இவர் ஐநா மனித உரிமை ஆணையத்திலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலும் பணியாற்றியுள்ளார். இவரது மூதாதையர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற திருமதி நவ்நீதம் நவி பிள்ளைக்கு முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஃபரோ சஞ்சய் அமன் சொனாலி மிர்கேல்கர் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. தில்லியில் நடைபெற்று வரும் தேசிய ஒப்பன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஆஷா இளங்கோ தங்கப்பதக்கம் வென்றார். ஆந்திராவில் நடைபெற்ற தேசிய பால் பேட்மிண்டன் போட்டியில் தமிழகம் 3 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 11.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்துள்ளது. மகளிர் கூடைப்பந்து லீக் போட்டி பெங்களூருவில் வரும் 20ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 6 அணிகள் இதில் பங்கேற்கின்றன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8 நேரம் சரியாக 8:05.

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசைக்கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.

நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பமாக இந்த நினைத்தாலே இனிக்கும் ஒழிக்கப் போகிறது. இன்றைக்கு 9 மணி வரையிலும் நேயர்கள் வந்து வெளியூர் நேயர்களாக இருந்தால் 9342901018, உள்ளூர் நேயர்கள் 9344901018, புதிய நேயர்களாக இருந்தால் 8300019118, அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் வந்து மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு பிடித்த பாடல்களை 70s 80s காலகட்டங்களில் ரிலீஸான பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் ஊட்டி FM 101.8.

0: சோ நம்ம நிகழ்ச்சியில் முதல் நேயர் வருக வணக்கம்.
1: இதமான இரவு நேர வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுமங்கோண்டான் ராமகிருஷ்ணன்.
0: இதமான இரவு வணக்கம் உங்களுக்கும். எப்படி இருக்கிறீங்க ராமகிருஷ்ணன்?
1: அருமையா இருக்கிறோம். நீங்கள் நலமா நிலையத்தில் அனைவரும்?
0: எல்லாரும் நலமா இருக்கும், சூப்பரா இருக்கும். இணைத்தாலே இனிக்கும்ல, ஃபர்ஸ்ட் நேயரா வந்திருக்கீங்க. என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: ஒரு அருமையான பாடல் இந்த இரவு நேரத்துல வந்து கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். டிசம்பர் பூக்கள் படத்திலிருந்து மாலைகள் இடம் மாறுது மாறுது மங்கள நாளிலே என்ற பாடல்.
0: அப்ப வந்து இன்றைய நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில மங்களமா ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க, முதல் பாடலா. ஓகே, உங்களுடைய விருப்பம் இதோ. தேங்க்யூ ஃபார் காலிங் சார்.

ஒழித்த அந்த பாடல் டிசம்பர் பூக்கள் படத்திற்கான பாடல். அது கே ஜே யேசுதாஸ் சித்ரா குரல்கள்ல கேட்டோம், இளையராஜாவோட இசையமைப்புல. நேரம் இப்போது சரியாக 8:13 ஆயிடுச்சுங்க. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் ஒன்று கேட்டு முடிச்சிட்டோம். அடுத்து வாட்ஸ்அப் வழியாக ஒரு நேயர் வந்து பாடல் வந்து விருப்ப பாடல் தெரிவிச்சிருக்காரு. படம் வந்து படிக்காதவன் பாடல் ஊற தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் ஃப்ரம் சென்னையிலேருந்து, அதாவது அவரோட பாடல் வந்து ஒலிபரப்பாகி நீண்ட நாள் ஆகிவிட்டது என்ற ஒரு வருத்தத்தோடு அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த பாடல் அவருடைய விருப்பமாக ராஜேஷ்காக ஒலிக்கவிருக்கும். நேரம் 8:13.

மயிலிறகாய் மனதை வருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். இது உங்க ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: நம்ம நிகழ்ச்சியில ஒரு நேயர் லைன்ல இருக்காரு. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அன் அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
0: நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா?
1: இந்த இரவு மேல வேலையிலே இது சாரலா இல்லை தூரலா என்ற கேள்விக்குறியோடு ஏறி இருந்த போது, நீங்கள் ஊட்டி பண்பலையில் இருந்து இசைமழையை தூவி கொண்டு இருக்கிறீர்கள். அந்த இசைமழையில் நனைந்து கொண்டே ஊட்டி எம்.பி. ரவிச்சந்திரன்.
0: சாரலா வந்து தான் தூரலாயி இப்ப பெரிய மழையே வந்துருச்சுங்க சார் இங்க ஊட்டியில.
1: அப்படிங்களா? உங்கள் ஒளிபரப்பை நான் மேல்கூடலூர் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இங்க சாரல் தூரல்.
0: அப்படிங்களா? ஓகே ஓகே. என்ன பாடல் சாரல் சாரல்ன்றீங்க? என்ன பாடலோட வந்திருக்கீங்க?
1: அதே பாடல் சாரு காத்துலதா என்கிற ஒரு அருமையான பாடலை வழங்குங்கள். ஒரு தாயின் சபதம் படத்தில் இருந்து நேயர்களுக்காக.
0: சாரலோட காத்தும் சேர்ந்து வருதுன்றீங்க?
1: நிச்சயமாக. இரவு இனிதாகட்டும் அன்பு அறிவிப்பாளரே.
0: ஓகே ஓகே, நீங்க ரசித்த அந்த பாடலும் உங்களை தேடி காற்றலை எளிதோ.
1: நன்றி, வணக்கம்.

கேட்ட அந்த பாடல் ஒரு தாயின் சபதம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் உமாரமணன் இணைந்து பாடியது. நேரம் இப்போது சரியாக 8:24 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நேர்களுடைய நினைவிற்கு இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு தெரியும் 70s 80s காலகட்டங்களில் ஹிட் சாங்ஸ் மட்டும் கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து வாட்ஸ்அப் வழியாக ஒரு நேயர் விருப்ப பாடல் தெரிவிச்சிருக்காங்க. நாசியா ஃப்ரம் துடியலூர்லேருந்து, ராஜகுமாரன் படத்துலேருந்து என்னவென்று சொல்வதம்மா அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான சாங்கை கேட்டிருக்காங்க. நாசியாவுக்காக இந்த அழகிய பாடல் வந்துட்டே இருக்குது. இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே
1: சமஹிட்டு. பாரு மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வைக்கப்படுறிய.
2: என்னன்னு சொல்ல
1: யோசிக்கிறிய?
2: எப்படி சொல்ல?

நினைவுகளை மீட்டெடுக்கும், நெஞ்சங்களை இணைத்திடும் காலத்தால் அழியாத திரையிசை கானங்களின் ஓர் இனிய பயணமாய் இது நினைத்தாலே இனிக்கும். இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: நேரம் இப்போது பார்த்தீங்கன்னா 8:32 ஆயிடுச்சுங்க. நினைத்தாலே இன்றைக்கும் நிகழ்ச்சியில் தொலைபேசி வழியாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும் ஜாலியாக சூப்பராக பாடலெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. டைம் போகிறதே தெரியலனே சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: இரவு நேரத்தில் ஊட்டி பண்பலையில் பாடல் கேட்பது என்றாலே அனைத்து நேயர்களுக்கும் மகிழ்ச்சி. ஆனால் 8 என்றாலே அற்புதமாக இருக்குது. ஒவ்வொரு நிகழ்ச்சியும்
0: சூப்பராக.
1: ஆமாம், கண்டிப்பாம்மா.

0: அந்த வகையில வந்து தர்மபுரி மாவட்டம் கெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜ்மா.
1: பீமராஜ், அந்த வகையில வந்து என்ன பாடல் வந்திருக்கு உங்ககிட்ட?
0: நாட்டாமை படம். அந்த படத்துல இருந்து மீனா போனுன்ற அற்புதமான பாடலை இரவு நேரத்துல அனைத்து அன்பு உள்ளவங்க குடும்பம் பாடல கேட்டோம்.
1: ஓகே ஓகே, நீங்க ரசித்த அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ ஃபார் காலிங் சார்.

0: ஏ உண்மையா சொல்றா, நீ இத போட்டோஷாப் தானே பண்ணி வச்சிருக்க அப்படிதானே?
1: என்ன விளையாடுறியா?
0: ஏ நீ காலேஜ் படிக்கும் போது மார்க் ஷீட் எல்லாம் போட்டோஷாப் பண்ணி உங்க அப்பாட்ட போய் காட்டுவீங்க, அந்த மாதிரி பண்ணிருக்கிய? இத
1: ஏன் போட்டோஷாப் பண்ணணும்?
0: அப்புறம் எப்படா ஜீரோ பில் வரும்?
1: அண்ணா, பிரதமரின் சூரிய சக்தி இலவச மின்சார திட்டத்தின் மூலம் மின்சாரத்தை சேமிக்க முடியும்.
2: அது மட்டும் இல்லாம நாம மின்சாரத்தை தயாரிக்கவும் முடியும்.
3: இந்த திட்டம் அற்புதங்களை செய்கிறது. பிரதமரின் சூரிய சக்தி இலவச மின்சார திட்டம். ஒவ்வொரு வீடும் சூரிய மின்சக்தி வீடு.

ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இன்னைக்கும் உள்ள ஜாலியாக சூப்பராக உங்களுக்கு பிடித்த பாடல்களெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. அடுத்து வாட்ஸ்அப் வழியாக விருப்பம் தெரிவித்திருக்கிற நேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரம்யா ஃப்ரம் சங்ககிரியிலேருந்து ஒரு அருமையான பாடலை கேட்டிருக்காங்க. பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அடுத்த வாரிசு படத்துலேருந்து ஒரு அருமையான பாடலை கேட்டிருக்காங்க. ரம்யாவிற்காக இந்த பாடல் ஒளிபரப்பாகுது. அவங்களோட சேர்ந்து நாமும் இந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இணைந்திருங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8.

0: கேட்ட அந்த பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. குரல்களை கேட்டோம். அடுத்த வாரிசு படத்திற்கான பாடல் அது.
1: நினைவுகளை மீட்டெடுக்கும், நெஞ்சங்களை இணைத்திடும், காலத்தால் அழியாத திரையிசை கானங்களின் ஓர் இனிய பயணமாய் இது நினைத்தாலே இனிக்கும். இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: 8:44 நம்ம நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வருக. வணக்கம், யார் இங்கிருந்து?
1: ஊட்டி பண்பலையில் இருக்கும் பணிபுரிய அனைத்து உலகங்களுக்கும் இரவு வணக்கம் மேடம்.
0: இரவு வணக்கம் சார் உங்களுக்கு. யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த மாதம்பதி எம் தணிகாசலம் சின்னப்பாப்பாங்க மேடம்.
0: தணிகாசலம் எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கிற மேடம். நிலையத்தில் அனைவரும் நலமா மேடம்.
0: எல்லாரும் சூப்பரா இருக்கிறோம். உங்க ஊர்ல எல்லாம் கிளைமேட் எல்லாம் மழை வருதுங்களா எப்படி?
1: மழை பிடிச்சி வெளுதெலுங்க வெளுத்துச்சு மேடம். சாயங்காலம் மதியம் 1 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் பெஞ்சிச்சு மேடம்.
0: ஓகே ஓகே.
1: இப்ப கொஞ்சம் லைட்டா தூரல்.
0: ஓ சரி சரி ஓகே. அப்புறம் என்ன பாடல் வேணும் சார் நிகழ்ச்சியில உங்களுக்கு?
1: படம் எங்க சின்ன ரசம் மேடம். மாமா உனக்கு ஒரு தூது விட்டேன்ற பாடல் வேணும் மேடம்.
0: மாமா உனக்கு ஒரு தூது விட்டுட்டீங்களா? சரி,
1: அந்த தூது
0: உங்களை தேடி வந்துட்டே இருக்கு காற்றலைகளில்.

0: என்னாச்சு இவருக்கு? ஷாக் அடிச்சிருக்கு. கரண்ட் ஷாக்கா? கரண்ட் பில் ஷாக். பில்லா அதிகமா வந்திருக்கா? ஜீரோ வந்திருக்கு. ஜீரோவா? அது எப்படி? எல்லாம் மேல உள்ளவனோட கருணை.
1: இப்போது உங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் பூஜ்யமாகலாம். PM சூரியகர் முஃப்த் பிஜிலி யோஜனா. இனி ஒவ்வொரு வீடும் சூரியகர்.

நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும் சூப்பரான பாடல்களை எல்லாம் கேட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வரீங்க. நிகழ்ச்சியில வந்து இப்போ 8:50 ஆயிடுச்சுங்க. நிறைவு பகுதிக்கே இன்னும் ஒரு 2 songs அப்படி கேட்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்து வாட்ஸ்அப் வழியாக ஒரு விருப்ப பாடல், கேப்டன் மகள் படத்திலிருந்து எந்த பெண்ணிலும் சொல்லி ஒரு சூப்பரான சாங்கை கேட்டிருக்காரு. ராச்சப்பாசி கொள்ளைகால் பகுதியிலிருந்து அந்த பாடலை கேட்டிருக்காரு. அவருடைய விருப்பமாக கேப்டன் மகள் படத்திலிருந்து இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: கேட்ட அந்த பாடல் கேப்டன் மகள் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியதை கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில நிறைவு நேயர் யாரேங்கிறதுன்னு கேட்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேம், இக்க மகிழ்ச்சியின வேலூர் மாவட்டம் கற்பனையில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க புஷ்பா மேம்?
0: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு மேம். ஊட்டியில மழை பெய்யுதா?
0: ஆமா, ரொம்ப மழை, சரியான மழை, ஒரு காட்டு காட்டுது.
1: தர்மயுத்தம் இந்த திரைப்படம், இதுல இருந்து ஆகாய கங்கை பூந்தேன் மலர் சூடி பாட்டினுடைய வரிகள் இசை அற்புதமா இருக்கும். அந்த பாடல் ஒளிபரப்புறீங்க?
0: கண்டிப்பா, நீங்க ரசித்த அந்த பாடல் உங்களை தேடி காட்சி. தேங்க்யூ ஃபார் காலிங் சார்.

0: IT expert Prasoon Sharma said, India's semiconductor journey is no longer a story of aspiration, but is becoming a story of execution.
1: Yes, India's semiconductor journey is no longer a story of aspiration. It is becoming a story of execution. With around 76,000 crore Semicon India program, India is moving from being a predominantly a consumer and a design hub towards building up fabs, OSAT facilities, compound semiconductor capabilities, and a domestic electronic ecosystem.
0: India's
2: South African jurist of Indian origin Navneetham Navi Pillai has won the Nobel Peace Prize today for her contributions to promoting peace and international law. A former UN human rights chief and a judge at the International Court of Justice, Pillai grew up under apartheid and went on to build a career defending anti-apartheid activists and advancing human rights and equality. In cricket, India have set a target of 250 runs for the West Indies in the second game of the five-match T20 International Series in Ranchi. And now, before we end the bulletin, the headlines once again. BJP wins assembly by polls for Rajinagar and Nandigram constituencies in West Bengal. In Tamil Nadu, ruling TVK wins assembly by polls for Madhurantakam and Dharapuram seats. All India NR Congress retains Thattam Chowri assembly constituency in Puducherry. BJP also bags Assam's Nogaon Lok Sabha seat. Delhi police declines permission for protests at Jantar Mantar tomorrow. 57 metro stations in Delhi to remain closed till tomorrow due to security reasons. India stresses that steps announced by US regarding permanent labor certification program do not advance shared ambitions of both countries. And that is all in the news at 9. Good night.
3: Neram 9 mani 15 nimidam
4: Akashwani மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
5: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட ஓய்வு பெற்ற வருமான வரி அதிகாரி திரு பாஸ்கரன் அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2 பாகத்தை கேட்கலாம். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தோட சாதனைகள் பத்தி பேசிட்டு இருக்கோம் சார்.
6: டிஜிட்டல் கட்டமைப்பை வந்து வலுப்படுத்தி இருக்கிறாங்க, உள்கட்டமைப்பு வசதிகளையும் கூட மேம்படுத்தி இருக்கிறாங்க அரசு. அதன் காரணமாக தான் நீங்க குறிப்பிட்ட மாதிரி அயல்நாட்டு நிறுவனங்கள் இங்க வந்து தங்களுடைய உற்பத்தி பிரிவை தொடங்குறது காரணம் அப்படின்றது இந்த மாதிரியான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டதுதான். அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க?
7: ஆக்சுவலாக இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கிய ஒரு கனவு. இது வந்து மறைந்த முன்னாள் பிரதமர் அட்டல் பிஹாரி வாஜ்பாய் தான் என்ன பண்ணார், தங்க நாற்கரை சாலைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த தங்க நாற்கரை சாலை என்ன அப்படின்னா, இந்த சாலை இப்படி இருக்கக்கூடாது, மேலை நாடுகளுக்கு இணையாக இங்கே சாலைகள் வேண்டும். உட்கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் மிக முக்கிய பங்கு வகித்தது தங்க நாற்கரை சாலை. அது குறிப்பிட்ட காலத்தில் தொடங்கி குறிப்பிட்ட காலத்தில் முடித்து வைக்கப்பட்டது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நெடுஞ்சாலைகள் எல்லாமே உலகத்தரத்தில் இருக்கின்றன. அப்போ உட்கட்டமைப்பு வசதிகள் எங்கிருந்து தொடங்கிச்சு அப்படின்னா, தங்க நாற்கரை சாலையில் தொடங்கிச்சு. அதன் பிறகு இந்த அரசு வந்ததுக்கப்புறம் இந்த 12 ஆண்டுகளில் உட்கட்டமைப்பு வசதிகள்ங்கிறது எல்லா துறைகளுக்கும் பரவியது. அது துறைமுகங்களாக இருக்கட்டும், விமான நிலையங்களாக இருக்கட்டும், ரயில்வே நிலையங்களாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த உட்கட்டமைப்பு வசதிகள் அப்படிங்கிறது மிகவும் ஒரு மாடர்னைஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக மாற்றினாங்க. ஒரு நவீன தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு உள்கட்டமைப்பு வசதி அப்படிங்கிறது. அதெல்லாம் 2-3 விஷயம் நல்லா பண்ணாங்க. இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ எதையும் ஒரு கடைக்கோளில் இருக்கிறவங்களுக்கு கூட, இப்போ சென்னை போன்ற மாநகரில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்னெல்லாம் தகவல் தொழில்நுட்ப வசதி கிடைக்குமோ அத்தனை பேரும் அவங்களுக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கட்டமைப்பு ஏன் பெரிதாக வளர்ந்தது அப்படின்னு சொன்னால், இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி உறுதி செய்வதற்கான அத்தனை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இன்ஃபேக்ட் இப்போ தான் கடந்த 5 ஆண்டுகளுக்கு 6 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் இந்தியாவிலே கடைசி கிராமத்துக்கும் மின்சாரம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அது படி நடந்து கொண்டே வந்தார்கள். ஒரு இட் வாஸ் அ கண்டினியூங் ப்ராசஸ். ஆனால் 5 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தோம், இந்தியாவில் எல்லா கிராமங்களுமே மின்வசதி பெற்ற கிராமங்களாகவும் எல்லா வீடுகளுமே மின் சப்ளை பெற்ற வீடுகளாகவும் மாற்றணும். ஆனால் அதை நாம் சாதித்திருக்கிறோம். ஆனால் இப்போது எப்படி அப்படின்னா, எல்லாமும் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற மாதிரியாக இப்போது விரிவுபடுத்தி விட்டோம். இல்லை இரண்டாக பண்ணுறோம், என்னென்னா ஒன்று வைடனிங், இன்னொன்று டீப்பனிங், ரெண்டு இருக்குது. இப்போ வைடனிங் அப்படின்னா நம்முடைய விரிவாக்கி கொண்டே போயிடும், சிறிது சிறிதாக விரிவடைந்து கொண்டு போகிறோம், இன்னொன்று இன்னும் ஆழமாக கொண்டு செல்வதில். என்னென்னா இப்போது எல்லா வீட்டுக்கும் மொபைல் வந்துடுச்சு அப்படிங்கிற மட்டும் முக்கியம் இல்லை, அது வந்து வைடனிங். ஆனால் அந்த செல்ஃபோனோட பயன்பாடு எல்லாருக்கும் போய் சேர்க்கிறது இல்லை, அதுதான் டீப்பனிங். இப்போ செல்ஃபோன் எதுக்கெல்லாம் வர முடியும் அப்படின்னா, ஜன்தன் அக்கௌண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அநேகமாக ஒரே ஆண்டிலே இஃப்யூ கரெக்ட் 15 கோடிக்கு மேலான வங்கி கணக்குகள் ஏற்படுத்தப்பட்டன. அப்போது அந்த வங்கி கணக்குகள் நேரடியாக மொபைல் ஃபோனோடு இணைக்கப்பட்டது. அப்போ ஏதோ கிராமத்தில் இருக்கிறவங்க கூட நெட் பேங்கிங் வசதிங்கிறது போய் சேருது, அவர் வந்து செல்போன்ல இருந்து பண்ண ஆரம்பிச்சாரு.
6: இன்னைக்கு யூபிஐ பரிவர்த்தனையும் போய் சேர்ந்து
7: யூபிஐ பரிவர்த்தனை அப்போ டீப்பன் ஆயிருக்கு.

0: வெறுமனே விரிவடையவில்லை, அது ஆழமாகவும் சென்று சேர்ந்திருக்கிறது. போது நம்ம வீட்டில் ஒரு மணி நேரம் கரண்ட் இல்லைனா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நமக்கு. அதே மாதிரி ஒரு மணி நேரம் செல்ஃபோன் இல்லை இப்போல்லாம் கஷ்டப்படுறாங்க. அதனுடைய அத்தியாவசிய சேவைகளும் பயன்பாடுகளும் கடைக்கோடி மனிதன் வரைக்கும் சேர்ந்துருக்கு இல்லையா, அதுதான் டீப்பனிங் ஆக்சுவலாக. இதுதான் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். அதனால தான் நான் சொல்கிறேன், மேக் இன் இந்தியாவாக இருக்கட்டும், ஸ்டார்ட் அப் இந்தியாவாக இருக்கட்டும், இந்தந்த துறைகளை சேர்ந்த வளர்ச்சியாக இருக்கட்டும், எல்லாமே எந்த ஒரு புள்ளியிலே வந்து நிற்கிறது அப்படி சொன்னால் இது ஒரு பரவலான ஒரு வளர்ச்சிக்கான ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம். அதுதான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பல விஷயங்களை நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த உட்கட்ட வசதி பற்றி கேட்கறதுனால சொல்கிறேன். உட்கட்டமைப்பு வசதிகள் இப்போ அப்படி தான் இருக்குது. கிராமப்புற சாலைகளை கூட மிகவும் தரமான சாலைகளாக மாற்றி விடுகிறோம். பெரும்பாலான கிராமப்புற சாலைகள் வந்து இணைப்பு சாலைகளே இல்லாத கிராமங்கள்லாம் இப்போ வந்துடுச்சு. இப்போ அதான் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி அப்படி தான் சொல்கிறோம். அங்கே வந்துடுது. எங்கேயெல்லாம் போக்குவரத்து வசதி இல்லை என்று சொல்லி கொண்டு இருந்தோம், அங்கெல்லாம் போக்குவரத்து வசதிக்கான அத்தனை தேவைகளும் நிறைவேற்றி வைத்திருக்கிறோம். இன்னமும் நிறைவேற்றப்பட வேண்டியிருக்கிறது. அப்போது இந்திய அரசாங்கம் என்ன ஒரு கொள்கை முடிவு வைத்திருக்கிறது என்றால், 2047 நாம் ஒரு வல்லரசு நாடாக மாற வேண்டும் அப்படின்னா இந்த கட்டமைப்பு வசதிகள்லாம் நாம் இன்னும் வலுப்படுத்தி ஆக வேண்டும். அதை நோக்கி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்போ மேக் இன் இந்தியாவாக இருக்கட்டும், ஸ்டார்ட் அப் இந்தியாவாக இருக்கட்டும், நீங்கள் என்ன ஒரு பேர் வச்சு பண்ணாலும் அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா, உள்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதன் மூலம் இந்தியா முழுமையான ஒரு வல்லரசு நாடாக மாற வேண்டும் அப்படிங்கிறது தான் அதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோணுது.
1: நிச்சயமாக வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 அப்படின்ற அந்த இலக்குக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் தான் இந்த முத்தான திட்டங்கள் இருக்கிறது அப்படின்றத உங்களுடைய பேச்சில் சொல்லியிருக்கீங்க சார். இப்போ இன்னும் ரெண்டு விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட கேட்க நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒன்று இவி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூரிய மின்சக்தி உருவாக்கக்கூடிய அந்த சோலார் பேனல்கள். இதையும் கூட நம்ம வந்து மேக் இன் இந்தியாவில் நம்ம வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு பயன்பாடு இருக்கு அப்படின்னு மக்கள் கிட்ட சொல்லும் போது அந்த பொருள் எல்லாருக்கும் ஏற்ற வகையில கிடைக்கணும் அப்படின்றது அரசனுடைய நோக்கமா இருக்கு. இவிக்கு மானியங்கள் கொடுக்கறதா இருக்கட்டும், சோலார் பேனல்களுக்கு வந்து மானியம் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாரும் அதை பயன்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான். அப்போ அந்த பொருட்களை தயாரிக்கிறதுக்கான ஒரு உத்வேகத்தையும் தயாரிப்பாளர்கள் கொடுக்கணுன்ற வகையில அரசு வந்து உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்துல அதையும் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
0: பொதுவாக இந்த எரிசக்தி பார்க்கிற போது இரண்டு விதமாக சொல்லுவோம், மரபுசார் எரிசக்தி, மரபுசாரா எரிசக்தி. அதாவது கன்சர்வேட்டிவ் எனர்ஜி, நான் கன்சர்வேட்டிவ் எனர்ஜி. மரபுசாரா எரிசக்தி கூட இரண்டாக பிரிக்கிறோம். ஒன்னு வந்து ரினியூவபிள் எனர்ஜி, இன்னொன்று சஸ்டைனபிள் எனர்ஜி அப்படின்னு. அதுல இந்த சூரிய மின்சக்தி அப்படிங்கிறது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏன்னா நமக்கே தெரியும், நம்ம வந்து ஒரு வெப்ப நாடு, நமக்கு மிக அதிகமாக கிடைக்கூடிய ஆற்றல் எதுவாக இருக்குன்னா சூரிய மின்சக்தி ஆற்றல் தான் அதிகமாக இருக்கிறது. அதை எப்படி மின்சக்தியாக மாற்ற முடியும்? இரண்டு விஷயம் நம்மளால் பண்ண முடியும். ஒன்று வந்து விண்ட் எனர்ஜி, இன்னொன்று சோலார் எனர்ஜி. விண்ட் எனர்ஜிக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கிறேன். ஒரு சில பகுதியில் தென் தமிழ்நாட்டில் விண்ட் எனர்ஜி பெரிய அளவே கிடைக்கிறது. அதே சமயத்தில் சூரிய மின்சக்தி பரவலாக இந்தியா முழுவதுமே கிடைக்கிறது. ஆனால் என்ன ஒன்றே ஒன்று, சூரிய மின்சக்தியை நம்ம எப்படி பேட்டரிஸ் கொண்டு வரணும் ஆக்சுவலாக, அதே நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல கடத்துவது மிக கடினமான விஷயம். அங்கேயே பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஸ்டோரேஜ் ரொம்ப கஷ்டம் சோலார் எனர்ஜியை பொறுத்தவரையில். எப்போது உற்பத்தி ஆகிறதோ அந்த உற்பத்தியோட சேர்ந்தே பயன்பாடு வரணுங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கு. அது ஒரு இடத்துல கொண்டு போய் சேமிச்சு வச்சு அதுக்கப்புறம் கொடுக்கறது அப்படிங்கிறது உலகம் முழுக்க இல்லாத காரியமா இருக்குது. அதை நோக்கி தான் நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். அதனால இந்த சூரிய மின்சக்தி அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல ஒரு எனர்ஜி சோர்ஸாக நம்ம பார்க்குறோம். இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கேட்டீங்க. மின் வாகனங்களை பொறுத்தவரையில் திரும்பவும் அது மின்சாரத்தை சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிற போது அப்போ மின்சார உற்பத்தி அந்தளவுக்கு அதிகமாக வேண்டும் இருக்கிறது. ஆனால் மின்சார உற்பத்திங்கிறது எல்லா மாநிலங்களும் சீராக இல்லை. சில மண்டலங்களில் மின் உற்பத்தி அதிகமாக இருக்கிறது, சில மண்டலங்களில் இன்னும் மின் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. இந்த மின் உற்பத்தி அப்படிங்கிறது இன்னும் சீரான முறையில் கொண்டு வர வேண்டும். அதற்காக தான் இப்போ இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பல சமயம் நீங்கள் செய்திகளை பார்த்துருப்பீங்க, நியூக்ளியர் எனர்ஜி உள்ளே கொண்டு வராங்க, அணுமின் உலைகள் அதிகமாக கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் கொண்டு மிக குறிப்பாக ரஷ்யாவுடன் சேர்ந்து நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது இதற்கான அந்த எதிர்ப்புகளாக இப்போ வெகுவாக குறைந்திருக்கின்றன சரிங்களா. நான் சுற்றுச்சூழல் ஆர்வலராக சொல்லவில்லை, பொதுவாக எனர்ஜி செக்டரை பற்றி மட்டும் சொல்கிறேன். மூன்று விதங்களில் நம்ம பார்க்குறோம் சரிங்களா. இந்த ஃபாசில் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய தரைக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயத்துக்கள், அது நிலக்கரி உதாரணத்துக்கு, அதிலிருந்து பயன்படுத்தக்கூடிய அந்த கன்சர்வேட்டிவ் எனர்ஜிலிருந்து வெளியே வந்துட்டோம் வச்சுக்கோங்களேன். ஆனால் இரண்டு விஷயங்கள் நமக்கு உண்டு. என்னென்ன, இந்த கார்பன் எமிஷனுங்கிறது குறையுது, கரிமண வாயு வெளியேற்றங்கள் மிக குறைவாக இருப்பதனால உலகத்தினுடைய குளோபல் வார்மிங்க்கு அது வந்து ரொம்ப நல்ல விஷயம், அது சுற்றுச்சூழலுக்கு நல்லதுங்கிறனால அது மாறி வருகிறோம். இரண்டாவது, உற்பத்தி செலவும் குறைகிறது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சோலார் எனர்ஜியை பொறுத்தவரைக்கும் லிட்ரலி தெர் இஸ் நோ காஸ்ட். என்ன ஒன்றுமே, சோலார் பேனல் போடணும். நீங்கள் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், இந்திய அரசாங்கம் அதற்கான நிதி உதவி செய்து கொண்டிருக்கிறது, கணிசமான அளவில் மானியம் வழங்குகிறது. சிறிய வீடுகளிலிருந்து பெரிய தொழிற்சாலைகள் வரையிலே இப்போது அந்த சூரிய மின்தகடுகளை பொறுத்துகிற பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது அநேகமாக ஒரு சில ஆண்டுகளில் அது மிகப்பெரிய அளவில் முக்கிய கட்டத்தை எட்டும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் அது இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஜென்ரேட்டட் எனர்ஜியை நம்ம வந்து சேவ் பண்ணிக்க முடியாது, அப்பப்போ பயன்படுத்தினிருக்கு, அதற்கான வேலைகள் தான் பண்ணிகிட்டு இருக்கோம், அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது. இது எந்த அளவுக்கு பெரிய அளவில் வெற்றி பெறுகிறதோ அதே அளவுக்கு இந்த மின்சக்தி வாகனமும் பெரிய அளவு வந்து கொண்டிருக்கிறது. எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்தவரையில் இரண்டு விஷயங்களுக்காக இந்திய அரசாங்கம் முன்னெடுக்கிறது. ஒன்று என்னென்ன, காற்று மாசுபடாமல் இருக்கும், சுற்றுச்சூழல் மாசுபடாமல் இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவது, பெட்ரோலியத்தோட தேவை குறையும் அப்படிங்கிறது.
1: எரிசக்தி தேவை சரியான முறையில்

0: பெட்ரோல் எரிசக்தியோட தேவை குறையும் அப்படிங்கிறது. அப்போ எலக்ட்ரிக் வாகனங்கள் அதிகமாக சப்ளை அதிகமாக தேவைப்படுகிறதுங்கிறது. அதனால்தான் மீண்டும் நம்ம என்ன சொல்லிடுறோம், நான் கன்சர்வேட்டிவ் எனர்ஜியில் விண்ட் எனர்ஜியாக இருக்கட்டும், சோலார் எனர்ஜியாகட்டும், இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் அடுத்ததாக அட்டாமிக் எனர்ஜியாக இருக்கட்டும், இதெல்லாம் பெரிய அளவில் பயன்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதனால் அடுத்த ஒரு சில ஆண்டுகளில் இன்னும் ஏராளமான அணுமின் நிலையங்கள் வரலாம், இன்னும் ஏராளமாக சூரிய மின்சக்தி நிலையங்கள் வரலாம், இரண்டும் ஒன்று சேர்க்கணும்னு சூரிய மின் உற்பத்தியினுடைய அந்த திறன் இன்னும் அதிகரிக்கும். அப்போது நீங்கள் சொல்கிற அநேகமாக முழுவதுமாக அது எலக்ட்ரிக் வெஹிக்கலாக போகும், அது வந்து ஏற்கனவே தொடங்க அதே புள்ளிக்கு வரும். இது மிக நிச்சயமாக சுற்றுச்சூழலுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு தோணுது.
1: நிச்சயமாக சார், வந்தே பாரத் ரயில் நிறைய பேருக்கு வந்து பயணத்தை வந்து இனிமையாகவும் ஆக்கியிருக்கிறது, எளிதாகவும் ஆக்கியிருக்கிறது. அந்த வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து நம்மளுடைய தொழில்நுட்பத்துல இங்கேயே வந்து உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்துல வந்து தயாரிக்கப்பட்டதெல்லாம் வந்து நம்ம பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இந்த இயக்கத்துக்கு வந்து வலு சேர்த்திருக்கு சார்?
0: இப்போ நீங்க வந்தே பாரத் ரயில் பத்தி சொல்லிருக்கேன், வந்தே பாரத்ங்கிறது ஒரு கனவு திட்டம் அப்படிங்கறத விட நமக்கு ஒரு பெருமிதம் தரக்கூடிய ஒரு நல்ல திட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவுக்கு எப்போதுமே அந்த செயல்திறன் இருந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக இப்போ நீங்கள் ரயில்வே பற்றி சொல்லணும்னா நம்ம சொல்லியே ஆகணும், தமிழ்நாட்டில் சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி, அது ஏராளமான ரயில் பெட்டிகள் இன்றைய தேவைக்கு ஏற்பது போல வடிவமைக்கப்படுகின்றன. அப்புறம் ரயில்வே தண்டவாளங்கள் அது வலு சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் சரக்கு ரயில் போக்குவரத்து வெகுவாக வளர்ந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்து பார்த்து பார்த்து ரயில் பண்ணியிருக்காங்க சரிங்களா. வந்தே பாரத் என்பது ஒரு பரபரப்பான முகம், அதையும் தாண்டி ஒரு ஆரோக்கியமான உடல் அமைப்புக்கும் ஒரு ஆரோக்கியமான உடல் நலனுக்குமான விஷயங்கள் என்ன இருக்குன்னா அதிக ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டது, வலுவான தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டன, இருப்பு பாதையினுடைய நீளம் அதிகரிக்கப்பட்டது, சரக்கு ரயில் போக்குவரத்து இன்னும் அதிகரித்தது. இவ்வாறு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கடந்த 12 ஆண்டுகளில் இந்திய ரயில்வேயோட ஒட்டுமொத்த முகமே மாறி இருக்கிறது. என்னென்ன முன்னெல்லாம் சரக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பல இடங்களில் மிக மிஞ்சி போனால் ஒரு 20 கிலோமீட்டர் வேகத்தில் போய்கிட்டு இருக்கும். இன்றைக்கு சரக்கு ரயிலே ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எந்த அளவுக்கு போகுமோ அந்த அளவுக்கு விரைவாக இப்போ குட்ஸ் ட்ரெயின் போயிட்டுருக்கு, அந்த அளவுக்கு நம்ம மாற்றிருக்கோம். அப்போ உட்கட்டமைப்பு வசதிகள் தொடங்கி வந்தே பாரத் ரயில் வரையில் அத்தனை இடங்களிலும் நாம் அடுத்த கட்டத்தை விரைந்து சென்று கொண்டே இருக்கிறோம். வந்தே பாரத் நீங்கள் சொன்ன மாதிரி தான் உண்மையிலேயே பயணத்தை வந்து மிகவும் எளிமையாக மாற்றியிருக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகமே இல்லை.
1: நிச்சயமா சார், அரசு வந்து இந்த உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தை வந்து வெற்றியடைய செய்யக்கூடிய வகையில் திறன் பயிற்சிகள் வந்து கொடுத்தாங்க, இன்னொன்று கடன் உதவி திட்டங்களை வந்து செயல்படுத்தினாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு இந்த திட்டத்தை வெற்றிகரமாக கொண்டு சென்றுச்சு சார்?
0: மிக நிச்சயமாக அந்த கடன் உதவி சொல்லி இருப்பது நாம் மிக குறிப்பாக சொல்லக்கூடிய முத்ரா, முத்ரா மிகப்பெரிய அளவில் பயன்படுத்திருக்கிறது. அதுவும் சமுதாயத்தில் நலிந்த பிரிவினருக்கான கடன் வசதி வழங்குவதிலேயே, அதுவும் குறிப்பாக தொழில் தொடங்குவதற்கான வசதி தருவதில் அது மிகப்பெரிய பங்காற்றியிருக்கிறது, அதில் எனக்கு ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது இல்லாமல் பொதுவாகவே ஒட்டுமொத்தமாக அரசின் திட்டங்களாக இருக்கட்டும், நிதியுதவிகளாக இருக்கட்டும், மானியங்களாக இருக்கட்டும், அல்ல அரசு மேலத்துக்கூடிய முன்னெடுப்புகளாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அது ஒரு சமுதாயத்தில் ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் மேலே கொண்டுவதற்கான இந்த பொருளாதார வளர்ச்சியில் அவங்களுக்கும் பங்கு இருக்கிறது என்பதை உறுதி செய்வதற்கான திட்டங்களாக தான் பார்க்குறோம். அது அப்படி தான் இருக்கும், நோக்கமே அப்படி தானே. நீங்கள் இப்போ 2047 வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்போது யாரையும் நம்ம விட்டு விட்டு வளரவே முடியாதுல்ல, எல்லாம் இணைந்து தான் வளர வேண்டும். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மகளிர் முன்னேற்றமாக இருக்கட்டும், அது நலிந்து பிள்ளைகளுடைய பொருளாதார முன்னேற்றமாக இருக்கட்டும், அவளுடைய தொழில் முனைப்புகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க என்னை பொறுத்தவரையிலும் முத்ரா திட்டம்ங்கிறது எல்லா இடங்களிலுமே உங்களுக்கு அது நலிந்த பிரிவினர்லேருந்து மகளிரிலிருந்து அல்லது உடல் நலிவுற்றோர்லேருந்து அத்தனை பேருக்குமான தொழில் முனைவுகளுக்கு வேண்டிய அத்தனை வசதிகளும் செய்து கொடுத்து வந்திருக்கலாம். அதனால் அது அப்படி தான் இருக்க முடியும். அதனால் என்னை பொறுத்தவரையில் ஐ வுட் சே முத்ரா லோன் இஸ் தி வெரி பெஸ்ட்.
1: நிச்சயமா சார், நிகழ்ச்சி நிறைவாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் இன்னைக்கு உலகத்திலேயே வந்து மூன்றாவது பெரிய பொருளாதாரம் அப்படின்ற இலக்கை நோக்கி நம்மளை பயணிக்க வச்சிருக்கு. இப்ப நம்ம 4வது பொருளாதாரமா இருக்கிறோம், உலகத்திலேயே வந்து பெரிய நாடாக வந்து பயணிக்க வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் எந்த அளவுக்கு உறுதுணையா இருந்திருக்கு சார்?
0: அது ஒரு அங்கம், இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியன் எக்கானமி சரிங்களா. இந்திய பொருளாதாரம் பொதுவாக இரண்டு காலங்களிலே பாய்ந்து கொண்டிருந்தது, ஒன்று நமக்கு தெரியும் ஒன்று வேளாண் துறை என்பது உற்பத்தி துறை, இரண்டு துறைகளில் பண்ணுறது அந்த உற்பத்தி துறையில் இப்போ சேவைத்துறையும் இணைந்து கொண்டது. அப்போது வேளாண் துறை அதற்கான முன்னெடுப்புகளை நாம் வெகுவாக செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கடந்த சுமார் 40-50 ஆண்டுகளாக இந்தியாவுடைய வேளாண் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வண்ணமே இருக்கிறது சரிங்களா. அந்த இடத்துல நம்ம நல்லா இருக்கும். அதே மாதிரி உற்பத்தி துறையும் அதுக்கு இணையாக வளர வேண்டும் என்று பார்க்கிறோம். அதைத்தான் மேக் இன் இந்தியா செய்திருக்கிறது. அப்போது இரண்டு கால்களுமே சரியாக செம்மையாக வலுவடைகிறது வச்சுக்கலாம், அப்படி ஓட்டம் இன்னும் வேகமாக தானே இருக்கும். அதைத்தான் மேக் இன் இந்தியா செய்திருக்கிறதுன்னு
1: சொல்லிக்கிறேன். நிச்சயமா சார், 2047 வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்ற இலக்கிற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் மத்திய அரசு நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அதுல ஒரு சிறப்பான திட்டமா இந்த உற்பத்திக்கான இந்தியா அப்படின்ற திட்டம் வந்து இருக்கு. உலகுக்கான உற்பத்திக்கான ஒரு முனையமா வந்து இந்தியா இருக்கு அப்படின்றத உங்களுடைய கருத்துக்கள் இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். மிக்க பயனுள்ளதா இருந்தது. நன்றி சார்.
0: நன்றி.
2: நேயர்களே, நீங்களும் என்

0: நம்மளோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: இனப்பெருக்கமே அதிகமாகுது. எப்போதுமே தண்ணிய மூடி வச்சு பழகுங்க. அப்பதான் டெங்கு போன்ற கொசுக்களால வரக்கூடிய நோய்கள் எல்லாம் பரவாம இருக்கும்.
1: அப்படியா? இது தெரியாம போச்சு. இப்பவே தண்ணி எல்லாம் மூடி வச்சிடுறேங்க.
0: நோயற்ற சமூகத்தை உருவாக்குவோம்.
2: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது பிரசன்னா வெங்கட்ராமன் அவர்களின் பாட்டு, விஎல்குமார் அவர்கள் வயலின், பாலக்காடு ஹரிநாராயணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் வந்தே மாதரம், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல், ராகம் கேதாரம், ஆதிதாளம்.

நேரம் 9:38:45 நொடி. ஒலிபரப்பாக்கிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரசன்னா வெங்கட்ராமன் அவர்களின் பாட்டு, வி எல் குமார் அவர்கள் வயலின், பாலக்காடு ஹரி நாராயணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ராகம் தானம் பல்லவி. மார ஜனக மதுசூதனா ஹரே கிருஷ்ண என தொடங்கும் பல்லவி, தோடி ராகம் மிஸ்ர திருப்புட தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை பிரசன்னா வெங்கட்ராமன் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டீர்கள். வியல்குமார் அவர்கள் வயலின், பாலக்காடு ஹரிநாராயணன் அவர்கள் மிருதங்கம்.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 10:45. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். ஒலிவுலா வருவது காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதலில் மௌனராகம் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், எஸ்

ஒலித்துக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடுவா நிகழ்ச்சியில் அடுத்து ரன் திரைப்படத்திற்காக பலராம் சாதனா சர்க்கம் இணைந்து பாடியிருக்கும் பாடல்.

இதுவரை இனிய பாடல்கள் காற்றில் கலந்து உலாவரக் கேட்டோம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 11 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வானிலை அறிக்கை கேட்கலாம். சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.1 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 73%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.6 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 77%. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகளவு வெப்பநிலை 35-36 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 27-28 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும், 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை சுழல் விளக்கு, தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் அரங்கமல்லிகா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு பல் மருத்துவர் டாக்டர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 10ஆம் பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு உலக வலசை வரும் பறவைகள் தின சிற்றுரை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8 மணிக்கு தேசிய அஞ்சல் தின சிறப்புரை வழங்குபவர் திருநெல்வேலி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஜி ராஜேஷ்குமார் அவர்கள். 8:30 திரைகானம், 9 மணிக்கு அரங்கிசை. சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி விட்டல் ரங்கன் அவர்கள், வயலின் கலிடை குறிச்சிய சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு இளைய பாரதம். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் பேராசிரியர் பி செல்லியம்மாள். பங்கேற்பவர்கள் எஸ் சந்தோஷ்குமார், கே வெங்கடேச பெருமாள், பி பவித்ரா, பி தாக்ஷாயினி, எஸ் வித்யா, எஸ் கோபிகா, வி பாக்யலட்சுமி, எம் எஸ் மதுமிதா, எம் லோக அபிரான் ஆகியோர். தொடர்ந்து என் ஹாசினி அவர்களின் பாட்டு மற்றும் ஆர் சஹானா அவர்களின் பாட்டு. நண்பகல் 12:10 சங்கீத சாரல். காஞ்சிபுரம் எஸ் மதனகோபால் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வினோத்குமார் நாராயணசுவாமி அவர்கள் தவில். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் மூலம் பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், தூய்மை பாரதம், உன்னத பாரதம் சித்திரம் எழுதியவர் வி நந்தினி, அமைப்பு சுப்புலட்சுமி ஆதிகேசவன். 2:15 திரைகானம், 5:30 திரைகானம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலை வாய்ப்பு செய்திகள், 7:00 திரைகானம், 7:10 கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் வி குமார், 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம் கே கார்த்தி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து மெல்லிசை மற்றும் வேளாண் செய்திகள். அதனைத் தொடர்ந்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதியாகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் தரக்கட்டுப்பாடு குறித்து நேர்முகம். பங்கேற்பவர் தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பார்த்திபன் அவர்கள். 8:05 திரைகாணம், 8:45 சைலன்ஸ் அண்ட் சிம்பனி ஆங்கில நிகழ்ச்சியின் முதல் பகுதி. லாஸ் ஏஞ்சலஸை சேர்ந்த ஒளி வடிவமைப்பாளர் சஞ்சீவி ஈஸ்வர் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் எம் ராஜராஜேஸ்வரி. 9:15 திரைகாணம், 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சி. இதில் அர்ச்சனா ஜி உபாத்யாயா அவர்களின் பாட்டு கேட்கலாம். நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டோம் நேயர்களே. நாளை 100.1 FM

அலைவரிசையில் நாளை காலை 4 மணிக்கு மகாலயத்தை ஒட்டி மகிஷாசுர மர்த்தினி சிறப்பு நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.